ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 8 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆணித்திங்கள் 15 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 29 தேதி திங்கட்கிழமை இன்று. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்போது 5:55 நிமிடம் 40 நொடி. மங்கள இசை கேட்கலாம். ராகம் காபி.

மங்களை சேடம்பெற கேட்டீர்கள் ராகம் காபி. தொடர்வது குரல் அமுதம், அதிகாரம் 108, கயமை, குரல் எண் 6. குரல்: அரைப்பறை அன்னர் கயவர் தாம் கேட்ட மறை பிறர்க்கு உய்த்து உரைக்கலான். பொருள்: கீழ் மக்கள் தாங்கள் கேட்டறிந்த ரகசியத்தை பிறருக்கு எடுத்துச் சொல்வதால் அவர்கள் ஒலிக்கும் பறை போன்றவர்கள். குரலும் பொருளும் மீண்டும். குரல்: அரைப்பறை அன்னர் கயவர் தாம் கேட்ட மறை பிறர்க்கு உய்த்து உரைக்கலான். பொருள்: கீழ் மக்கள் தாங்கள் கேட்டறிந்த ரகசியத்தை பிறருக்கு எடுத்துச் சொல்வதால் அவர்கள் ஒலிக்கும் பறை போன்றவர்கள். குரலமுதம் கேட்டீர்கள்.

தொடர்வது இன்றைய ஒளிபரப்பில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. எமது காலை ஒளிபரப்பில் இந்த அறிவிப்பினையடுத்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. 7:00 காலை கதிர். நலமுடன் வாழ. ஒட்டுண்ணி தொற்று நோய்கள் குறித்து பொதுநல மருத்துவர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைக்காலம். நிறைவாக சட்டம் அறிவோம். இந்தியா தண்டனை சட்டம் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி. குணசேகரன் அவர்கள்.

7:25 குட் மார்னிங் நில்கிரிஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 7:40 புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம், புதின தொடரின் 3வது பருவம். தொடர்ந்து நுட்பம் கற்போம். பாதுகாப்பான இணையதள பயன்பாடு குறித்து மென்பொருள் பொறியாளர் மில்டன் சாம் மோசஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:15 காங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 8:30 திரைகாணம். 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். 9:15 உதகை உழவர் சந்தை, காய்கறி விலை நிலவரம், சாதனை சிற்பிகள், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 பயணிகள் விருப்பம், நேயர்கள் கருத்து பகிர்வு இடம்பெறும். 11 மணிக்கு செய்திச் சுருக்கம், தொடர்ந்து 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம், தலைப்பு ஒரு மரம் ஒரு வரம். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி ஒளி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகாணம். 2:15 நீலமலை நேரம், காட்டு நாயக்கர் பாடல்கள். 2:30 பூவையர் உலகம், பேக்கரி தொழில் செய்யும் தனலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

0: பிற்பகல் 3 மணிக்கு செய்திச் சுருக்கம், தொடர்ந்து 3:02 ஹலோ ஓட்டி, ஒரு சொல் திரையிசை. இன்று இடம்பெறும் சொல் விழி. நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி இது. மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும், விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள். 5 மணிக்கு செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சல். 5:02 புன்மாலை பொழுது, வாடாமலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் பக்தி பாடல்கள். 6:40 பெட்டத கமலு, படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு திரைகாணும். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். சீன காய்கறி சாகுபடி குறித்து விவசாயி பசவராஜ் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியவை இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும், தொலைபேசி வழி வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:15 செய்தி சுடர். 9:30 நந்தனார் சரித்திரம் இசைப்பேருரை. 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். நேர்கள் இதுவரை இன்றைய ஒளிபரப்பில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi attended the National Day celebrations marking the 50th anniversary of independence of Seychelles. Mr. Modi attended the celebrations as the guest of honour, becoming the first Indian Prime Minister to be accorded this honour. An Indian marching contingent comprising Navy and Army teams participated in the parade. An Indian Naval Band also formed part of the Indian marching unit, underlining the close and special India-Seychelles partnership. In a special gesture, INS Tarkash and INS Ikshak were docked at Port Victoria, highlighting India's long-standing friendship with Seychelles. Mr. Modi arrived in Seychelles on Saturday at the invitation of the President of Seychelles, Patrick Hermini. Prime Minister Modi was conferred the Guardian of the Blue Horizon, Seychelles' highest distinction for leadership in environmental conservation and sustainable development. The award, which was presented by President of Seychelles Patrick Hermini, acknowledges PM Modi's long-standing push for sustainable growth and his green vision. PM Modi thanked the people and the government of Seychelles after being conferred the Guardian of the Blue Horizon. Prime Minister Narendra Modi met his Mauritius counterpart Dr. Navindra Chandra Ramgulam in Seychelles yesterday. The two leaders discussed the ongoing cooperation between India and Mauritius. They further reviewed the progress made in the implementation of the special economic package extended by India. The two prime ministers agreed on the significance

0: prospects of the India-Mauritius Enhanced Strategic Partnership under India's Vision Mahasagar and Neighbourhood First Policy and their shared commitment to the Global South. Commerce and Industry Minister Piyush Goyal is leading a high-level Indian business delegation to Athens in Greece after concluding his visit to the United Kingdom with a focus on strengthening trade, investment and strategic economic cooperation. The Commerce and Industry Ministry said that during the visit to Greece, the delegation will participate in presentations and startup pitches at the Athens Startup Business Incubator. India categorically rejected allegations made by Pakistan regarding the recent incident in Karachi and termed them as baseless. In response to media queries, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said that instead of pointing fingers at others, Pakistan should look inwards and take credible action against the terror infrastructure on its territory. A sessions court in Bhiwandi has remanded the three accused arrested in Maharashtra teacher eligibility test paper leak case to police custody till the 6th of July. Investigators suspect the involvement of an interstate examination racket. Bhiwandi police told the court that the accused had allegedly travelled from Delhi to Bhiwandi to sell the leaked question paper for 1 crore 50 lakh rupees. Investigators had sought 10 days of police custody to trace the source of the leaked paper, examine financial transactions, find out whether the paper was sold elsewhere in Maharashtra and identify other members of the racket. Police officials said the probe has revealed the involvement of an interstate and national level network. The Anti-Corruption Branch Delhi has arrested the then Director General Health Services, Dr. Vatsala Agarwal, and Deputy Controller of Accounts in the Central Procurement Agency, Neera Chopra, in the case related to alleged large-scale irregularities in procurement of medicines, surgical consumables and medical equipment. The agency informed that the allegations pertain to procurement of portable X-ray machines, medicines and other medical items at allegedly inflated rates through manipulated procurement processes. The United States and Iran have agreed to halt counter-strikes and resume talks in Qatar's capital Doha tomorrow. The move is aimed at resolving their dispute over the Strait of Hormuz after days of military escalation threatened to derail the fragile ceasefire. In the knockout stage of the FIFA World Cup, Canada beat South Africa 1-0 for its first knockout match victory at Los Angeles in the United States. Stephens Eustachio of Canada scored the goal in the second minute of second half stoppage time. And Indian men's hockey team displayed remarkable defensive resilience to defeat England 3-2 in the penalty shootout after a hard-fought nil draw in the reverse fixture of the FIH Hockey Pro League in London yesterday. And that is the end of this news bulletin.
1: Neram 6 10 nimidam
2: Akashvani Yenaitanum Nallavai Ketka Idil Mangani Thiruvizha Karuthukalai Vazhangugirar Munaivar Su Thilaivanam Avargal.
3: நில அமைப்பால் தஞ்சை மாவட்டத்தின் ஒரு பகுதியாக விளங்கும் காரைக்கால் பிரெஞ்சு ஆக்கிரமிப்பால் புதுவை ஆட்சி பரப்புக்குள் ஒன்றானது. மாமதில் சூழ் மாடமளி காரைக்கால் என்றும் வளம் பெருக திரு காரைக்கால் என்றும் சேக்கிழாரால் இவ்வூர் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. காவிரியின் கிளை நதியான அரசலாற்றங்கரையின் இயற்கை எழில் சூழ்ந்த அமைவிடத்தில் காரைக்கால் அமைந்துள்ளது. இவ்வூருக்கு அருகில்தான் சிறுநள்ளாறு என்னும் திருத்தலம் அமைந்துள்ளது. செருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற திருத்தலமாக இருப்பதும் இதன் தனிச்சிறப்பாகும். பிற்கால சோழர் காலத்திலும் பிற்கால பாண்டியர் காலத்திலும் இங்கு பல கோயில்கள் கட்டப்பட்டுள்ள செய்திகளை கல்வெட்டுக்கள் மூலமாக அறியலாம். காரைக்காலுக்கு அருகில் உள்ள தர்மபுரத்தில் அமைந்துள்ள யாழ்மூரிநாதர் கோயிலும் கோயில்பத்தில் அமைந்துள்ள பார்வதீஸ்வரர் கோயிலும் பிற்கால சோழர்கால கட்டடக்கலையை பறைசாற்றிக் கொண்டு காலத்தை வென்று காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. மா பலா வாழை என்னும் முக்கணியில் மாங்கனி முதன்மையானது. அந்த மாங்கனியை காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி ஆன்மீகத்தின் அடிப்படையில் கொண்டாடப்படுவதே மாங்கனி திருவிழா ஆகும். 63 நாயன்மார்களுக்கு முன்னோடியாக விளங்கியவர் காரைக்கால் அம்மையார். புனிதவதி என்னும் இயற்பெயர் கொண்ட காரைக்கால் அம்மையார் இறையடியாராக தம் இல்லத்திற்கு வந்த ஈசனுக்கு மாங்கனியை விருந்தளித்துமையை இவ்வூர் மக்கள் ஆனி மாதம் பௌர்ணமி நாளில் விழாவாக கொண்டாடுகின்றனர். பாரதியார் சாலையில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோயிலுக்கு பின்புறத்தில் அம்மையார் கோயில் அமைந்துள்ளது.

0: காரைக்கால் அம்மையாருக்கு கோயில் கட்டி அவர் சிலையை பிரதானமாக நிறுவி அவ்வூர் மக்கள் ஆண்டுதோறும் ஆணி மாதம் மாங்கனி திருவிழா கொண்டாடி வருகின்றனர். இவ்விழா கொண்டாடப்படும் போது சிவபெருமான் பிச்சாடனர் கோலத்திலும் மாங்கனி ஏந்திய கோலத்திலும் வீதி உலா வருவர். அம்மையாரும் அவர் பின்னே மாங்கனி ஏந்திய வண்ணம் உலா வருகின்றார். இறைவன் சிவனடியாராக வந்து காரைக்கால் அம்மையார் இல்லத்திற்கு எழுந்தருளி மாங்கனி அமுதுண்டு அம்மையாருக்கு அருள்பாலித்த நிகழ்வை போற்றும் வகையில் காரைக்கால் வீதிகளில் உலா வரும் சிவனுக்கும் அம்மைக்கும் சாதி மதம் பாராமல் இந்துக்களும் இஸ்லாமியரும் ஒருங்கிணைந்து மாங்கனிகளை வாரி இறைக்கும் கங்குல்லா காட்சி சமய நல்லிணக்கத்திற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. கிபி 6ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் காரைக்கால் அம்மையார். அக்காலம் மகளிர் சமய வாழ்வில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய காலம். பிற சமயங்கள் புறந்தள்ளிய பெண்களை இந்து சமயம் தாய் தெய்வ குறியீடாக எண்ணி வழிபட்டது. அதற்கு காரைக்கால் அம்மையாரே ஒரு முக்கியமான சான்றாவார். மகளிர் சமய கல்வி கற்று தீட்சை பெறுதலும் காரைக்கால் அம்மையார் காலத்தில் நடைபெற்றுள்ளது. பெண்களை உடைமை பொருளாக எண்ணி வழிபட்டு வந்த காலத்தில் முதன் முதலில் ஒரு பெண் இல்லற வாழ்வை துறந்து சமய வாழ்வில் ஈடுபட்டு பேரின்ப நிலை எய்த முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் காரைக்கால் அம்மையார். அதனாலேயே இறைவனால் அம்மையார் என்று அழைக்கப்பட்டவர். இறைவனிடம் நம்முடைய வேண்டுதலை எவ்வாறு முன்வைக்க வேண்டும் என்பதை அம்மையார் வழிபாட்டின் மூலம் சேக்கிழார் தெளிவுபடுத்துகின்றார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே, உன்னை என்றும் மறவாமை வேண்டும், அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்று வேண்டுகின்றார். காரைக்கால் அம்மையார் இறைவன் மீது பாடிய பாடல்கள் அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, திருவாலங்காட்டும் மூத்த திருப்பதியங்கள் ஆகியன 11ஆம் திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளன. அம்மையார் பாடிய கொங்கு திறங்கு என்றும் திருவாலங்காட்டும் மூத்த திருப்பதியம் நட்டபாடை என்னும் பண்ணில் அமைந்தது. அதே நட்டபாடை பண்ணில் அம்மையாரை பின்பற்றி திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் என்னும் பதிகத்தை பாடியுள்ளார். அன்றைக்கு அம்மையார் பாடிய நட்டபாடையை முதற்பண்ணாக கொண்டு தமிழிசை பாடுவதை தொடங்கிய அந்த மரபு இசை உலகில் இன்றும் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றது. பிற்காலத்தில் காரைக்காலைச் சேர்ந்த பல வணிகர்கள் கடல் கடந்து வணிகம் செய்ய சென்ற போது தங்கள் குலதெய்வமாக எண்ணி காரைக்கால் அம்மையார் சிலையை தங்களுடன் எடுத்துச் சென்றுள்ளனர் என்பது வரலாறு. இவ்வாறு வணிகத்தின் பொருட்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து, கம்போடியா, இந்தோனேஷியா முதலான இடங்களில் குடியேறிய தமிழர்களால் அம்மையாரின் வழிபாடும் அவ்விடங்களில் பரவியது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் மாங்கனி திருவிழா கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 6:15.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 அருளிசை பக்தி பாடல்கள் கேட்கும் நேரம் இது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8. நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: சின்ன வெங்காயத்தில்
1: திருகல் நோய் மேலாண்மை குறித்து அறிவோம். இன்று வெங்காய உற்பத்தியில் ஆந்த்ரோக்னோஸ், திருகல் நோய் மற்றும் கோழிக்கால் நோய் என பல பெயர்களில் அழைக்கப்படும் இவ்வகையான பூஞ்சான நோய் விவசாயிகளுக்கு பெரும் சவாலாக உள்ளது. அதிக மழை, 20 முதல் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மற்றும் 75 முதல் 100% காற்றின் ஈரப்பதம் இருக்கும் சூழலில் இப்பூஞ்சானம் வேகமாக பரவும். பாசன நீர், பாதிக்கப்பட்ட இடங்களில் பயன்படுத்தப்பட்ட பண்ணை உபகரணங்கள், பாதிக்கப்பட்ட விதை குமிழ்கள் மூலம் இந்த நோய் பரவும். நோயின் அறிகுறிகள்: தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் ஏற்படும். நாளடைவில்

இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறி கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருளத் தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விடும். மேலாண்மை முறைகள். மழைக்காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்கலாம். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த இரண்டு பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். நீரில் மூழ்கிய நிலையில் காற்றோட்ட வசதி குறைவால் நோய் காரணிகள் இறந்துவிட வாய்ப்புள்ளது. எனவே பயிர் வகை பயிர்களைக் கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ மற்றும் ட்ரைகோடெர்மா அஸ்பரில்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: இன்று இரவு 7:30 நமது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் சீன காய்கறிகள் சாகுபடி குறித்து.
1: லெட்டிஸ் அப்படி சொன்னால் அதுக்கு நம்ம சலத்துன்னு சொல்லுவோம். அது வந்து விதை போட்டு நாற்று ரெடி பண்ணி பிரித்து நடணும். நட்டுட்டு 1.5 மாதத்துலேயே அது ரெடி ஆகிடும்.
0: விவசாயி ஆர். பசவராஜ் அவர்கள் நம்முடன் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.

0: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9444263542 9442643542.
1: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கோலம் உடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். மொரீஷியஸுக்கு இந்தியா வழங்கியுள்ள சிறப்பு பொருளாதார நிதி தொகுப்பு திட்டத்தின் கீழ் அந்நாட்டின் பல்வேறு திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். திறன் மேம்பாடு, பாதுகாப்பு, எரிசக்தி, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருப்பூரில் ஏற்றுமதியாளர்களுடன் கலந்துரையாடிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புதிய வகை ஆடைகளை தயாரித்து ஏற்றுமதி செய்வது குறித்து ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறினார். ஜவுளி உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஜவுளி ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு கிரிராஜ் சிங் கூறினார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க

0: நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள் மற்றும் நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மொழிகள், பழமையான நூல்கள், கையெழுத்து பிரதிகள் ஆகியவற்றை டிஜிட்டல் முறையில் பாதுகாக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இத்தகைய முயற்சிகள் இந்திய மொழிகள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை வலுப்படுத்துவதுடன் தொழில்நுட்ப அடிப்படையிலான பாரம்பரியத்துடன் இணைப்பை ஏற்படுத்தும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் அதிக ஈரப்பதம் இருக்கும் நெல்மணிகளை வேளாண் துறை உதவியுடன் உலர வைத்து அவற்றை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் அவர் இதனை தெரிவித்தார். தண்ணீர் பற்றாக்குறை அல்லது மழைப்பொழிவு குறையும் காலங்களில் மாற்றுப்பயிர்களை பயிர் செய்வதற்கான முயற்சிகளை விவசாயிகள் மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். சென்னையை அடுத்த வானகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழ்நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு திமுக தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திமுக ஆட்சிக்காலத்தில் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் பாலியல் வன்கொடுமை போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பதவியை கருத்தில் கொள்ளாமல் கொள்கையை முக்கியமாக கருதி மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்று திரு மு க ஸ்டாலின் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்று தெரிவித்தார். மேகதாது விவகாரம் தொடர்பாக உரிய நேரத்தில் பிஜேபி சார்பில் போராட்டம் நடத்துவது குறித்து அறிவிக்கப்படும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயற்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்பான புகார்கள் மீதான விசாரணை முடியும் வரை பணி நியமனம் குறித்த நடைமுறைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடையவர்களுக்கு ஆசிரியர் பணிக்கான வாய்ப்புகளை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு இசை பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1450 மாணவியர் பங்கேற்று நடனமாடி சாதனை நிகழ்த்தப்பட்டதாக ஆசிரியர் சங்க தலைவர் திரு சக்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சேலம் மாவட்ட மிகப்பெரிய விழிப்புணர்வு நாட்டிய நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இசை பள்ளிகளுக்கு மாணவர் சேர்க்கைக்காக ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 1500 குழந்தைகளுக்கு பக்கமா வந்திருக்கோம். இதுல இந்தியாவிலே 46 டீச்சர்ஸ் லைவ் பண்ணிருக்கோம். நாங்க ஒட்டுக்கா லைவ் நட்டுவங்க பண்ணி 1500 குழந்தைங்க ஆடி இருக்காங்க. எல்லா ஆசிரியர்களுமே மாவட்ட அரசு இசை பள்ளியில பரதநாட்டியத்துறை படிச்சுட்டு இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஒரு ஆசிரியர்களா இருக்கோம். எங்களுக்கு இசைப்பள்ளி மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இதோட நோக்கம் அனைவரும் வந்து ஒரு பக்தியும் ஒரு தெளிவும் அடைய வேண்டும். ஏழை மாணவர்கள் பரதநாட்டியம் கத்துக்கணும். எல்லா தரப்பு மக்களும் இசைப்பள்ளிக்கு ஆதரவு தெரிவிங்கள்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில்

0: சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் நாமக்கல், ஈரோடு, சேலம், மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000+ மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் ஆலோசனை நடத்தினார். அமெரிக்காவில் கொலராடோ உட்டா எல்லை அருகே உள்ள வனப்பகுதியில் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 தீயணைப்பு படையினர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லையை ஒட்டிய பகுதியில் இந்திய எல்லைக்குள் நுழைந்த பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறை கைது செய்துள்ளது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 4 பாரம்பரிய வேளாண் விளைபொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைய முயன்ற பங்களாதேஷை சேர்ந்த 8 பேரை திரிபுரா காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளில் இருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதையடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு அறிஞர் கி. திருஷ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இயற்கை மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்க போவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் எண்டமிக்கான பேர்ட்ஸ் பத்தி. இன்று நாம் கேட்க போகும் பறவை இனம்
3: இயற்கை மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்க போகும் பறவை இனம் சாம்பல் தலை புல்புல் அல்லது கிரே ஹெட் புல்புல். இந்த புல்புல் பார்த்தீங்கன்னா நம்ம உலகிலேயே மிக முக்கியமான பல்லுயிர் வள மையங்களில் ஒன்றான நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு அரிய வகை பறவையாகும். இது நம்ம இந்தியாவுக்கு வெளியே எங்குமே பார்க்க முடியாது. நம்மள நிறைய பேர் இந்த காக்கா, குருவி, மைனா, கிளி இது போன்ற நிறைய பறவைகளை பார்த்திருக்கோம். ஆனா நம்ம அடர்ந்த காடுகள்ல வாழும் நிறைய பறவையை நம்மளால ஈஸியா பார்க்க முடியாது. அதில் இந்த சாம்பல் தலை புல்புலும் ஒன்றுதான். இந்த பெயர் கேட்டாலே நமக்கு தெரியுது அதோட தோற்றம் எப்படி இருக்கும்னு. இதோட தலை பார்த்தீங்கன்னா முழுவதும் சாம்பல் நிறத்துல தான் இருக்கும். உடல் வந்து பச்சையும் மற்றும் மஞ்சளும் கலந்த நிறத்துல இருக்கும். இயற்கையா இதற்கு இந்த கிடைத்த இந்த நிறம் அமைப்பு கொண்டு இது வந்து மறைந்து மறைந்து வாழும் ஒரு சுபாவம் உண்ட ஒரு பறவை. இதனால வேட்டையாடும் விலங்குகளிடமிருந்து இதை ஈஸியா தப்பிக்க முடியும். இந்த பறவை பார்த்தீங்கன்னா சுமார் 18 முதல் 20 சென்டிமீட்டர் நீளம் கொண்டது. இதோட எடை வந்து சுமார் 35 முதல் 45 கிராம் வரை இருக்கும். ஆண் மற்றும் பெண் பறவைகள் ரெண்டுமே ஒரே மாதிரி தோட்டம் தான் கொண்டு இருக்கும். அதனால இந்த பறவைகளை வெளிப்புறம் தோற்றத்தை கொண்டு நம்மளால வேறுபடுத்துவது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம இந்தியாவில மேற்கு தொடர்ச்சி மலைகளை மட்டுமே காணப்படும் இந்த சாம்பல் தலை புல்புல் நம்ம தமிழ்நாட்டுல நீலகிரி, முதுமலை, ஆனைமலை, மேகமலை, களக்காடு முண்டந்தறி புலிகள் காப்பகம் போன்ற பகுதிகளில் பார்க்கலாம். கேரளா மற்றும் கர்நாடகாவில சில மலைக்காடுகள்ல இது வாழ்கிறது. இந்த பறவை பார்த்தீங்கன்னா மோஸ்டா இந்த ஈரப்பதம் நிறைந்த எவர்கிரீன் ஃபாரஸ்டில் தான் வாழும். குறிப்பா நம்ம பழமையான காடுகள், பெரிய மரங்கள் நிறைந்த பகுதி மற்றும் இந்த ஆற்றங்கரையில இருக்கிற காடுகள்ல தான் இதுக்கு வந்து ஏற்ற சூழ்நிலை இருக்கிறது. சாம்பல் தலை புல்புலோட உணவு பழக்கத்தை இப்ப பார்க்கலாம். இது பெரும்பாலும் பழங்களை மட்டுமே உண்ணும் ஒரு பறவையாகும். இதுக்கு முக்கியமா அத்தி மரத்தின் பழங்கள்னு ரொம்ப இஷ்டம். அதோட இந்த காட்டு பேரிக்கா மற்றும் சிறிய காட்டு கனிகள் பல்வேறு தாவரங்களின் பழங்களையும் இது உண்ணும். சில சமயத்துல சிறிய பூச்சிகள், வண்டுகள், புழுக்களையும் இது உணவாக உட்கொள்ளும்.

0: இதுவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர்பட்ட ஆய்வு அறிஞர் கி. திர்ஷியா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற.
1: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா
2: சார்? ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்.
3: என்ன இங்கிலீஷ், அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
4: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும்.
5: கவிதை
4: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட்டி FM 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
6: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம், தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.
7: நேரம் 7:00.
8: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
9: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
10: ஒட்டுண்ணி தொற்று குறித்த பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
11: பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷனா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு வைரல் பாக்டீரியல் ஃபங்கல்னா என்னன்னா, ஒரு ஃபங்கஸ் கிருமினாலேயோ இல்ல வைரஸ் கிருமினாலேயோ இல்ல பாக்டீரியல் கிருமினாலேயோ உங்க உடம்புல டைரக்டா வந்து என்னன்னா அது ஒரு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுதுன்னா, இப்ப நான் இதை சொன்ன அந்த மூணுமே வைரல் ஃபங்கல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அந்த மூணும் இல்லாம ஒரு பாராசைட்டிக் இது ஏதாவது ஒரு கிருமி இருக்கலாம், அது வந்து என்னன்னா டைரக்டா உங்க உடம்புக்குள்ள வராம பாராசைட்டு வேற ஒரு வெக்டாரை கண்டுபிடிச்சு அந்த வெக்டாருக்குள்ளே வந்து அது க்ரோ ஆகிட்டு அந்த வெக்டார் வந்து உங்களை கழிச்சிட்டோ இல்லை உங்களுக்குள்ளே வந்துட்டோ வந்து என்னென்னா உங்கள் பாடியில் வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணிச்சுன்னா அதை தான் வந்து என்னென்னா நாங்கள் வந்து பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷன் நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஏரியாஸில் வந்து மலேரியா, டெங்கு இதெல்லாம் வந்து என்னென்னா மோரலஸ் வந்து பாராசைட்டிக். ஏன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், மெயின் காஸ் வந்து என்னென்னா பாக்டீரியாவோ இதெல்லாம் கிடையாது. டெங்குஸ் வந்து காஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா டெங்கு வைரஸ், அதுதான் வந்து காஸ் பண்ண போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு வைரல்னஸ்ன்னு நம்ம சொல்கிறத தாண்டி அது வந்து என்னென்னா ஒரு வெக்டாரத்தை இருக்குது, ஏடிஸ் மஸ்கிட்டோ, மஸ்கிட்டோ தெரிவிக்கிது, மஸ்கிட்டோக்குள்ளே வெக்டார் அது டெவலப் ஆகிட்டு அது அதுக்கப்புறமேட்டு வந்து என்னென்னா நம்ம பிளட் லைனில் வந்து ஸ்ட்ரீமில் வந்து அது வந்து வைரஸ் பாஸ் பண்ணுது, நமக்கு இல்னஸ் வருது. அதே மாதிரி தான் சேம் கண்டிஷன் வில் அப்ளை ஃபார் த மலேரியா டூ, ஃபீமேல்ஸ் அனோஃபில்ஸ் மஸ்கிட்டோவில் வந்து என்னென்னா வருது. அதுக்கும் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் அதெல்லாம் நிறையவே இருக்குது. மலேரியா, டெங்கு இதுக்கெல்லாமே ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே இருக்குது. மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மலேரியாவுக்கு வந்து என்னென்னா நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் அதெல்லாமே அவைலபிள் இருக்குது. ஆர்டிமீத்தர், ஆர்டிசுனேட் தெரப்பி அதெல்லாமே ரொம்ப ரொம்ப வந்து ஒன்று ஒரு வேஸ்ட் டாபிக். பேசிக்காக சொல்லணும்னா இந்த இதில் வந்து நான் கன்வே பண்ணுறது என்னென்னா, இந்த பாராசைட்டிக் வெக்டாஸ் கிட்ட வந்து நம்ம தப்பிச்சிருக்கணும்னா ஒரே ஒரு விஷயம், உங்கள் வீட்டை சுற்றி எதுவும் கண்டாமினேட்டட் வாட்டர் இருக்கான்னு பாருங்கள். வெக்டாஸ் மேக்ஸிமம் மல்டிப்ளை ஆகிறது வந்து என்னென்னா ஒரு ஸ்டேக்னண்ட்டான ஒரு வாட்டர்லேருந்து தான் இது

0: ஆகும். அதை நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும். அதனால தான் இந்த மலேரியா டெங்கு டைமில் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் தேங்கி இருக்க தண்ணி அதெல்லாத்தையும் வந்து என்னென்னா இது பண்ண சொல்கிறாங்க, அவாய்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. இப்போ டெய்லியுமே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு ஒரு நாள் மட்டும் மழை பெஞ்சிட்டு மீதி 10 நாள் 15 நாள் மழை பெய்யாமல் இருக்குன்னா, அந்த ஒரு நாள் மழை பெஞ்ச தண்ணி வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகி ஸ்டாக்னெட் ஆகிட்டு நின்றும், ஒழுங்காக ப்ராப்பர் ட்ரைனேஜ் இல்லைன்னா. அந்த இடத்துல இருந்து மஸ்கிட்டோ ப்ரீட் ஆகும். அந்த இடத்துல வந்து என்னென்னா டெங்கு வைரஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, இட் வில் அஃபெக்ட் த ஹோல் கம்யூனிட்டி டு, உங்களை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது. இப்போ உங்களை கடித்த கொசு வந்து என்னென்னா, மேபி அது வந்து டெங்கு வைரஸ் காஸ் பண்ணுற மாதிரி ஒரு வைரஸை வந்து பாடியில் வச்சிருக்குன்னா, அது போயிட்டு மற்ற வீட்டில் கடித்தாலும் அவங்களுக்கும் டெங்கு ஆகும். டெங்கு வைரஸ் மோரால்லஸ் லைக் அ கம்யூனிட்டி ப்ராப்ளம். அதனால தான் ஒருத்தங்களுக்கு டெங்கு வந்துச்சுனாலும் அது வந்து என்னென்னா, ஒரு கம்யூனிட்டியாகவே தான் அதை ட்ரீட் பண்ணணும். அந்த ஏரியா மொத்தத்தையும் நம்ம கவர் பண்ணணும், எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வந்து என்னென்னா, நம்ம வந்து அது ரூட் காசை கண்டுபிடிச்சி இது பண்ண முடியும். டெங்கு ஃபீவர் இஸ் நத்திங் பட் அ சிம்பிள் ஃபீவர் அன்டில் அன்லஸ் அந்த வந்து பிளட்டை வந்து என்னென்னா ரொம்ப வந்து பாதிக்காத வரைக்கும். டெங்கு வைரஸ் டெங்கு ஃபீவர் வரும்போது எல்லாரும் சொல்லுவாங்க பிளேட்லெட்ஸ் குறைஞ்சி போயிடும், பாடி ரொம்ப அஃபெக்ட் ஆகும், ஃபீவர் வரும், அது எல்லாமே நடக்கும் தான். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெங்கு வைரஸ் ஃபீவரும் ஒரு நார்மலான ஒரு வைரஸ் ஃபீவர் தான். பேசிக் ட்ரீட்மெண்ட்டில் பேசிக் ஐவி மேனேஜ்மெண்ட்டில் நம்ம வந்து என்னென்னா பேஷண்ட்டாக சேவ் பண்ணலாம். பட் எப்போ வந்து ப்ராப்ளம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே வந்து என்னென்னா ரொம்பவுமே உடம்புல வந்து பிளேட்லெட்ஸ் குறைஞ்சி போயிடும். அந்த டைமில் வந்து பிளட் கோகுலேஷன் ப்ராசஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். பிளேட்லெட்ஸ் இருந்துச்சுன்னா தான் ரத்தம் வந்து உறையிற சக்தி இருக்கும். பிளேட்லெட்ஸ் இல்லை அப்போ ரத்தம் உறையிற சக்தி ஆப்வியஸ்லி இருக்காது. உள்பகுதியில் ஏதாவது வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பிளட் லீக்கேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ வந்து என்னன்னா, சம்டைம் இட் வில் லீட் டு த டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர், விச் இஸ் வெரி வெரி ட்ரெட்ஃபுல் கண்டிஷன்.
1: ஒட்டுண்ணி தொற்று குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய தண்டனை சட்டம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள்.
2: நாம் இன்றைக்கு சமுதாயத்திலே மிக முக்கியமான பல விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நலிவடைந்த பிரிவினராக கருதப்படுகிற குழந்தைகள் மற்றும் பெண்கள் இவர்களின் மீதான பாலியல் தாக்குதல்கள் மற்றும் அவர்களுக்கு பாதுகாப்பு அற்ற நிலையை சட்ட வரையறைக்குள்ளே கொண்டு வருவதற்காக அரசாங்கம் பல்வேறு வகைகளில் பலவிதமான சட்டங்களை இயற்றிக் கொண்டிருக்கிறார்கள். காலம் காலமாக இந்த சட்டம் பல வடிவங்களிலே நிலைநிறுத்தப்பட்டிருந்தாலும் அவை அனைத்திலும் பல சமயங்களிலே பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி வந்திருக்கிறது. அந்த வகையில் நாம் பலகாலமாக பயன்படுத்தி வந்த பாலியல் துன்புறுத்தலுக்கான ஒரு சட்டமாக இந்தியன் பீனல் கோட் என்று சொல்லப்படுகிற இந்திய தண்டனை சட்டத்திலே 376வது பிரிவின்படி உள்ள பாலியல் தாக்குதலுக்குண்டான ஒரு சட்டத்தையே நடைமுறையில் பல ஆண்டு காலமாக தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் காலத்தினுடைய மாற்றங்களிலே பல்வேறு விதமான பாலியல் குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவை சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பெண்கள் குழந்தைகள் போன்றவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே குழந்தைகளுக்காக தனியாக இதனை ஃபோக்ஸோ என்கின்ற ஒரு சட்டமாக, அதாவது புரொட்டெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012 என்று 2012 இயற்றினார்கள். இந்த சட்டத்தை இயற்றுவதற்கு காரணம் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்திருக்கும். டெல்லியிலே ஒரு பேருந்திலே நிர்பயா என்கின்ற ஒரு பெண், 18 குறைந்திருக்கிற சிறுமி என்று சொல்லலாம், அவர் பாலியல் தாக்குதலுக்கு பலரால் பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் ஏற்படுகின்ற பொழுது இது போன்ற ஒரு தாக்குதல்கள் இனி எப்போதும் எங்கேயும் நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த 2012 இயற்றப்பட்ட இந்த சட்டம் குழந்தைகளை எந்த காலத்திலும் அவர்களிடத்திலே பாலியல்

0: கிண்டல்களிலும் பாலியல் குற்றங்களிலும் அவர்கள் பாதிக்கப்படாத வண்ணம் தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கின்ற முகமாக இந்த சட்டத்தை இயற்றியிருக்கின்றார்கள். இந்த சட்டம் பல விதமான அம்சங்களை கொண்டிருந்தாலும் இந்த சட்டத்தினுடைய நடவடிக்கைகள் மிக கடுமையாக இருக்கிறது. இந்த கடுமையாக இருப்பதற்கு காரணமே இந்த சட்டம் ஏற்படுத்தப்பட்டு குற்றம் புரிந்தவர்கள் தண்டிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே எந்த காலகட்டத்திலும் எவரும் இதுபோன்று ஒரு பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதோ அல்ல பாலியல் குற்றங்களிலே அவர்கள் செய்வதற்கோ எந்த காலத்திலும் நினைத்துக்கூட பார்க்கக்கூடாது என்கின்ற அளவிலே இந்த சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. போக்சோ சட்டம் என்று சொல்லப்படுகின்ற 18 வயதுக்கு கீழுள்ள குழந்தைகளுக்கான புரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த சட்டம் இந்தியா முழுவதும் 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாப்பதற்காக இயற்றப்பட்ட சிறப்பு சட்டமாகும்.
1: சட்டம் அறிவோம். இதுவரை இந்திய தண்டனை சட்டம் குறித்த தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள்.
2: காலை கதிர் நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. மாம்பழ விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் ஒரிரு இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மேனியுடன் திரு நரேந்திரமோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விக்டோரியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, இந்த பேச்சுவார்த்தையின்போது சுகாதாரம், கல்வி, திறன் மேம்பாடு, டிஜிட்டல் மாற்றம், நீடித்த வளர்ச்சி, சமூக உள்கட்டமைப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இரு நாடுகளின் தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக கூறினார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சட்டவிரோதமாக மீன்பிடித்தல், போதைப்பொருள் கடத்தல் உட்பட பல்வேறு சவால்கள் குறித்தும் பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். செஷல்ஸ் நாட்டில் இந்தியாவில் அறிவிக்கப்பட்டுள்ள சமூக பொருளாதார திட்டங்களின் செயலாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் திருப்தி தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். இவ்விரு நாடுகளிடையே தூதரக ரீதியிலான உறவுகள் ஏற்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையிலான இலச்சினையை இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்டதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். பின்னர் திறன் மேம்பாடு, யுபிஐ, சுகாதாரம், விவசாயம், கப்பல் போக்குவரத்து, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. மேலும் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் உணவு பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, சுகாதாரம், தொழில் பயிற்சி, கடல்சார் பாதுகாப்பு போன்ற துறைகள்

0: பல்வேறு அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டன. இதனிடையே செஷல்ஸ் நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு பெர்னார்ட் ஜார்ஜஸை பிரதமர் திரு நரேந்திரமோடி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது செஷல்ஸ் ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான ஒத்துழைப்பு தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து தாம் அவருடன் விரிவாக விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் பிரதமரின் குடும்ப பராமரிப்பு கண்காணிப்புக்கான இணையதள சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளத்தின் மூலம் பயனாளிகள் சுகாதாரம், ஊட்டச்சத்து உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் குறித்து அறிந்து கொள்ள உதவிடும் என்று கூறினார். திட்டங்களை வகுப்பதுடன் அவை அனைத்தும் மக்களை சென்றடைய செய்வதற்கான முயற்சிகளையும் மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். தடுப்பூசி, ஊட்டச்சத்து குறைபாடு, பள்ளிகளில் சேர்க்கை விகிதம், இடைநிற்றல் விகிதம் உள்ளிட்ட தகவல்களை கண்காணிக்கும் வகையில் பல்வேறு அரசுத்துறை சார்ந்த தரவுகளுடன் இந்த இணையதளம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள், நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா மீதான இத்தகைய குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று குறிப்பிட்டுள்ளார். பிற நாடுகள் மீது குற்றம் சாட்டுவதை தவிர்த்து அந்நாட்டில் செயல்பட்டு வரும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தோதாபுரி மாம்பழ விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மத்திய அரசு அவர்களுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மாம்பழத்திற்கான விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் 281 கோடி ரூபாய் நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மாம்பழச்சாறு ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாகவும், மாம்பழச்சாறு உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் அதன் கொள்முதலை குறைத்துள்ளதன் காரணமாகவும் இந்த விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தோதாபுரி மாம்பழ விவசாயிகள், குறிப்பாக ராயலசீமா பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு மத்திய அரசின் நிவாரண உதவி அத்தியாவசிய தேவையாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதார கவுன்சில் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பச்சிளம் குழந்தைகள் சுகாதார பராமரிப்பு தொடர்பான மாநாட்டை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பச்சிளம் குழந்தைகளின் பாதுகாப்பான வளர்ச்சி குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து, மூளை செயல்பாட்டு திறன் ஆகியவற்றிற்கு முதல் 3 வருடங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை கருத்தில் கொண்டு இந்த மாநாடு நடைபெற உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நகர்ப்புறங்களில் வசித்து வரும் புலம்பெயர்ந்த மற்றும் விளிம்பு நிலை மக்கள் குழந்தை பராமரிப்பில் எதிர்கொண்டு வரும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கும் இந்த மாநாடு உதவிடும் என்று சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார்.

0: சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனிமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கட், கர்நாடகா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, கோவா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. பீகார், ஆந்திரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, லட்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா மற்றும் சண்டிகரில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அசாமில் உள்ள டெமாஜி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக ஜோனே, சீமென், சப்போரி, திமோ உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதை அடுத்து நிலைமையை அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளார். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ட்ரென்ட் பிரிட்ஜில் நடைபெற்று வரும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தாம் ஓய்வு பெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2011 ஆல்ரவுண்டராக இங்கிலாந்து அணியில் இணைந்த அவர் இதுவரை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 7000 ரன்களையும் 250 அதிக விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். இங்கிலாந்து அணிக்காக அவர் 121 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும், 114 ஒருநாள் போட்டிகளிலும், 43 20-20 போட்டிகளிலும் விளையாடியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. மாம்பழ விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8. நேரம் 7:25. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நில்கிரீஸ்.

குட் மார்னிங். நெல்கிரேஸ் நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்கிறோம். உள்ளம் இனிதானால் உலகமே இனிமையாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். நேயர்கள் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னொரு வாட்டி ஃப்ரெஷ்ஷாக சொல்லிக்கிட்டு, இன்னைக்கு புத்தனர்ச்சி தரும் புதிய பாடல்கள் உங்களுக்காக குட் மார்னிங் நெல்கிரேஸ் நிகழ்ச்சியில். முதல் பாடலாக அயலான் திரைப்படத்திலிருந்து பாடல்

0: கார்த்திக், அஹானா பாலாஜி, பார்கவி ஸ்ரீதர் இவங்க எல்லாம் சேர்ந்து பாடின பாடல் பிரதர் திரைப்படத்திலிருந்து கேட்டீங்க. நேரம் இப்போது 7:34.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: இது குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
3: என்னமா
2: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

ஜி வி பிரகாஷ் ஹரிச்சரன் ஸ்வேதா இவங்க எல்லாம் சேர்ந்து பாடின பாடல் அமரன் திரைப்படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. இது குட் மார்னிங் நெல்கிரிஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எமக்கு தொழில் ரொமான்ஸ் இந்த திரைப்படத்திற்காக.

0: நாங்களாக இங்கு வரவில்லை. எங்கள் தந்தையாருடைய வேண்டுகோளின்படி இங்கே உங்களை தேடி வந்தோம். உங்கள் தந்தையார் என்ன வேண்டுகோள் விடுத்தார்?"
1: நாளங்காடியில் யாரோ ஒரு இளைஞர் கான்பூர் வியந்து வணங்கும்படி அழகாக வாதிடுகிறார். அவரை இந்த நகரத்து அறிவுடை பெருமக்கள் எல்லோரும் போற்றுகிறார்கள். புண்ணிய சீலராகிய அந்த இளைஞரை வணங்கி வாழ்த்து பெறுவது பெரும் பேறு என கருதுகிறார்கள். நீங்களும் இன்று போய் அவர் பாதங்களில் பூக்களை குவித்து வணங்கி வாழ்த்து பெற்று வாருங்கள் என்று எங்கள் தந்தையார் எங்களிடம் கூறி அனுப்பினார்.
0: "உங்கள் தந்தையார் பிறரை வணங்கவும் விரும்புவது உண்டு போலும். மற்றவர்களை வணக்குவித்து மகிழ்கிறவர்களால் வணங்கி மகிழவும் முடியுமோ அம்மணி?"
1: இளங்குமரனின் இந்த கேள்வி தனக்கு கொடுக்கப்பட்ட சூடு என்பதை சுரமஞ்சரி உணர்ந்தாலும் இதற்கு பதில் கூறாமலும் பின்புறம் சற்றே விலகி நின்ற யவன பணியாளரிடமிருந்து பூக்கூடையை வாங்குவதற்காக தன் பூக்கரங்களை வளைகள் குலுங்க நீட்டினாள். கூடியிருந்தவர்கள் அந்த பெரிய பூக்கூடையை பார்த்து வியப்பில் மூழ்கினார்கள்.
0: "அடடா, எவ்வளவு பெரிய பூக்கூடை இது!
1: இவ்வளவு பெரிய கூடை நிறைய பூக்களை கொண்டு வந்திருக்கிறவர்களுக்கு இந்த இளைஞர் மேல் எவ்வளவு மதிப்பிருக்க வேண்டும்?" என்று கூட்டத்தில் யாரோ வியந்த குரல் இளங்குமரனுடைய செவிகளில் லேசாக ஒலித்தது. பக்தியின் அளவை பூக்களின் அளவால் கணக்கிடும் பேதமையை எண்ணி மனதுக்குள் சிரிக்கும் உணர்வு பிறந்தது அவனுக்கு. பட்டினப்பாக்கத்து பெருமாளிகை செல்வர் தன்னை நேற்று நாளங்காடி வழியில் தேரிலிருந்தபடியே சந்தித்ததையும் தான் போக வழியில்லாமல் மறித்ததையும் நினைத்து இன்று அவரே தன்னை வணங்கி வருமாறு கூறி பெண்களை பூக்கூடையுடன் அனுப்பியிருப்பதைத்தான் எப்படி நம்புவது என்றும் நினைத்து சில கணங்கள் சிந்தனையில் சந்தேகங்கள் பட இருந்தான் இளங்குமரன். உலகம் முழுவதும் சத்தியமும் நம்பிக்கையுமே நிறைந்திருப்பதாக பாவித்த ஞானம் நினைவில் மேல் நின்ற காரணத்தால் நீரில் எழுதினவை போல் அந்த கீழான சந்தேகங்கள் மிக விரைவில் அவன் மனதிலிருந்து அகன்று பழக்கப்பட்டிருந்த சத்துவ குணமே விஞ்சி நின்றது. அதனால் மகா கவிகளின் காவியங்களில் பிறந்த உத்தம குணமே நிறைந்த உன்னதமான கதாபாத்திரங்கள் என்று அவன் சற்றுமுன் சுரமஞ்சரியிடம் கூறியிருந்தாற்போல தானே ஓர் உத்தம கதாபாத்திரமாகி நின்றான். அவளுடைய கைகளும் பூக்களும் குவிந்து வணங்கப்போவதை எதிர்பார்த்தும் அந்த மென்மையான வணக்கத்தில் விருப்போ வெறுப்போ இல்லாமல் உதாசீனாக கண்களை மூடி தன் ஆசிரியரை நினைத்து தியானத்தில் மூழ்கினான். ஆனால் பூக்கூடைக்கு கைகளை நீட்டிய சுரமஞ்சரியிடம் பணியாளன் கூடையை தர மறுத்தான்.
0: "நீங்கள் விலகியிருங்களம்மா. இவ்வளவு பெரிய கூடையை தூக்கி திறந்து பூக்களை கொட்டுவதற்கு உங்களால் முடியுமா?
1: நானே கூடையை திறந்து பூக்களை இவர் பாதங்களில் படைக்கிறேன்" என்று பணிவான குரலில் கூறிவிட்டு தானே கூடையோடு முன்வந்து இளங்குமரனை நெருங்கினான் பணியாளன்.
0: "நீ பூ கூடையை கொடு. நான் தான் இவர் பாதங்களில் பூக்களை படைக்க வேண்டும். புண்ணியத்தையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்கிறாயா?
1: அது முடியாது" என்று வேடிக்கையாகவும் பிடிவாதமாகவும் கூறி பணியாளனை மறித்து சுரமஞ்சரி கூடையை பிடித்தாள். அவன் உடனே சற்று பயந்து பதறினார் போன்ற குரலில், "வேண்டாமம்மா, விட்டுவிடுங்கள்" என்று சொல்லி கூடையை இறுக பற்றி கொண்டான். அவள் அவன் கூறியபடி கேட்காமல் கூடையை தன் பக்கமே இழுத்தாள். உயரமும் அகலமுமான அந்த பெரிய பூக்குடலையை இருவரும் மாறி மாறி தம் பக்கம் இழுத்ததனால் குடலையே இருவருக்கும் மாறி பொதுவில் கீழே விழுந்து சரிந்தது. அவ்வளவில் யாரும் எதிர்பாராத குடல் நடுக்கும் காட்சியொன்றை கூடியிருந்தவர்கள் கண்டார்கள்.
0: "ஆ, இதென்ன? சரிந்த பூக்களோடு குடலைக்குள்ளிருந்து கருணாகம் ஒன்று சீறிக்கொண்டு வருகிறதே."
1: "கரிப்பூசிய அரசிலை போல அதன் படம் இளங்குமரனின் பாதங்களுக்கு மேலே உயர்கிறதே.
0: ஐயோ!"
1: கூட்டம் நிலைக்கட்டு ஓடியது. சுரமஞ்சரி ஒன்றும் புரியாமல் வீல் என்று அலறி பின்வாங்கினாள். பூக்களின் அடியிலிருந்து முடிவற்ற நீளமாய் கருமை பெருகி வர சர்ப்பம் தன் முழு உருவமும் தெரிய வெளியேறி பொன் மெருகிட்டார் போன்ற அவன் பாதங்களில் நெளிந்து படத்தை தூக்கிக் கொண்டு நின்றது. சுரமஞ்சரி பயங்கரமாக அலறிவிட்டு மூர்ச்சையாகி தான் நின்ற இடத்திலேயே மயங்கி சுருண்டு விழுந்தாள். இந்த உலக நினைவே இல்லாதவனாகி இளங்குமரன் சிலையாய் நின்றான். அவனுடைய கண்கள் மூடிய நிலை மாறாமல் அப்படியே இருந்தன. பிளந்த நுனி நாக்குகள் இரண்டும் அக்னி கொழுந்தாய் நெளிய, "என் நஞ்சையெல்லாம் இந்த அழகிய பாதங்களில் அர்ப்பணம் செய்துவிட்டு நான் தூய்மை அடைந்து விடட்டுமா?" என்பது போல் படம் தூக்கி நின்றது நாகம். யாருடைய பாதங்களில் அந்த படம் நின்றதோ அவன் மனதில் வேறொரு படம், அதாவது அவனை இப்படி ஆக்கிய ஞான குருவின் படம் நின்றது.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நுட்பம் கற்போம்.
1: பாதுகாப்பான இணையதள பயன்பாடு குறித்து மென்பொருள் பொறியாளர் மில்டன் சாம் மோசஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி சைபர் அட்டாக்ஸ் இதெல்லாம் நிறைய வருது. ஸோ சேஃப் இன்டர்நெட் ப்ராக்டிஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எப்படி நம்ம ஆன்லைனில் சேஃபாக இருக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ் தான் இருக்குது, ரொம்ப சிம்பிளான ப்ராக்டிஸ். ஸோ அதை நம்ம ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம ஆல்மோஸ்ட் 99.9% வில் ஹாவ் அ குட் செக்யூர் ட்ரான்சிஷன்ஸ். வெப்சைட் பார்த்தாலும் சரி, இல்லை எதர் யூ ஆர் என்ஜாயிங் இன் சம் என்டர்டெயின்மெண்ட், அதே மாதிரி எஜுகேஷன், ஷாப்பிங், எதாக இருந்தாலும் அதை வில் பி சேஃப். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு வெப்சைட் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட் ப்ராப்பரான வெப்சைட்டாக, இப்போ பேங்க்கோட வெப்சைட் போகிறோம், அந்த பேங்க் வெப்சைட் கரெக்டானதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று HTTP, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ஸோ HTTPன்னு ஒன்று வருது, HTTPSன்னு ஒன்று வரும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா செக்யூர் கனெக்ஷன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செக்யூர் கனெக்ஷனில் போய் உங்களோட ட்ரான்சாக்ஷனோ இல்லை வாட் எவர் இட் இஸ் நீங்கள் இன்டர்நெட்டில் எது பண்ணாலுமே, ஈவன் ஒரு சின்ன சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணாலுமே நீங்கள் ப்ராப்பரான HTTPS என்ற இருக்கிற ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுற வெப்சைட்டாக இருந்தால் மட்டும் போங்க. ஏன்னா அதில் ப்ராப்பராக சைன் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும், CA சர்டிஃபிகேட்ஸ். அந்த சர்டிஃபிகேட் மூலிமா நம்மளுக்கு அந்த வெப்சைட் ஒரு லெஜிமெண்ட் வெப்சைட்ன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது, ஏதாவது ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க, இல்லைன்னா ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க, ஆனால் அந்த சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா HTTPS இல்லாமல் HTTPயாக இருக்கணும். இது அப்படி இருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க. HTTP ப்ரோட்டோக்கால் இருந்தது அந்த எஸ் அதாவது HTTPS இல்லாத ப்ரோட்டோக்கால் எது இருந்தாலும் ப்ளீஸ் அதை வந்து நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. மூணாவது, நீங்கள் பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நிறைய பப்ளிக் நெட்ஒர்க்ஸில் தான் சீக்கிரமாக என்னாகனா இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் சீக்கிரம் எக்ஸ்போஸ் ஆகுது, அதை அட்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு. ஏன் அப்படின்னாக்கா பப்ளிக் வைஃபைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ வைஃபை. ஸோ நம்மளுக்கு வைஃபை ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ் பண்ணும்போது அந்த வைஃபை மூலியமாக மற்ற அட்டாக்கர்ஸும் நம்மளோட ஃபோன்லேயோ இல்லை நம்ம லேப்டாப்போ இல்லை எனி இன்ஸ்ட்ருமெண்ட் அதுக்குள்ளே லாகின் பண்ணி நம்மளோட சென்சிட்டிவ் டேட்டாலாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் தவிர்க்கணும் முக்கியமாக. நாலாவதாக, உங்கள் டிவைஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸை அப்டேட்டடாக வச்சுங்க. ஏன்னா யூஸ்வலாக நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் ரன் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை ஐஃபோன் iOS ரன் பண்ணாலும், இல்லை கூகுள் ஃபோன்ஸ் ரன் பண்ணாலும் அதில் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் அப்டேட் யுவர் ஃபோனுன்னு வரும், இல்லைனா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸு அப்டேட் வரும். ஸோ நீங்கள் அதை வந்து ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ்லேருந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதில் இந்த மாதிரி ஏதாவது லூப் ஹோல்ஸ் இல்லைனா செக்யூரிட்டி ப்ரீச்சஸ் எதாவது இருந்ததுன்னா அவங்க அதை அப்டேட் பண்ணி அந்த அப்ளிகேஷனில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் அப்ளிகேஷன் சேஃபாக இருக்கும். ஸோ அதனால் எப்போ உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள். எஸ்பெஷலி ரொம்ப முக்கியமாக செக்யூரிட்டி அப்டேட்ஸ்னு வரும். ஸோ உங்கள் ஃபோனில் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்தால் தயவுசெய்து அதை பண்ணுறது நல்லது. ஓகே, இதெல்லாம் இருந்தாலும் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் ஆன்லைன்ஸில் ஷேர் பண்ணுறது. ஸோ நீங்கள் இன்டர்நெட்டில் அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அப்புறம் இன்னும் நிறைய சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கே உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக வேணுமா, இல்லை உங்களோட சோஷியல் கம்யூனிட்டிஸ்க்கு அது தெரியப்படுத்தணுமான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள்.

0: ரீசெண்டாக ஒருத்தர் அவரோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து தெரியாமல் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் நிறைய பெரிய இஷ்யூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணாதீங்க. எது ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து இது இம்பார்ட்டண்ட்டாக, இது நம்மளோட கம்யூனிட்டிக்கு வேணுமா வேண்டாவா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே வச்சிங்கன்னா சீக்கிரமாக பரவிடும். அங்கே என்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் போடுறீங்களோ, இல்லை ஒருவேளை சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நிறைய பேர் அதை பார்க்க கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முக்கியமாக அதை பண்ணாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இல்லை இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா மட்டும் ஷேர் பண்ணுங்கள். அதுவும் பார்த்து ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைனில். ஸோ அதனால் ரொம்ப பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது. இன்னொன்று, பேரண்ட்ஸ்க்கு நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு இதை பற்றி நீங்கள் ஆன்லைன் சேஃப்டி பற்றி நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். அப்புறம் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் இருக்குது, சைபர் புல்லிங்னு இருக்குது அண்ட் ப்ரைவசி ப்ரொடெக்ஷன். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இதை பற்றி சொல்கிறது நல்லது. ஏன்னா இப்போ நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ், டீனேஜர்ஸ் எல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, ப்ளஸ் நிறைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா அவங்க ஈஸியாக அவங்கள ஏமாற்ற முடியும். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள். ஸோ முக்கியமாக ஆன்லைன் சேஃப்டி பற்றி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட சொல்கிறது நல்லது. அது இல்லாமல் இந்த இன்டர்நெட் ப்ராக்டிஸை வந்து நீங்கள் கடைபிடிக்கிறது நல்லது. இந்த ரேடியோ ப்ரோக்ராமில் இந்த மாதிரி டாபிக்ஸ் நம்ம நிறைய பேசுவோம். ஸோ அதனால் மற்றவங்களுக்கும் இந்த ரேடியோ ப்ரோக்ராம் பற்றி சொல்லுங்கள், அவங்களும் இதை கேட்கட்டும். ஒருவேளை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் ஃபேமிலிக்கிட்ட இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சேஃப் ப்ரௌசிங் ஹேபிட்ஸை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் கடைசியாக ஒன்று சொல்லிவிட்டு இந்த ப்ரோக்ராம் முடிச்சுக்கிறேன். ஸ்டே ஸ்மார்ட் அண்ட் ஸ்டே சேஃப் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற இன்டர்நெட் செக்யூராக கிடையாது. ப்ராப்பராக உங்களோட எவ்ரிடே லைஃபை ரெஸ்பான்சிபிளாக இருங்க. அப்புறம் மற்றவங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க இந்த டாபிக் மூலமா. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டாபிக் பார்த்தோம். ஸோ ப்ளீஸ் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். அப்புறம் நம்ம அடுத்த டாபிக் இமெயில் செக்யூரிட்டியை பற்றி நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பேசலாம். நன்றி, வணக்கம்.
1: பாதுகாப்பான இணையதள பயன்பாடு குறித்து மென்பொருள் பொறியாளர் மில்டன் சாம் மோசஸ் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

விடியும் என்ற எண்ணத்தில் உறங்க செல்லும் நாம் முடியும் என்ற எண்ணத்தோடு எழுந்தால் சாதிக்கலாம் நிச்சயமாக. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குட் மார்னிங் நில் கிரேஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து புத்துணர்ச்சி தரும் புதிய பாடல்கள். கோட் திரைப்படத்திற்காக அடுத்த பாடல்.

விஜய் மற்றும் யுவன் சங்கர் ராஜா குரல்களில் கோர் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டோம். தொடரும் பாடல் கல்வன் திரைப்படத்திற்காக.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, वाट अ सरप्राइज, நீ டூக்கேலியும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரே வா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ஏப்ரல் மாதத்தில் ரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

ஷான் ரால்டன், பிரதீப் குமார், சிவாங்கி இவங்க எல்லாம் சேர்ந்து பாடின பாடல் லவ்வர் பந்து திரைப்படத்திற்காக கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. நிறைவாக லவ்வர் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்கள் நினைவிற்கு நேயர்களே, இன்று காலை 11:02 நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு ஒரு மரம் ஒரு வரம். நேயர்களே, இந்த தலைப்பு ஒட்டிய கருத்துக்களோடு உங்கள் விருப்ப பாடலையும் கேட்டு மகிழலாம் இந்த நிகழ்ச்சியில். தலைப்பு மீண்டும் ஒரு மரம் ஒரு வரம்.
1: உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 9442643542 9442643542.

விஷால் தத்லானி, சரண்யா கோபிநாத், குழுவினர் குரல்களில் மிருதன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. தொடரும் பாடல் இறுதி சுற்று இந்த திரைப்படத்திலிருந்து.

தி பாடிய பாடல் இறுதிச் சுற்று திரைப்படத்திலிருந்து கேட்டு என்ஜாய் பண்ணோம். தொடரும் பாடல் இறைவி திரைப்படத்திற்காக. நேரம் இப்போது 8:40.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓட்டி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நேரம் 9 மணி. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள்.

0: நிறுத்து, அசல் நோட்டோட ஏ விளையாடுற?
1: ப்ரோ இது கிழிஞ்சிருக்கு.
0: கேளு, கிழிஞ்சி பிஞ்சி போன பழைய நோட்டுகளை
2: பேங்க் பிரான்ச்ல போய் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சுக்கலாம்.
1: ஆஹா, புது நோட்டு கிடைக்குமா?
0: ஆமா, அதுல நீ எங்களுக்கு பிஸ்ஸா பாட்டி தரலாம்.
2: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
3: கூலாக இருங்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி, குவா குவா வாத்து. உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளோட இயல்பான பேச்சும் குறும்புத்தனமும் இனிவரும் நாட்களில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு உங்கள் ஒட்டியம் 101.8 கேட்க தவறாதீர்கள்.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 9:10.
6: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
7: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால். சைபால்
8: துஷ்டரை கண்டால் தூர விலகு, இப்படி ஒரு பழமொழி உண்டு. எதுக்காக இப்படி சொல்லி வச்சாங்க? துஷ்டன் ஏதாவது தொந்தரவு கொடுப்பான், அதனால அவனை கண்டா பயந்துகிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கோ அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. ஒரு துஷ்டன் கிட்ட நெருங்கி போறோம்னு வச்சுக்கோங்க, அவன் நமக்கு கெடுதலான ஆலோசனைகள் எதையும் சொல்லலாம், அல்லது அவன் தீய உணர்வுகள் உள்ளவனா இருக்கலாம், அல்லது தீய செயல்கள் செய்யக்கூடியவனா இருக்கலாம், அல்லது தீய நட்புனால அவன் ஏற்கனவே கெட்டு போனவனா கூட இருக்கலாம். இப்படிப்பட்டவனை நெருங்கி போனா அவனோட பாதிப்பு நமக்கும் வந்துடும், அதனால விலகிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதையே கொஞ்சம் விவரமாக இப்போ பார்ப்போமே. இப்போ இந்த துஷ்டர்களை வந்து 4 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த 4 வகைக்கும் உதாரணம் வேணும்னா வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை, மகாபாரதத்தை பார்த்தாவே போதும். அதில் இந்த 4 வகையான தீயோரும் வர்றாங்க. முதல் வகைக்கு உதாரணம் சகுனி. இவன் மனசில் எப்பவும் தீய எண்ணங்கள் தான் நிறைஞ்சிருக்கும், கனவுல கூட தீய ஆலோசனைகள். யாராவது ஒருத்தர் நல்லபடியாக வாழ்ந்தா அதை இவனால் சகிச்சிக்க முடியாது. இப்படிப்பட்டவனோட நெருங்கிய தொடர்பு துரியோதனனுக்கு கிடைச்சிது. துரியோதனன் எப்படின்னா, அவன் ஏற்கனவே தீய காரியங்கள் செய்யறதுக்கு தயங்காதவன். அப்படிப்பட்டவனுக்கு தீய போதனைகள் செய்யறதுக்கு சகுனி உதவுனான். இந்த 2 பேரோட சகவாசம் இன்னொருத்தனுக்கு கிடைச்சது. அவன் யாருன்னா துச்சாதனன். அவன் தீய நடத்தை உள்ளவன். இந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்தா என்னத்துக்காகும்? உலகமே கெட்டு போடும்ல. இந்த 3 துஷ்டர்களோட நல்லவன் ஒருத்தன் வந்து சேர்ந்தான், அவன்தான் கர்ணன். கர்ணன் வந்து இயல்பாகவே உத்தம குணம் உள்ளவன். அவன் நல்லவங்களோட சேராம இப்படிப்பட்ட கெட்டவங்க கிட்ட வந்து நட்பு வச்சுக்கிட்டான், அதனால அவனும் தீய செயல்களில் ஈடுபடுறது மாதிரி ஆயிடுது. துரியோதனனுடைய நண்பனா அவனுடைய ஆதரவுல வளர்ந்ததுனால அவனுக்கு துணையா இருக்க வேண்டியிருக்குது அப்படின்னா, நட்பு உரிமையினால உதவி புரிய வேண்டியது சரிதான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் தீய செயல்களுக்கு உதவி செய்யறது சரியில்லை. புத்தி பலம் புஜ பலம் எல்லாம் இருந்தா கூட தெய்வ பலம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. கர்ணன் வந்து மகாவீரன், இருந்தாலும் கடைசியில் அவன் கதி என்னாச்சு? அவங்ககிட்ட எல்லா நல்ல குணங்களும் இருந்தது, இருந்தாலும் ஏன் இப்படி ஆச்சு? தீயவர்களுடைய சேர்க்கை தான் காரணம். அவங்களோட சேர்ந்ததுனால இவனையும் அப்படியே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. 4 வகை துஷ்டர்களில் இவனும் 1 வகை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தீய ஆலோசனைக்கு சகுனி, தீய உணர்வுகளுக்கு துரியோதனன், தீய செய்கைக்கு துச்சாதனன், தீய நட்புக்கு கர்ணன். இப்படி உதாரணம் ஆயிட்டான். அதனால தான் துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொன்னாங்க. அது புராண காலம். இப்போல்லாம் நிலைமை வந்து கொஞ்சம் வேற விதமாக இருக்குது. அன்னைக்கு 1 நாள் அப்படிதான், ஒரு காட்டு பாதையில் யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடந்தார். யாரோ ஒரு துஷ்டன் அவரை வந்து அடித்து போட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. அந்த வழியாக போன ஒருத்தர் பரிதாபப்பட்டு அவனை போய் தூக்குனார். ஆறுதல் சொன்னார், இதை பாருங்க, இந்த வழியாக எப்பவும் தனியாக வரக்கூடாது, ஏன்னா இங்கே ஒரு ரவுடி இருந்துக்கிட்டு வர்றவங்க போகிறவங்களையெல்லாம் வழிப்பறி பண்ணிகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னாராம். இனிமேல் அப்படி கேள்விப்பட மாட்டீங்க அப்படின்னு அந்த ஆள். ஏன்னு கேட்டிருக்காரு இவர். அவன் சொல்லியிருக்கான், நான் தான் சார் அந்த ரவுடி, இந்த வழியாக போனவங்கக்கிட்ட தகராறு பண்ணேன், அவங்க தான் என்னை இப்படி அடித்து போட்டு என்கிட்ட இருந்த பணத்தையெல்லாம் பிடுங்கிட்டு போட்டாங்க சார்,

0: காலம் ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு நானா ரொம்ப பரிதாபமா.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8. நேரம் 9:15. நேர்கள் இப்போது உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரத்தை கேட்டறியலாம். இன்றைய நிலவரம்: கத்தரிக்காய் கிலோவிற்கு 55 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 44 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 26 ரூபாய்க்கும், ஆப்பிள் ரகம் 30 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அவரை 70 ரூபாய்க்கும், புடலங்காய் 28 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 50 ரூபாய்க்கும், சுரைக்காய் 30 ரூபாய்க்கும், பாகற்காய் 55 ரூபாய்க்கும், கொத்தவரை 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 18 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 55 ரூபாய், சின்ன வெங்காயம் 54 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், பொரியல் தட்டை 35 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. முருங்கைக்காய் 55 ரூபாய்க்கும், தேங்காய் 44 ரூபாய்க்கும், மாங்காய் 25 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 38 ரூபாய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 45 ரூபாய், பீட்ரூட் 40 ரூபாய், நூல்கோல் 40 மற்றும் 35 ரூபாய்க்கும், டர்னிப் 35 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 30 ரூபாய்க்கும், காலிஃபிளவர் 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பட்டாணி 140 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 190 ரூபாய்க்கும், இஞ்சி 190 ரூபாய்க்கும், கறி பீன்ஸ் 60 ரூபாய்க்கும், புஷ் பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 90 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 140 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கலர்கோஸ் 40 ரூபாய், குடைமிளகாய் 80 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 40 ரூபாய், பிரக்கோலி 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கருவேப்பிலை 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுக்குருட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கீரை, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரைக்கீரை ஆகிய கீரை வகைகள் 60 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நெல்லிக்காய் 90 ரூபாய், வெள்ளரிக்காய் 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 80 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பப்பாளி 40 ரூபாய், மாதுளம்பழம் 210 ரூபாய், திராட்சை 100 மற்றும் 120 ரூபாய்க்கும், மாம்பழம் 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வாழைப்பழம், பூவன்பழம் 50 ரூபாய்க்கும், ரஸ்தானி 60 ரூபாய்க்கும், மோரிஸ் 40 ரூபாய்க்கும், நேந்திரன் 40 ரூபாய்க்கும், செவ்வாழை 80 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 240 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 150 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 110 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேயர்கள், இதுவரை உதகை உழவர் சந்தை இன்றைய காய்கறி விலை நிலவரத்தை கேட்டறிந்தீர்கள்.

வெற்றி கொடிக்கட்டு திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடலை கேட்டோம். அனுராதா ஸ்ரீராம் குரலே.

நிலையத்தின் நேரம் 10 மணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கூட்டி எஃப்எம் 101.8. நேயர்களினை கேட்க இருக்கும் நிகழ்ச்சி NCRT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நிலையத்தில் நேரம் 10:30. நேயர்களினை கேட்கலாம் பயணிகள் விருப்பம்.
1: நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பயணிகள் விருப்பம். ஊட்டியின் சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு என்ன வரும்? மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தோட்டங்கள், வளைந்து வளைந்து செல்லும் மலை பாதைகள், வண்ணமிகு சந்தைகள் மற்றும் பனித்துளிகள் படரும் குளிர். இங்கே வரும் ஒவ்வொரு சுற்றுலா பயணியும் அவர்களுடன் கொண்டு வருவது நினைவுகளும் கனவுகளும் தான். சுற்றுலா என்பது ஒரு அனுபவம், ஒருவர் வாழ்வில் சிறிய அத்தியாயமாய் மாறும் அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு பின்னணியாய் நிற்கும் ஒன்று இசை. நண்பர்களே, ஒவ்வொரு பாடலும் ஒரு உணர்வை தாங்கிக் கொண்டிருக்கும். ஒருவருக்கு அந்த பாடல் அவருடைய முதல் காதலை நினைவுபடுத்தலாம். இன்னொருவருக்கு அது குடும்பத்தோடு கொண்டாடிய விடுமுறையை நினைவுபடுத்தலாம். சிலருக்கு அது சொந்த ஊரை நினைவில் கொண்டு வரும். சிலருக்கு ஒரு இனிய பயணத்தை நினைவில் கொண்டு வரும். இசை எல்லைகளை தாண்டும், மொழியையும் மதத்தையும் நாட்டையும் கடந்து செல்லும். இன்று அந்த இசை ஊட்டியின் அழகோடு கலந்து விடுகிறது. வாருங்கள் நண்பர்களே, இந்த இசை பயணத்தில் நாமும் இணைந்து நம் மனதையும் இனிமையாய் நிரப்பிக் கொள்ளலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பயணிகள் விருப்பம்.

0: ஓகே, பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சி நம்மளுடைய சுற்றுலா பயணி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: என்னுடைய நேம் சீனிவாசன்.
0: சரிங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: நான் ஆவடியிலிருந்து வருகிறேன்.
0: ஓகே, என்ன பண்றீங்க நீங்க?
1: இதுக்கு முன்னாடி நான் டிஃபென்ஸ்ல வந்து அஸ்டன் இன்ஜினியர் ஆயிருந்து சர்வீஸ் பண்ணிட்டு ரிட்டையர் ஆயிட்டேன்.
0: அப்படியா? இப்ப குடும்பத்தோட ஜாலியா சுற்றுலா வந்திருக்கீங்க. யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
1: என்னுடைய பையன் வந்திருக்கான் கூட. என்னுடைய மகன் வந்து பிஇ எம்பிஏ எம்இ. என் பையன் வந்து எம்பிபிஎஸ் எம்டி. அவர் வந்திருக்காரு. மருமக எம்பிபிஎஸ்.
0: குடும்பத்தோட ஜாலிய சுற்றுலா வந்திருக்கீங்க. எந்தெந்த இடம் பாத்தீங்க இது வரைக்கும் ஊட்டில? நீங்க
1: பேரெல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது, ஆனா மோஸ்ட்லி கவர்.
0: ஓகே, எல்லாமே பாத்தீங்க?
1: இப்ப இல்ல, பாஸ்ட் 20 இல்ல பாஸ்ட் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் பேச்சுலரா இருக்கும் போது பேச்சுலர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்களோடவே வருவேன்
0: போவேன்.
1: நமக்கு இது ரொம்ப நியரஸ்டான ஒரு பிக்னிக் சென்டர் இல்லையா, அதனால நான் அடிக்கடி வருவோம்.
0: 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுக்கும் இப்ப வந்ததுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? வித்தியாசம் பாக்குறீங்களா?
1: ஒண்ணுமே இல்ல, அதே தான் இருக்கு. கொஞ்சம் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப வந்து அவ்வளவு ஜன, இப்ப வந்து ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு.
0: ஆனா சந்தோஷம் அப்படியே இருக்கு இல்லையா?
1: எங்களுக்கு சந்தோஷம் எப்பவுமே, we are happy.
0: வெளியே வந்தாலே சந்தோஷம் தான்.
1: ஆமா, வெளியே வந்தாலே சந்தோஷம்.
0: சரி சரி சரிங்க. நிகழ்ச்சியில ஒரு விருப்ப பாடல் கொடுக்கலாம். என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
1: ஜெயசுதாசன் பாட்டு கொடுக்கலாம்.

0: ஓகே, பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த சுற்றுலா பயணி கூட பேசலாம். வணக்கம்.
1: வாழ்க வளமுடன்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: பேர் துர்காபாய்.
0: எங்க இருந்து வரீங்க?
1: துர்காபாய், ஆவடி, சென்னை.
0: அப்படி சென்னையில இருந்து வந்திருக்கீங்க?
1: சென்னையில இருந்து.
0: முதல் தடவையா ஊட்டிக்கு வருது?
1: இல்ல, இது மூணாவது தடவை.
0: அப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க? இதுக்கு
1: முன்னாடி வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம்.
0: சரி சரி சரி. வருஷம் வருஷம் இந்த மாதிரி குடும்பத்தோட சுற்றுலா
1: ஃபேமிலியோட வந்துடும். இந்த தடவை தான் நான் போல அந்த பக்கம் கால் வலிக்கு சொல்லிட்டு
0: நடக்க முடியல.
1: நடக்க முடியல.
0: எந்தெந்த இடம் பாத்தீங்க இது வரைக்கும் நீங்க?
1: நாங்களா பொட்டானிக்கல் பார்த்தோம்.
0: சரி சரி.
1: அதுக்கப்புறம் கோனை பாஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து ரோஸ் கார்டன் பார்த்தோம்.
0: இன்னைக்கு
1: காலையில வந்து பைகாரா வாட்டர் ஃபால்ஸ்
0: பார்த்தோம். எல்லாமே பார்த்துட்டீங்க?
1: எல்லாம் போட்டிங் போட்டோம். போட்டிங் பார்த்தோம்.
0: சரிங்க.
1: எல்லாமே பார்த்தாச்சு.
0: ஓகே. ஊட்டி ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: ஆ, ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு.
0: சரி சரி சரி. இந்த மாதிரி குடும்பத்தோட வேற எந்த நேரல சுற்றுலா போயிருக்கீங்க நீங்க?
1: போயிருக்கோம். இதுக்கு சின்ன வயசுல போனது.
0: சரி சரி சரி.
1: ஃபேமிலியோட போனோம்.
0: அப்படியா?
1: ஆமா.
0: ஓகே.
1: அதுக்கப்புறமா அங்கே நாங்கள் வண்டலூர் ஜூ போவோம்.
0: ஓகே. குடும்பத்தோட தான்
1: போவோம். ஃபேமிலியோட போவோம்.
0: எப்பவுமே. எத்தனை பேர் வந்திருக்கீங்க நீங்க?
1: இப்ப நாங்க 5 பேர் வந்திருக்கோம்.
0: அப்படியா? யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
1: பையன், மருமக, பேரன்,
0: ஓகே,
1: தய ஹஸ்பண்ட்.
0: சரி சரி சரி. சரிங்க. நீங்க ஒரு இல்லத்தரசியா? நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா?
1: ஆமா, ஹவுஸ் ஒய்ஃப்.
0: இந்த மாதிரி பேரன் பேத்தியோட சந்தோஷமா ஒரு சுற்றுலா வருது.
1: ஆமா.
0: மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அதை பத்தி சொல்லுங்க.
1: ரொம்பவே சந்தோஷம்.

0: தமிழ் பாடல்கள்ல புதிய பாட்டு பிடிக்குமா பழைய பாட்டு?
1: பழைய பாட்டு தான் நான்
0: விரும்புவேன். ஏன் ரொம்ப பிடிக்கும் பழைய பாடல்கள்?
1: அப்பத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து பழைய பாட்டு கேட்டு பழக்கம் ஆயிடுச்சு. சிவாஜி பாட்டு தான் ரொம்ப.
0: அப்படியா? ஓகே, நிகழ்ச்சியில என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு? எந்த படத்துல இருந்து கொடுக்கலாம்?
1: நீங்க பாசமரில இருந்து கொடுங்க.
0: ரொம்ப பிடிக்கும்
1: பிடிக்கும் சிவாஜி சாவித்திரி.
0: சரி சரி, அண்ணன் தங்கச்சி.
1: ஆமா அண்ணன்.
0: உங்க விருப்ப பாடல் கொடுக்கலாம். தேங்க்யூமா.
1: தேங்க்யூ.

0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
1: பேர் சொல்லுங்க.
0: என் பேர் ரியாஸ் சார்.
1: ஓகே, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
0: நாங்க அரக்கோணம் சார், அன்வரதிகன் பேட்ல இருந்து வரோம் சார்.
1: ஓகே ஓகே, என்ன பண்றீங்க நீங்க?
0: டிரைவர் தான் சார்.
1: அப்படியா, எத்தனை வருஷமா வாகனம் ஓட்டுறீங்க?
0: நான் 10 வருஷமா ஓட்டுறேன் சார்.
1: ஓகே ஓகே, எப்படி ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கீங்களா?
0: ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கோம்.
1: அப்படி எத்தனை நாள் பிளான் பண்ணிருக்கீங்க ஊட்டிக்கு?
0: 2 நாள் சார்.
1: அப்படியா, எந்தெந்த இடம் சுத்தி பாத்தீங்க?
0: நாங்க மசனகுடி,
1: ஓகே,
0: மசனகோட்ல இருந்து அப்படியே ஊட்டி,
1: ஓகே,
0: தொட்டப்பேட்டா பாத்துட்டோம்,
1: சரி சரி,
0: சாக்லேட் ஃபேக்டரி பாத்துருக்கோம்,
1: ஓகே,
0: அதோட கர்நாடகா கார்டன் வந்திருக்கோம்,
1: ஓகே ஓகே,
0: நெக்ஸ்ட் வந்து பொட்டானிக்கல் கார்டன் போலான ஐடியா பண்ணிருக்கோம் சார்.
1: சரி சரி, 2 நாள் போதுமா ஊட்டி சுத்தி பாக்குறதுக்கு?
0: பத்தாது சார், இன்னும் நிறைய டைம் எல்லாம் வேணும். ஒரு 4 நாள் வந்தாதான் சார் ப்ரோக்ராம் பண்ணிக்கணும், கரெக்டா இருக்கும்,
1: நிறைய
0: பிளேசஸ் எல்லாம் மிஸ் ஆகுது.
1: ஓகே ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
0: மொத்தம் 10 பேர் வந்துருங்க சார்.
1: ஓகே, ஃபேமிலியோடயும் டூர் போறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் போறாங்க இல்லையா, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நீங்க நினைக்கிறீங்க?
0: ஃபேமிலி கூட வந்தா கொஞ்சம் போரா இருக்கும்,
1: போரா.
0: ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தா கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும்.
1: ஓகே ஓகே, சரி சரி. எப்படி, எந்த வண்டியில வந்தீங்க?
0: நான் கார்ல வந்திருக்கேன்.
1: வரும்போதே ஒரு ஜாலி தானே? அப்போ
0: ஆமா சார், ஊர்ல இருந்து வண்டி எடுத்ததுல இருந்து ஜாலி தான், இதுவரை கூட ஜாலியா தான் இருக்கும்.
1: ஓகே ஓகே, ஊட்டிக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா நீங்க?
0: சார் நான் வந்துருக்கேன், 5 வருஷமா வந்துருக்கேன் சார்.
1: அப்படியா, ரெகுலரா வர்றதுக்கான காரணம் என்ன ஊட்டிக்கு வர்றதுக்கு?
0: நாங்க மோஸ்ட்லி நாங்க சவாரி வருவோம்.
1: சரி சரி.

0: சரி, அப்படி சவாரி இல்லைன்னா ஃபேமிலியா கூட வந்திருக்கிறோம், நிறைய வாட்டி ஃபேமிலியா கூட வந்திருக்கிறோம்.
1: ஓகே,
0: ஆனா எப்படி சொல்றது, சவாரியா வந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏன்னா வண்டி ஓட்டணும், ரெஸ்ட் எடுக்கணும், வண்டி ஓட்டணும், கரெக்டா இருக்கும்.
1: சரி சரி,
0: ஃபேமிலியா வந்தா நாங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா சுத்துவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தா கூட நாங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா சுத்திடுவோம் சார்.
1: ஓகே ஓகே, சரி,
0: இது மாதிரி கஷ்டமா இருக்காது.
1: சரி சரி சரி, ஊட்டியில பிடிச்ச உணவு வகைன்னா நீங்க எதை சொல்வீங்க?
0: பரோட்டா தான் சார் நல்லா இருக்கு.
1: ஊட்டியில நல்லா இருக்கா பரோட்டா? ஓகே, மழையா இருக்கே, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண முடியுதா, போர் அடிக்குதா?
0: இல்ல சார், ஃபுல் என்ஜாய்மெண்ட் சார்.
1: சரி சரி சரி, நிகழ்ச்சியில என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
0: விஜய் பாட்டு, விஜய் சாங் ஒன்னு போட்டுருங்க சார்.
1: ஓகே, உங்க விருப்ப பாடல் பார்த்துட்டே இருக்கு. தேங்க்யூ.
0: தேங்க்யூ சார்.

0: ஓகே, பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த சுற்றுலா பயணி கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம், என்னோட பேர் முபாரக்.
0: ஓகே முபாரக், என்ன பண்றீங்க?
1: நான் இப்போ இப்போதான் டிகிரி ஃபினிஷ் பண்ணேன், பிசிஏ ஃபினிஷ் பண்ணேன், 1 இயர் ஆகுது.
0: ஓகே, பிஜி பண்ணலையா?
1: இல்ல, ஐடியா எதுவும் இல்ல, ஒர்க்குக்கு போற மாதிரி தான்.
0: ஓகே ஓகே, என்ன மாதிரி ஒர்க்குக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: நான் என்னோட ஓன் பிசினஸ் தான் பண்ண போறேன் சார்.
0: ஓகே, சொந்த தொழில் தான்.
1: ஆமா, ஓன்
0: பிசினஸ். ஓகே, ஒரு இடத்துக்கு வேலை போறதுக்கும் சொந்தமா தொழில் பண்றதுக்கும் என்ன அட்வான்டேஜ் நீங்க நினைக்கிறீங்க? மசனகுடி ரோடு டிராவல் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமே. எந்தெந்த வனவிலங்கள்
1: வரும்போது
0: கல்லட்டி ரோடு வழியா வந்திருப்பீங்க இல்லையா?
1: கல்லட்டி ரோடு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு சார். ஏன்னா ஏறும் போது அவ்வளவு எதுவும் தெரியல, ஊட்டிஸ் ஒன்னும் தெரியல. அது ஏறும்போது நல்லா த்ரில்லிங்கா இருந்துச்சு சார். டர்னிங் எல்லாம் ரொம்ப லாங் டர்னிங்கா இருந்துச்சு.
0: ஓகே,
1: நல்ல வெஹிக்கல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டினா ஓட்ட முடியும்
0: அந்த. ஊட்டி பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்தவங்க அடுத்த சீசனுக்கு வராங்க, அதுக்கு அடுத்த வருஷம் வராங்க. தொடர்ந்து ஊட்டி நிறைய சுற்றுலா தலம் இருந்தாலும் ஊட்டிக்கு வர்றது அவங்களுக்கு ஒரு தனி அனுபவமா இருக்கு. அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க?
1: இங்க இருக்கிற கூலிங் சொல்லலாம்,
0: கிளைமேட்.
1: ஆமா, கிளைமேட் சொல்லலாம்.
0: ஓகே,
1: எந்த கிளைமேட்லயும் இந்த மழை பெய்யல, அதான் கொண்டு ரீசனா சொல்லலாம்.
0: ஓகே,
1: மழை பெய்யறது
0: கீழந்து சூடா வரும்போது இங்க வரும்போது தனி அனுபவமா இருக்கு.
1: ஈஸ்ட்னாலே ஒரு என்ஜாய்மெண்ட்ல தான் சார் எப்பவுமே ஈஸ்ட்னால.
0: சரி சரி, நிகழ்ச்சியில என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
1: அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல.
0: ஓகே, வாரணம் ஆயிரம் திரைப்படம் ஏதாச்சும் காரணம் இருக்கு அந்த பாடல் கேட்கறதுக்கு?
1: அண்ணன் தான் சார், மியூசிக் தான் சார் காரணம்.
0: ஓகே, உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.
1: ஓகே, தேங்க்யூ சார்.

மீண்டும் ஒரு பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆர்ஜே சதீஷ். அமைப்பில் உதவி சதீஷ், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

0: சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீர தீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்குலாமுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் முழுமையான வளர்ச்சிக்கு உணவு பதப்படுத்துதல் துறையின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் 2 நாள் மாநாட்டை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளிலிருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறையில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் விடுக்கப்படுவது 3000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 158 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 78.81 அடியாக குறைந்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8
3: கடந்த தினத்தில் கேட்கப்பட்ட கேள்வி, நீட் தேர்வு எத்தனை மொழிகளில் நடத்தப்படுகிறது? சரியான பதில், 13 மொழிகள். ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், குஜராத்தி, மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, பெங்காலி, அசாமி, உருது ஆகிய 13 மொழிகளில் நீட் தேர்வு நடத்தப்படுகிறது. இன்றைய கேள்வி, மிஷன் மித்ரா திட்டம் எந்த நாட்டுடன் தொடர்புடையது? கேள்வி மீண்டும் ஒரு முறை, மிஷன் மித்ரா திட்டம் எந்த நாட்டுடன் தொடர்புடையது?
4: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.

ആകാശവാണി ഉദകമണ്ഡലം വാനുലി നിലയം ഊട്ടി FM 101.8. நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம் நிகழ்ச்சிக்கு நேயர்களை உங்களை வரவேற்கிறேன். நேயர்களை, உங்களுக்கு பிடித்த பாடல்கள், அதோட இன்னைக்கு தலைப்பு வந்து ஒரு மரம் ஒரு வரம். இந்த தலைப்பை ஒட்டிய உங்களுடைய கருத்துக்களோடு உங்களுக்கு பிடித்த பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு மகிழலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9344-90-101.8, 9342-90-101.8 மற்றும் 8300-0019-101.8. தொலைபேசி எண் 0423 என்ற இணைப்பெண்ணோடு 2966-7811.

0: நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் யார், என்ன பாடல் கேட்க போறார், என்ன சொல்ல போறான்னு கேட்டலாம். ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
1: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு மரம் கண்டிப்பா இருக்கணும். அதாவது என்னுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா மாமரம் இருக்கு, வேப்ப மரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஏன்னா இது மரம் வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன், மெயினா ஆக்சிஜன் கொடுக்குது. அது இல்லாம இந்த மரத்தினால நம்ம எவ்வளவு பயனடையணும், காய்கறி ஆகட்டும் பழங்கள் ஆகட்டும், நல்ல நேரம் கொடுக்கறது எல்லாம் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம இதை பற்றி பறவைகள் இதெல்லாம் கூட நல்ல பயனடைதனால. அதனால அந்த மரம்ங்கிற வீட்டுக்கு ஒரு மரம் இருக்கும், கண்டிப்பா ஒவ்வொரு மரம் நம்ம. ஏன்னா முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு, கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு மரம் நடனம்ட்டு நிறைய மரக்கிறது நட்டுருக்காரு அந்த ஒரு மரத்துல. அந்த மாதிரி கண்டிப்பா இந்த மரம்ங்கிறது ஒரு வரம், நல்ல ஒரு தலைப்பு.
0: நீங்களும் நிறைய மரம் வச்சிருக்கீங்க இல்லையா?
1: வச்சிருக்கு மேடம், தென்னை மரம் இருக்கு, மாமரம் இருக்கு, வேப்ப மரம் இருக்கு, எல்லாம் இருக்கு வீட்டு முன்னாடி.
0: ஓகே ஓகே ஓகே சார், உங்களுக்கான பாடல்
1: ஜீன்ஸ் மேடம்.
0: ஓகே,
1: எனக்கு அந்த பாடல்.
0: ஓகே, உங்களுக்கே உங்களுக்கு அந்த பாடல் பிளே பண்ணிடலாம். தேங்க்யூ சோ மச்.
1: தேங்க்யூ மேடம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கத்துடன் கோவை வைவேகிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கு மேடம். வெயில் பட்டை கலப்புங்க.
0: பட்டை எடுக்குது. ஓகே ஓகே.
1: என்ன பாடல்? தென்மேற்கு பெருமாளே போச்சு போல இருக்கு.
0: அப்படியா? ஓகே, என்ன பாடல் சார்?
1: திருமதி பழனிசாமிலிருந்து அம்மன் கோயில் வாசலில்.
0: ஓகே, பிளே பண்ணிடலாம். இன்னைக்கு தலைப்பு ஒரு மரம் ஒரு வரம்.
1: ஒரு வரம். ஆமாங்க, நான் டோட்டல ஈட்டி மரம், தேக்கு மரம் இதெல்லாம் நட்டுக்கணுமா?
0: ஓ,
1: இதெல்லாம் நமக்கு பிற்காலத்துல நல்ல பலனுடைய பலன் கிடைக்கக்கூடியதா இருக்குங்க.
0: அதனால எப்பவுமே மரம் வந்து உங்களுக்கு வரம் தான்
1: கண்டிப்பா. அப்புறம் தோட்டத்தில் கூட பாக்கு மரம் தாங்க.
0: ஓ,
1: பாக்கு மரம். பாக்கு மரம் தாங்கம்மா.
0: ஓகே ஓகே, விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க.
1: பாடல்
0: பிளே பண்றோம். தேங்க்யூ.
1: நன்றி நன்றி மேடம்.

0: வணக்கம். நீங்கள் கேட்டவை?
1: வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: நலமா இருக்கீங்களா சந்திரசேகர்?
1: நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேங்க. சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு மரம் ஒரு வரம் அந்த பத்தி தலைப்பு.
1: ஒரு மரம் ஒரு வரம். அந்த ஒரு மரத்தை நட்டோம்னாங்க பல வரம் கொடுக்குங்க. நான் வந்துங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆலமரம் நட்டு வச்சேங்க ஆபீஸ் முன்னாடி. அதுல வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா வண்டி கிண்டி அங்கதான் நிப்பாட்டிக்கிறாங்க. ஆனா போம்பு வரம் சொல்லுவாருங்க, யார் நட்டு வச்ச மரம் அப்படின்னு சொல்லு சொல்லுவாங்க. பஞ்சிரேட்டு மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கு.
0: மரத்தின் மூலமா உங்க பேர் நிலைக்குது.
1: ஆமாங்க. அதே மாதிரி 1980 நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து 3 மரம் நட்டு வச்சேங்க. அது இன்னைக்கு மிகப்பெரிய ஆலமரம் தாங்க. வறந்து நல்ல பசங்களும் அங்கதான் உட்காந்து எல்லாம் விளையாடுறாங்க.
0: ஓ பரவாயில்ல.
1: அதாவதுங்க ஒரு நம்ம வச்சுட்டா போதுங்க, அதே வளர்ந்துங்க. அதை போய் நம்ம டெய்லி பாக்கறதா பாத்து பேசலாம் வைக்கலாங்க. அதை வச்சுட்டோம்னா கூப்பிட்ட காலத்து ஆட்டோமேட்டிக் அதுவே வளர்ந்து நமக்கு வந்து நிறைய வரம் கொடுக்குது. ஒரு வரம் கொடுக்காதுங்க, அது நிறைய வரம் கொடுக்குங்க. அதனால வந்து முடிஞ்ச அளவு ஒரு மரத்தை எல்லாரும் நடனுங்க கண்டிப்பா.
0: சூப்பர் சூப்பர். ஓகேங்க. உங்களுக்கான பாடல்
1: பையா படத்துல இருந்து பூங்காற்றை. பூங்காற்றை.
0: ஓகே, பிளே பண்ணிடலாம். தேங்க்யூ.
1: நன்றிங்க.

இன்று ஜூன் 29 சர்வதேச வெப்பமண்டல தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் ட்ராபிக்ஸ். கடகரேகைக்கும், அதாவது ட்ராபிக் ஆஃப் கேன்சர், மகர ரேகைக்கும் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இடைப்பட்ட பூமத்திய ரேகையை சுற்றியுள்ள பகுதிகள் வெப்பமண்டல பகுதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. வெப்பமண்டல பகுதியில்தான் உலக மக்கள் தொகையில் 40% அதிகமானோர் வாழ்கின்றனர். வெப்பமண்டல பகுதிகள் எதிர்கொள்ளும் குறிப்பிட்ட சவால்கள் மற்றும் உலகின் வெப்பமண்டலத்தை பாதிக்கும் பிரச்சனைகளின் தொலைநோக்கு விளைவுகளை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்த நாளின் நோக்கமாகும். நமது பூமியின் நிலப்பரப்பில் 40% பகுதியை வெப்பமண்டலங்கள் கொண்டுள்ளன. உலகின் பல்லுயிரினங்களில் பெரும் பகுதி இப்பகுதியில்தான் காணப்படுகிறது. முதல் முதலில் 2014 ஜூன் 29 அன்று நோபல் பரிசு பெற்ற ஆங் சாங் சூகி அவர்களால் ஸ்டேட் ஆஃப் தி ட்ராபிக்ஸ் என்ற அறிக்கை வெளியிடப்பட்டது. அறிக்கை வெளியிடப்பட்டதன் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த நாள் பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த நாளின் முக்கிய நோக்கமாக வெப்பமண்டல நாடுகளின் கலாச்சார பன்முகத்தன்மையை கொண்டாடுவது மற்றும் அங்குள்ள வறுமை மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது என்பதாகும். இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் 2014 ஐக்கிய நாடுகளின் பொது சபை இந்த தினத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இன்று ஜூன் 29 சர்வதேச வெப்பமண்டல நாள், இன்டர்நேஷனல் டே ஆஃப் தி ட்ராபிக்ஸ்.

0: ஓடிஎஃப்எம் 101.8 நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவே நேயர் விருப்பம். அடுத்த நேயர் யார் என்ன சொல்ல போறார்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: கோவை மாவட்டம் சின்னவரம் சேர்ந்து செல்வராஜ் மஞ்சுளா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேங்க. நீங்களும் எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம்.
0: ஓகேங்க, சொல்லுங்க. ஒரு மரம் ஒரு வரம்.
1: ஒரு மரம் ஒரு வரம். மரம் இருந்தாத்தான் பறவைகளுக்கு நல்லா சந்தோஷமா இருக்கும் மேடம். அப்புறம் பாத்தா எங்களுக்கு மழை துளி அப்பப்ப ஏதோ மழை, அதாவது வீட்டுக்கு ஒரு மரம் வச்சா பரவாயில்லைங்க மேடம். எங்க மேடம் ஒருத்தர் வைக்கிறதுக்கு இருக்கிற மரத்தை எல்லாம் பக்கத்து வீட்டுக்கு சண்டை கட்டுறவங்க எல்லாரும் வெட்டிடுறாங்க மேடம். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மரம் இல்லைங்க, கோழி பூச்செடி நிறைய இருக்குது.
0: ஓ, ஏன் மரம் வைக்கிற அளவுக்கு இடம் இல்லைங்களா?
1: இடம் இருக்கு. முருங்க மரம் வச்சிருக்கேன்.
0: ஓகே.
1: அப்புறம் கருவேப்பிலை வச்சிருக்கேன். அப்புறம் ஆவாரம் பூ ஒன்று வச்சிருக்கேன் மேடம்.
0: நகாப்பழம் வீட்டில் இருக்கக்கூடாது ஒரே பிரச்சனைங்க மேடம்.
1: நான் இருந்தா என்ன இருந்து பாக்கலாம் அப்படின்னு விட்டுருக்குறேன் மேடம் நகாப்பழம் மரத்தை ஓகேங்க ஓகேங்க உங்களோட விருப்ப பாடலை அப்படி கேட்டுருங்க அதாவது இந்தியன் படத்துல இருந்து குண்டு கிளி பாட்டு என்ன சொன்னீங்களே குண்டு கிளிங்களா பச்சை கிளிகள் கூண்டோடு அந்த பாட்டு போடுங்க மேடம் ஏன்னா கிளிகளுக்கு முகம் இருந்தா தான் சந்தோஷமா இருக்கும் மேடம் இப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல சில ரெண்டு சிட்டுக்குருவி வந்து எங்க கூட்டுல எங்க வீட்டுல வந்து இந்த ஒரு குளம் ஒரு குளம் ஒண கூட பேசிட்டு ரெண்டுமே சண்டை கட்டிட்டு இருக்குது. ஆமாங்க மேடம், ரெண்டு குருவி இங்கேயே தான் இருக்கு, எங்க வீட்லயே தான் இருக்குங்க மேடம்.
0: பாடல் பிளே பண்ணிடலாம். தேங்க்யூங்க.
1: தேங்க்யூ மேம். தேங்க்யூ.

0: நேரம் 11:37:40 ஆயிடுச்சுங்க. நீங்கள் கேட்டவே நேயர் விருப்பத்தை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சந்திரசேகர். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஃபேன்டாஸ்டிக்கா, சூப்பரா இருக்கு மேம்.
0: ஓகே, வர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு வந்து ஒரு மரம் ஒரு தரம் ஒரு வரம் அப்படிங்கிற தலைப்புல பேசிட்டு இருக்கோம்.
1: மேம், நம்ம சமுதாயத்திற்கு மரங்கள் அப்படிங்கறது அதிகமா நடும்போது புவி வெப்பமாய மாதல் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரவே வராது மேம். இப்ப பாத்தீங்கன்னா நன்சை மரம், புன்சை மரம், அதுக்கப்புறமா வேப்ப மரம், புளிய மரம், ஆலமரம், அரச மரம், முருங்கை மரம், இதெல்லாம் ரொம்பவே நல்லது மேம். இப்ப அரசாங்கம் இப்ப சமீபத்துல ஒரு ரூல்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அந்த பட்டா நிலத்துல யாராவது கறிவேல மரங்கள் அப்படிங்கறத நீங்க வளர்த்துட்டு அது ஐ மீன் தெரியாம வளர்ந்துருக்குன்னா அதை அப்புறப்படுத்திடுங்க. எடுத்து நீங்க வந்து விறகுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு அந்த மரத்தை நீங்க எடுத்துருங்க, வேண்டாங்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து வாட்டர் கண்டென்ட் அப்படிங்கறது அதிகமா இழுக்குமா. இதை எக்கச்சக்க வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால மத்த செடிகளுக்கு போக வேண்டிய தண்ணீரும் சத்து இந்த மரத்தினால கெட்டு போயிடுதான். அப்போ இதனால பயன் அப்படிங்கறது விறகு அடுப்புக்கு மாத்திரம் யூஸ் பண்ணுவாங்க. பட் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கறது இந்த கருவேல மரங்கள் இரவு நேரங்கள் எக்கச்சக்கமா எக்ஸிபிட் பண்ணுறது. அதனால அந்த அளவுக்கு பயன் இல்லை. இதனால ஹசார்டஸ் மத்த மரங்கள் கேடாக இருக்கு அப்படின்ட்டு ஒரு 2 days ஆர் 3 days பிஃபோர் தான் இது ஒரு சட்டமாவே கொண்டு வந்து இதை எடுத்துருங்கன்னு நம்ம கிட்ட ஒரு கோரிக்கையா வச்சிருக்கிறாங்க. சோ இதை மக்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணும். இப்ப ஒரு மரம் அப்படிங்கறத நம்ம நடுறோம்னா அதனுடைய சயின்டிபிக் ரீசன் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நடணும் மேம். இப்ப எங்களுடைய ஆபீஸ்லாம் நான் ரிஜிஸ்டர் பண்ணி குறிப்பிட்டு இந்த வேப்ப மரமும் அதுக்கப்புறமா முருங்கை மரமும் நட்டிருக்கேன். அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கு, அதே மாதிரி கேர் ஆக்சிஜன் அப்படிங்கறதையும் கொடுக்குது மேம். வேப்ப மரம் எல்லாம் அதனால மருத்துவ குணமா இருக்கிறதுனால அதெல்லாம் வளர்க்கலாம், அது தவறு கிடையாது மேம்.
0: ஓகே, சூப்பர், சூப்பரான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: வணக்கம், நீங்கள் கேட்டவை.
1: ஹலோ, வணக்கங்க மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
1: நான் தென் பொன்மணியிலிருந்து மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கா மணிகண்டன், எங்க ரொம்ப நாள் ஆச்சு ஆலையே காணோம்.
1: எங்கிங் மேடம், லைன் கிடைக்கிறது இல்லைங்க, அப்புறம் எனக்கும் கொஞ்சம் வேலை.
0: நீங்களும் கிடைக்கிறது இல்லை, லைனும் கிடைக்கிறது இல்லையா?
1: ஆமாங்க, அதனால அப்படி விட்டு இந்த நல்லது ஒரு தலைப்பு கொடுத்தீங்க, அதனால ரொம்ப சிரமப்பட்டு லைன் பிடிச்சேன்.
0: சிரமப்பட்டு வந்திருக்கீங்க, சொல்லுங்க.
1: ஆமா ஆமாங்க, ஏன்னா நம்ம ஊட்டி பண்பலைக்கு நேயர்கள் வட்டம் அதிகாரிச்சு இல்லைங்களா?
0: ஆமா,
1: அதனால புது நேயர்கள் எல்லாம் பேசுட்டுங்க அப்படின்னு கேட்டுக்கிறதாங்க நிகழ்ச்சி எல்லாம்.
0: வழிவிட்டுறீங்க. ஓகே,
1: ஆமாங்க ஆமாங்க.
0: வரம்
1: அப்படின்னு கேட்டிருக்கீங்க மேடம். மரங்கள் வந்து நமக்கு வரங்கள் தாங்க மேடம். ஏன்னா அவங்க வந்து இது பண்ணிட்டு நம்மள வாழ வச்சிட்டு இருக்காங்க, ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்காம நல்லா வெட்டி வெட்டு வெட்டி தள்ளிட்டு இருக்கிறங்க. இப்ப மேட்டுப்பாளையத்துல இருந்து அவனாசி போற வரைக்கும் அவ்வளவு மரங்கள் இருந்துச்சுங்க, புளிய மரங்கள். இன்னைக்கு சாலை விரிவாக்கம் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் வெட்டிட்டாங்க. நாங்க எல்லாம் போய் எடுத்து சைட்ல எல்லாம் வச்சு தண்ணி எல்லாம் ஊத்துனுங்க, ஆனா புளிய மரங்கள் வளரா. அதனால இப்ப என்ன பண்ணி இருக்கிறாங்க, வேப்ப மரங்கள், கருவேல மரங்கள் அப்படின்ட்டு அந்த வேப்ப மரம் சார்ந்த குடும்ப வகைகள் எல்லாம் அந்த ரோடுக்கு சென்டர்ல நட்டு வச்சிருக்காங்க. நான் எங்க வீட்டுல வந்து வேப்ப மரம், முருங்கை மரம், இங்க பக்கத்து வீட்டுல வேப்ப மரங்கள் பக்கத்துல இருக்கு, அதுக்கு வளர்த்துட்டு இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா காலையில இருந்துச்சு பாத்தீங்கன்னா குருவிகள், காக்கா, குயில்கள் எல்லாம் வந்து அதுக்கு அது கூட சத்தம் போட்டு இருக்குங்க. எங்க இருக்க ஒரு ரம்மியமா இருக்குங்க. இப்ப கூட அந்த வேப்ப மரத்தை பாத்துட்டு தான் பேசிட்டு இருக்கிறேங்க.
0: இந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயமா நமக்கு தேவை. இப்ப
1: இருக்கிற மரங்கள் இருந்தாதான், எங்க ஊர்ல வந்துங்க நூற்றாண்டுகள் பழமையான அரச மரங்கள் ரெண்டு இருக்குங்க. அதே மாதிரி ஒரு வேப்ப மரம், ஒரு புளி மரம், நூற்றாண்டுகள்
0: பழமையானதுங்க.
1: ஆமாங்க, அதை நாங்க போற்றி பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கிறோங்க. ஏன்னா அதெல்லாம் இது பண்ணக்கூடாது குழந்தைங்களுக்கு. இப்ப எங்க பாப்பாங்களே கேட்பாங்க, அந்த மரங்கள் அந்த வசந்த காலம், இலையுதிர் காலம், கார்காலங்கிறப்ப அதுல அப்படி வர்றப்ப இதுதான் இந்த இயற்கையை ரசிச்சாதப்ப நம்ம இயற்கையா நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்பேங்க. அப்படி ஒரு சின்ன வருத்தம் தான் என்னன்னா, இந்த ஊராட்சி பேரூராட்சி மரங்கள் நடுவாங்க இல்லைங்களா, நடுறாங்க இல்லைங்களா, அது வந்து அந்த கரண்ட் கம்பத்துக்கு அடியில் நடாம இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த நடுறவங்களுக்கு ஒரு அறிவு வேணுங்க, நாளைக்கு பெருசானா வெட்டுவாங்க, ஈபிக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு. ஏதோ கொஞ்சம் ஒரு ஒரு அடி முன்பின் நட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு என்னோட கருத்தா இருக்கு. இப்ப நிறைய நட்டுருக்காங்க, நான் நடப்பு சொல்லியிருக்கேன், கொஞ்சம் தள்ளி நட்டுங்க, நாளைக்கு போனா லைனுக்கு மட்டும் அப்புறம் ஈபிக்காரங்க வந்து அதை வெட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணா நல்லா இருக்குங்கிறது என்னோட
0: கருத்தா இருக்கு.
1: எனக்கு வந்து தாஜ் தாஜ்மஹால் தேவையில்லை எண்ணமே எண்ணமே அமராவதி படத்துல இருந்து பாடலுங்க.
0: ஓகேங்க,
1: வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
0: ஓகேங்க, தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நிறைவு நேயர், ஹலோ, வணக்கம்.
1: இனிய முற்பகல் வணக்கங்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன். சேமமா இருக்கேடோ?
0: சேமமா இருக்கேன் மந்திரமூர்த்தி சார், பேசுங்க.
1: உங்க கூட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சோ.
0: ஆமா,
1: இன்னைக்கு எப்படியாவது பேசணும் வந்துட்டு கங்கணம் கட்டிட்டு தான் இருந்தேன்.
0: கங்கணம் கட்டிட்டு
1: பேசிட்டேன். கடைசி நேரா வந்துட்டு நினைப்பு கிடைச்சதுக்கு நன்றி. உங்களுக்கும் நன்றி, எனக்கும் நன்றி, எனக்கும் நன்றி
0: சொல்லிக்கிறேன்.
1: முயற்சி பண்ணேன்.
0: நிச்சயமா, ஒரு மரம் ஒரு வரம்.
1: ஆமா, ஒரு மரம் ஒரு வரம்ங்கிறது நிச்சயமாக வந்து வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போங்கிறத ஒரு வாசகம் வந்து ஒரு காலகட்டத்துல எங்கேயுமே நான் பார்த்துட்டு இருந்தோம். அப்ப எங்க வீட்டுல சாதாரணமாக பலா மரம் எல்லாம் பின் பக்கத்துல இருக்கிறது. வீட்டுக்கு முன்னாலே வந்து பூச்செடிகள், அப்புறம் தேவையான அந்த பூஜைக்குள்ள மரம், மலர்கள், மரங்கள், கொடிகள் அப்படி இருக்கிறது. அப்புறம் எங்க அந்த ஏரியால வந்து கொஞ்சம் விசாலமா வந்து சந்து வீதி வந்து கொஞ்சம் விசாலமா இருக்கிறது. அதனால மக்கள் கொஞ்சம் இழைப்பாரெல்லாம், அப்புறம் வந்து சில மரங்களோட தேவை வந்து நமக்கு ரொம்ப அதிகங்கிறத நினை வச்சு நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு 25 பேர் சேர்ந்து ரெண்டு மருங்கில், அதே இரு மருங்கிலும் ஒரு 5-5 பூவரசு மரம் வச்சுருக்கோம் பாருங்க.
0: சூப்பர் சூப்பர். நீங்க எல்லாம்
1: பூவரசு மரம், அந்த பூவரசு மரம் இலை தலைகள் வந்து உரத்துக்கு ரொம்ப நல்லதாமே. அதாவது நாம அதை வந்து அந்த சீசன்ல அந்த இலையுதிர் காலம் வரைச்சு நம்ம அதை வெட்டி அதை நம்ம வந்து நம்ம தோட்டத்துக்கு அப்புறம் வயலுக்கு அப்படிலாம் உரமா போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பூவரசு முல அந்த பிபிடின்னு ஒரு பாட்டு உண்டு.

0: பார்த்தீங்களா, பூவரசு இலையை மடிச்சு கூட அந்த இது
1: ஆமா.
0: ட்ரம்பட் செய்யலாம். ஆமா ஆமா. அப்புறம் பூவரசம்பு பூத்தாச்சுன்னா அந்த பூவரசம்பு பூக்கிறது
1: நினைச்சேன் நான்,
0: வித்தியாசமான கலர் வரும் பாருங்க. அதுல ஒரு, அதாவது ஒரு மரத்துல வந்து மஞ்சளா வருது, இன்னொரு மரத்துல வந்து மஞ்சளும் ஆரஞ்சும் கலந்த கலரா வருது. அதுல இந்த மகரந்த வந்து ரொம்ப நன்னா இருக்கு, சகப்பு அப்படி தூவுன மாதிரி இருக்கு பாருங்க, அது நல்ல கெட்டியா இருக்கு.
1: பாடலும்
0: எனக்கு பிடித்த பாடல் வந்து சுமித்ரா அவங்களுக்காக ஜானகி பாடியிருப்பாங்க பணக்காரன் படத்துல, 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான். அந்த பாடலை உங்கள் கைங்கிறத்தில் நீங்களும் நானும் நிலையத்தாரும் நேயர்களும் சேர்ந்து கோவில் மந்திரமூர்த்தி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார். நேர்களே, ரொம்பவே அழகாக அருமையாக நேர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பரிமாறினாங்க, சூப்பராக சொன்னாங்க. ஒரு மரம் ஒரு வரம் மட்டும் இல்லைங்க, பல வரம் தருது. மரம் அப்படிங்கனாலே வரம் தான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மரம் வந்து மிகவும் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நினச்சி எல்லாருமே இயற்கையை பாதுகாத்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதோட இந்த பாடல் நம்ம நிறைவு நேயருக்காக பணக்காரன் திரைப்படத்திலிருந்து வர இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சியிலேருந்து நான் விளைவிக்கிறேன். ஸ்டே டியூன்ட்.

நிலையத்தில் நேரம் 12 மணி. நேயர்களினை கேட்கலாம் இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சி நிரலினை. இன்று பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் காட்டுநாயக்கர் பாடல்கள். 2:30 பூவையர் உலகம் பேக்கரி தொழில் செய்யும் தனலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

இன்று பிற்பகல் 3 மணிக்கு செய்திச் சுருக்கம். 3:02 ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரைசை, இடம்பெறும் சொல் விழி, நேயர்கள் பங்குபெறும் நேரடி நிகழ்ச்சி. 4:00 எதிரும் புதிரும், விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு, 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள். 5:00 செய்திச் சுருக்கம், தொடர்ந்து பொன்மாலை பொழுது, வாடாமலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெடத கமலு, படுகமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். சீன காய்கறி சாகுபாடு குறித்து விவசாயி பசுவராஜ் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல். நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும், தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர். 9:30 இசைப்பேருரை, நந்தனார் சரித்திரம். 10:30 காற்றோடு கலந்திடவா, திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் OTFM 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: நேயர்களினி கேட்கலாம் ஸ்நேகிதியே. நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி.
1: ஸ்நேகிதியே
2: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.

நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல தகவல்களை வழங்கலாம். 8300019108 என்ற எண்ணுக்கும், 04223 என்ற இணைப்பெண்ணை பயன்படுத்தி 29667081 என்ற எண்ணுக்கும் அழைத்து பல கருத்துக்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் தெரிவிக்கலாம்.

ஸோ இன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பெண்கள் வந்து வீட்டிலேயே வந்துட்டு பல வேலைகள் வந்து அவங்களுக்கு இருக்கும், பல வேலைகளை வந்து செஞ்சிட்ருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பிஸியான ஷெடியூல்லையே அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா, தினமும் வந்து காலையில் வந்து ஒரு 30-45 நிமிடங்கள் வந்து நடைப்பயிற்சி அல்லது யோகா செய்கிறது அப்படின்றது வந்து அவங்க ஹார்மோனை வந்து சமநிலையாக பராமரிக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இது எல்லாத்துல இருந்துமே கொஞ்சம் ரிலீவ் ஆகலாம் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்கப்படுது. ஸோ தினமுமே காலையில் வந்து ஒரு 30-45 நிமிடங்கள் வந்து நடைப்பயிற்சி செய்யலாம், இல்லை யோகா செய்யலாம், இல்லை ஒரு வாக் போகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காலையில் அந்த ஒரு ஸ்பெஷலான டைம், ஒரு 6-7 அந்த மாதிரி டைமில் வந்து பண்ணுறதன் மூலமாக நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய நிறைய ஹார்மோன்ஸ் வந்து அந்த சமநிலையை வந்து பராமரிக்கிறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே உதவுது. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம். நேரிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8.

0: ஒலித்த பாடல் உழவன் திரைப்படத்திற்காக ஒலிக்க கேட்டோம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்னேகிதியே நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நேர்கள் காத்துட்ருக்காங்க அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்றதுக்காக. நம்ம நிகழ்ச்சியின் முதல் நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் மகா தாராபுரத்திலிருந்து பேசுறேன் சார். நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்க மகா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே, ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நீங்கள் இருக்கீங்க. நலவாழ்வின் நம்பிக்கை குரலா இன்றைக்கு வந்து நீங்க ஒலிக்க போறீங்க நிகழ்ச்சியோட முதல் நேயரா. ஸோ சொல்லுங்க, உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம்.
1: அதான் சார், நீங்க நலவாழ்வுன்னு சொன்னதுனால நலவாழ்வை பத்தி பேசலாம், டிப்ஸ் கொடுக்காம இதை பத்தி பேசலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன வயசுல இருந்து 20 வயசுல இருந்தே கொஞ்சம் எனக்கு டைம் கிடைக்கும் போதுல மத்தவ மாதிரி ஊர் சுத்த போக மாட்டேன், சேவை செய்வேன். அன்னை தெரசாவையே படிச்சு அதே மாதிரி ஒரு மனநிலை வந்ததுனால சேவை செய்ய போவேன். இப்ப வரைக்கும் சேவை இந்த ஒரு 5 வருஷமா உடம்பு சரியில்லாதனாலதான் நான் சேவை செய்யல. ஆனா மக்கள் வயதானவங்க படுற கஷ்டம், எனக்கு ரத்த கண்ணில இருந்து ரத்த கண்ணீர் தான் வந்தது. அம்மாக அமெரிக்காவில இருப்பான், இந்த அம்மா இங்க பட்டினியா இருக்கும். ஏன்னு கேட்டா அவங்க மருமக வந்து லக்ஸரிஸா வாழ்றதுனால அவங்களுக்கு இவங்களுக்காக பணம் அனுப்புறது கூட முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு உருவாகிடும். அவங்கள குறை சொல்லக்கூடாது, அவங்க லைஃப் ஸ்டைல் அப்படி. அதனால நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பாத்துக்கணும். பையன் டாக்டர் பையன் பார்ப்பான், இன்ஜினியர் பையன் பார்ப்பான் அப்படின்னால நம்ம நினைக்கிறது மகா முட்டாள்தனம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு பங்களாவே மகம் கட்டி வச்சு வாழ்ந்துட்டு மகம் கூட நம்ம வாழ்ந்தாலும் அது நமக்கு நிரந்தரமாகாது. நம்மளுக்கு ஏதோ ஒரு சென்ட்ல ஒரு ரூமு, ஒரு அட்டாச் பாத்ரூமோட ஒரு சென்டில் ஒரு வீடு கட்டி நம்ம வாழ்க்கைக்கு முடியாத போது வேணுங்கிறதுக்காக நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும். அதெல்லாம பென்ஷன் இது எல்ஐசிலையோ ஏதோ ஒண்ணுல ஒரு மாசம் மாசம் ஒரு பென்ஷன் மாதிரி வர்ற மாதிரி ஏற்பாடு, ஒரு 10 ரூபா இருந்தா கூட போதும், கவர்மெண்ட் கொடுக்கறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை நீங்க தயாரிச்சு வச்சுக்கோ. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் நான் இதை சொல்றேன். எத்தனை ஆயிரக்கணக்கானவங்களோட நான் பார்த்திருக்கேன், பழகி இருக்கேன், யாருமே நிம்மதியா இருக்கல. ஒரு சும்மா கவர்மெண்ட் கொடுக்குற பணத்தை கூட பசங்க கொண்டா செலவு மருமக பணத்தை வாங்கி முந்தாலே முடிச்சுக்கலையே, என்ன ஜீரகம் எப்படி வாங்குறது, மிளகு எப்படி வாங்க, அப்ப கூட பிடிக்கும். என்னங்க ஒரு 1000 ரூபாயில என்ன வரும், ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் ஒரு பேக்கெட் பொறி வாங்கி சாப்பிடலாம், அவ்வளவுதான் சாப்பிட முடியும். அதை கூட விடாம பறிச்சுக்கிறாங்க. பாவமா இருக்கும் அவங்களையெல்லாம் பார்த்தா, பாவம் பரிதாம. இதெல்லாம் விட ஒரு அம்மாவுக்கு 50 கோடி சொத்து, அனாதைய ஆஸ்பத்திரிக்கு யாருமே, ஹஸ்பண்ட் 75 வயசுல ஏதாவது மாறுவாங்களா, 75 வயசுல அவர் தடம் மாறி போயிட்டாரு, பாதை மாறி போயிட்டாரு. அந்த அம்மா அனாதையா இறந்தாங்க. நான் சொன்னேன், இவ்வளவு சொத்து இருக்கு, நீங்க நீலாங்களே இது ஒரு பங்களா வாங்க, நான் வேணாலும் உங்களுக்கு துணைக்கு வர அப்படின்னு அவங்க கேட்கல. அப்புறம் சாக போகும்போது போன் பண்ணி அழு அழுன்னு அழுகுறாங்க. நான் என்ன செய்ய முடியும், நான் சொன்னேன் நீங்க கேட்கல. இது நம்ம தான் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கணும். அடுத்தவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம். உயிர் கொடுக்குற மாதிரிதான் இருப்பாங்க. என் பொண்ணெல்லாம் பார்த்தா நெஞ்சிலுதான் படுக்கும், கீழே படுக்காது. இப்ப போய் நெஞ்சில் படுக்குமா? இப்ப வந்து ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்களா அதான் அவங்க கேட்டாகணும், இல்லைன்னா அவங்க குடும்பம் காஸ்தி ஆயிரும், நாஸ்தி ஆயிரும். அதனால அவங்க குடும்பத்தை பத்தி தான், நமக்கான பையனா அவன் மனைவி மாமியால பிடிச்சாதான் அவன் வீட்டுக்குள்ள விடுவான், இல்லைன்னா விட மாட்டான். இல்ல எங்க அம்மா நான் விடுறேன்னா அங்க ரணகலம் ஆயிரும், பாகிஸ்தான் இந்தியா மாதிரி ஆயிருச்சு, சீனா இந்தியா மாதிரி ஆயிரும். அதனால அவங்க குடும்ப வாழ்க்கை போயிடும். அதனால நம்மனால யாருக்கு எந்த தீங்கும், வயசாயிருச்சா நம்ம பாட்டுக்கு நம்ம அந்த ஒரு சென்ட் வீட்டுல சிவனேன்னு கவர்மெண்ட் கொடுக்குற பணத்தை வாங்கி தின்னுட்டு நிம்மதியா இருக்கலாம்னு திட்டம் போடுங்க. திட்டம் போடலீங்கன்னா நீங்க அப்புறம் கண்ணீர் தான் வடிக்கணும். கண்ணீர் வடிச்சு நம்ம என்ன கடவுளா, நம்ம சமுதாய சேவை ஏதோ ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்க முடியும், அது பண்ண முடியும், ஆறுதல் பண்ண முடியும், அவங்கள வச்சு முழுவதும் காப்பாற்ற முடியாது. நம்ம வாழ்க்கையை நம்ம கையில தான், நம்ம தான் காப்பாத்திக்கணும். இதை வந்து நீங்க நடைமுறைப்படுத்துங்கன்னு தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டா நான் சமுதாயத்துல ஆயிரக்கணக்கானவங்களுக்கு நல்லது செஞ்சிருக்கேன், அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து நான் கண்ணீர் ரத்த கண்ணீர் வடிச்சிருக்கிறேன். அதனால இனிமேலாவது நல்லா இருங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான்.
0: ஓகேங்க, ஓகே. ஸோ ரொம்ப நிறைய தகவல்கள் எங்களுக்காக வழங்கினீங்க, ரொம்ப நன்றிங்க.
1: நன்றி சார்.
0: ஸோ நேர்களே, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ நமக்காக வந்துட்டு நம்மளோட இறுதி காலத்தில் நமக்காக ஏதாவது வேணும் அப்படின்றதுக்காக, நம்மளோட எதிர்காலத்துக்காக நம்ம இன்றைக்கே வந்து சேமிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் எல்லா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கடைசி காலத்தில் நமக்கு இல்லாமல் பற்றாக்குறையாக நம்ம நிற்போம் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம். நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். பெண்களுக்கான டிப்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கான பல தகவல்களை நீங்கள் கூட வழங்கலாம். 8300019101 என்ற எண்ணுக்கும், 0423 என்ற இணைப்பெண்ணை பயன்படுத்தி 2967781 என்ற எண்ணுக்கும் அழைத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அதே மாதிரி 8300019101 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் வழியாகவும் நீங்கள் அனுப்பலாம்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

நேர்லே சிநேகிதியே நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க. இன்றைய சிநேகிதியே நிகழ்ச்சியில் பெண்களுக்கான பல தகவல்களை நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுட்ருக்கோம். அதாவது நம்ம வந்து தினமும் காலையில் வந்து உடற்பயிற்சி அப்படின்றது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அதற்கேற்ப உணவும் வந்து உணவு பழக்க வழக்கங்களும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் அப்படின்றது வந்து பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமும் கூட, முக்கியமான ஒரு உணவும் கூட. ஸோ எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா கீரை வகைகளாக இருக்கட்டும், இல்லை பீட்ரூட்டாக இருக்கட்டும், இல்லை முட்டையாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பெண்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து அவங்களோட இரும்பு சத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய உணவுகள். இது அன்றாடம் வந்து நம்ம

நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கிறதன் மூலமாக நமக்கு வந்து இரும்புச்சத்து அப்படின்றது வந்து அதிகரிக்கும். அதே நேரம் வந்து இது எதுக்காக அப்படின்னா ரத்தம் சோகை வராமல் வந்து தடுக்கக்கூடியது. அதே மாதிரி தினமும் வந்துட்டு ஒரு 2 முதல் 3 லிட்டர் வந்து தண்ணீர் குடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே, பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஸோ ஆண்களுக்குமே வந்து இது வந்து ரொம்பவும் நல்ல ஒரு விஷயம். தினமும் வந்துட்டு ஒரு 2 லிருந்து 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது. அதே மாதிரி கொஞ்சம் எலுமிச்சை சாருமே வந்து சேர்த்து குடித்தால் ஸோ இன்னமும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். அது வந்து நம்மளோட இம்யூனிட்டியும் பூஸ்ட் பண்ணும். அதே மாதிரி போதுமான தூக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்து டெய்லி வந்து நம்ம பெட்டு பக்கத்துலேயே வந்து தண்ணீர் வைக்கிறோமோ இல்லை வேறு ஏதாவது பொருள் வைக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக மொபைல் ஃபோனை வைப்போம். தயவு செஞ்சு அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா மொபைல் ஃபோனை வந்து எவ்வளவு தூரமாக வைக்க முடியுமோ நைட்டு தூங்கும்போது அவ்வளோ தூரமாக வைங்க. ஏன்னா மொபைல் ஃபோன் வந்து உங்கள் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு பொருள். கண்டிப்பாக நம்ம நான் ஏற்கனவே பேசின மாதிரி மெலட்டனின் கேள்விப்பட்டிருப்போம். மெலட்டனின் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுரக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து தூக்கம் வரும். ஸோ நம்மளோட டெய்லி வந்து நம்ம தூங்கும்போது நம்ம ஃபோனை வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அந்த ஃபோனோட லைட்டு நமக்கு வந்து படும்போது, நம்ம கண்களுக்கு வந்து படும்போது, ஸோ இயற்கையாகவே சுரக்கக்கூடிய, அதாவது நம்மளோட தலைப்பகுதியில் வந்து சுரக்கக்கூடிய மெலட்டனின் வந்து சுரக்காமல் நின்றும். ஸோ அந்த ஃபோனை நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது டெய்லி நம்ம ஒரு தூங்கும் ஒரு 10 மணிக்கு தூங்குகிறோம் அப்படின்னா 10 மணிக்கு நம்ம தூங்காமல் ஒரு 12 மணி 2 மணி வரைக்கும் நம்ம மொபைல் ஃபோனை பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த திரை ஒளியில் நமக்கு தூக்கமே வராது. அதே மாதிரி மெலட்டினோட அதோட இதுவுமே பாதிக்கும், அதோட அன்றாட வாழ்க்கையுமே வந்து பாதிக்கும். ஸோ இது வந்து எதுலெல்லாம் பாதிக்குது அப்படின்னா நம்மளோட மூளையோட செயல்திறன்லேருந்து ஆரம்பித்து இதயம், பின்ன நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான பாகங்கள், கிட்னி, லிவர், இந்த மாதிரி முக்கியமான பாகங்களையும் பாதிக்கும். அதே மாதிரி நம்ம தூங்கலை அப்படின்னா இயற்கையாகவே ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், டிப்ரெஷன் இது எல்லாமே வந்து நமக்கு கூடவே வந்துடும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ தூங்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளோ தூங்கிறது முக்கியம். அதுவும் பெண்கள் முக்கியமாக வந்துட்டு அதிக நேரம் தூங்கிறது அப்படின்றது முக்கியம். எவ்வளோதான் வேலை இருந்தாலும் முடிஞ்ச அளவு வந்து ஒரு 7 மணிக்கே முடிச்சுட்டு சீக்கிரமாக தூங்க முயற்சி பண்ணுங்க. ஸோ இதன் மூலம் வந்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்தவும் முடியும். சரி, சீக்கிரமாக தூங்கலாம் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் காலையில் நீங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சு தான் ஆகணும். ஏன்னா காலையில் வந்து கண்டிப்பாக ஒரு நீங்கள் ஒரு 6 o'clock முன்னாடி எழுந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு 2 மணி நேரத்தை வந்து நீங்கள் அடிஷ்னலாக வந்து உங்களுக்காக ஒதுக்குங்க. அந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் புக்கு படிக்கலாம், யோகா செய்யலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நடைப்பயிற்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஏன் ஜிம்முக்கு கூட போகலாம். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை, குறைந்தது ஆண்டுக்கு ஒரு முறையாவது மருத்துவ பரிசோதனை செய்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு நம்மளே பார்த்துட்ருக்கோம், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது வந்துட்டுருக்கு. நம்மளோட உணவு முறையாக இருக்கட்டும், இல்லை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம உடலை பாதிக்கக்கூடிய சில விஷயங்களாகவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு தைராய்டு மாதிரியான டெஸ்ட்லாம் நம்ம எடுக்கிறதன் மூலமாக ஆரம்பத்திலேயே வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம கண்டறியலாம். ஸோ அதுக்காக வந்து ஆண்டுக்கு குறைந்தது ஒரு முறையாவது மருத்துவ பரிசோதனை அப்படின்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம்.

0: ஒளித்த பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக சோனு நிகம், சாகுல் ஹமீத் மற்றும் குழுவினர் இணைந்து பாடியது. ஒளித்த பாடலுடன் சிநேகிரிய நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர்

0: பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகளை கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. எல்லைப் பகுதிகள், கடல்சார் பாதுகாப்பு, வான்வழி பாதுகாப்பு, மனிதநேய நடவடிக்கைகளுக்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. புதுதில்லியில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற முதல்கட்ட விழாவில் குடியரசுத் தலைவர் 51 பேருக்கு வீர தீர விருதுகளை வழங்கினார். ஆப்பிரிக்க நாடான சிசல்செல் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் உள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் வழிபட்டார். இந்திய வம்சாவளியினரையும் பிரதமர் சந்தித்து உரையாடினார். பீஸ் பார்க்கில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அவர் மலர் அஞ்சலி செலுத்தவுள்ளார். அரசுமுறை பயணமாக சிசல் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டின் 50வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் நேற்று பங்கேற்றார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவும் வகையில் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். விவசாய தொழிலின் நீடித்த வளர்ச்சிக்கும் கிராம பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் இளைஞர்களுக்கான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் உணவு பதப்படுத்துதல் தொழிலை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இளைஞர்கள் உணவு பதப்படுத்தும் துறையில் சிறு குறு தொழில்களை தொடங்கி வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் இளையோர்களின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நிலையை எட்டியுள்ளதாக கூறிய திரு சிராக் பாஸ்வான், உணவு பதப்படுத்துதல் மூலம் உணவுப் பொருட்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதனால் விவசாயிகளின் வருவாய் கணிசமாக அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். இதற்காக பிரதமரின் குறு உணவு பதப்படுத்தும் தொழில் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இளம் தொழில் முனைவோர் மற்றும் பெண்கள் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம் என்றும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் இணைந்து உலகத்தரத்திலான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தினார். நுகர்வோர் உற்பத்தி பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் விதிமுறைகளை கடைபிடிக்காத பட்சத்தில் அவற்றை சரிசெய்ய ஏதுவாக ஜன் விஸ்வாஸ் சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வந்துள்ளது. இதன்படி நிறுவனத்தின் பதிவு, ஆவணங்கள், பதிவேடுகள் பராமரிப்பு, எடையளவு, பாக்கெட்டுகள் மீது அச்சிடப்பட வேண்டிய அத்தியாவசிய நுகர்வோர் தகவல்கள் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான வாய்ப்பை அளிக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கையை தவிர்த்து ஜன் விஸ்வாஸ் திட்டத்தின் கீழ் சுமூக தீர்வு காணும் வகையில் இந்த சட்டத்திருத்தத்தை மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை கொண்டு வந்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மூத்த தலைவர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய ஆம்புலன்ஸ் சேவைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று வெளியிடுகிறார். புதுதில்லியில் இன்று நடைபெறும் 16வது சுகாதார மாநாட்டில் இதனை அவர் வெளியிடுகிறார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தடையற்ற ஆம்புலன்ஸ் சேவையை உறுதி செய்யும் வகையில் இந்த நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிடுகிறது. ஆம்புலன்ஸ் சேவை வாகனங்களில் அடிப்படையான மற்றும் தரமான வசதிகளை உறுதி செய்வது மற்றும் பாதுகாப்பாக நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது உள்ளிட்டவற்றில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. அவசரகால மருத்துவ சேவையை உறுதி செய்யும் வகையில் GPS சேவை மற்றும் ஒருங்கிணைந்த கட்டளை கட்டமைப்பை உருவாக்குதல் போன்றவை இதில் இடம்பெற்றுள்ளன. மகப்பேறு மற்றும் சிசுக்களின் உடல்நலனை பாதுகாப்பதற்கான இலக்குகளை 2030ஆம் ஆண்டுக்குள் எட்டுவதற்கான வரைவு திட்டம் சுமன் ரோட்மேப் 2030ஐயும் அமைச்சர் திரு ஜே பி நட்டா இம்மாநாட்டில் வெளியிடுகிறார். தலைநகர் தில்லியில் 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான வாக்காளர் விவரங்களை சேகரிப்பதற்கான படிவங்கள் விநியோகிக்கும் பணி நாளை தொடங்குகிறது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தில்லி தலைமை

0: தேர்தல் அதிகாரி திரு அசோக் குமார் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை அனைத்து வீடுகளிலும் வாக்காளர் விவர சேகரிப்பு படிவங்களை அளிப்பார்கள் என்றும் கூறினார். தமிழகத்தில் கரூர் சட்டப்பேரவைத் தொகுதியின் அஇஅதிமுக உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்தார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இதுவரை அஇஅதிமுகவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 5 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின்கீழ் கிராமப்புற மக்கள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளில் 2024-25 ஆண்டு மாவட்டத்தில் உள்ள 13 ஒன்றியங்களில் கிராம சபைகள் மூலம் 727 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா 2,80,000 மதிப்பீட்டில் 20,50,00,000 நிதி ஒதுக்கப்பட்டு அந்த வீடுகள் அனைத்தும் படிப்படியாக கட்டி முடிக்கப்பட்டு தற்பொழுது அனைத்து வீடுகளும் பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
0: ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. இதனையொட்டி யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜம்மு காஷ்மீர் அரசு மேற்கொண்டுள்ளது. பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இன்று பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிஷா மாநிலம் புரி ஜெகந்நாதர் ஆலயத்தில் இன்று புனித நீராட்டு விழா நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இக்கோவிலின் புனித பொற்கிணற்றில் இருந்து 108 கலசங்களில் வேத மந்திரங்கள் ஒழங்க ஊர்வலமாக புனித நீர் கொண்டுவரப்பட்டது. ரத யாத்திரையின் தொடக்கமாக நடைபெறும் இந்த பௌர்ணமி புனித நீராடல் நிகழ்ச்சி உலக பிரசித்தி பெற்ற ரத யாத்திரையின் முக்கிய பகுதியாகும். புனித நீராடலுக்கு பின் அர்ச்சகர்கள் 15 நாட்கள் சிறப்பு பூஜை மேற்கொள்கின்றனர். இதன் பிறகு பூரி ஜெகந்நாதரின் நவ்யௌவன் தரிசனம் அடுத்த மாதம் 16ஆம் தேதி ரத யாத்திரையொட்டி நடைபெறும். மேற்கு வங்கம், சிக்கிம் மற்றும் இமயமலை பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் அடுத்த 2-3 நாட்களுக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கேரளம் மற்றும் மாஹேயில் அடுத்த 2 நாட்களில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த புதன்கிழமை நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,450 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 3,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் 1,000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சல் குரூகரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு கனடா முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நிலையத்தில் நேரம் 12:50.
3: வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் பாரத் விஸ்தார் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்றார் உலக பொதுமறை தந்த திருவள்ளுவர். உலகம் எவ்வளவுதான் சுழன்றாலும், தொழில்நுட்பத்தில் எவ்வளவுதான் முன்னேறினாலும், அதற்கு

பின்னால் உழவன் பாடும் விவசாயமும் தான் அஸ்திவரமாக இருக்கிறது. அத்தகைய உன்னதமான உழவர் பெருமக்களின் வாழ்க்கையை அதிநவீன தொழில்நுட்பமான செயற்கை நுண்ணறிவு மூலம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல இந்திய அரசு கொண்டு வந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம்தான் பாரத் விஸ்தார் திட்டம். நமது நாட்டின் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய தகவல்களையும் அரசு திட்டங்களையும் ஒரே இடத்தில் அவர்கள் சொந்த மொழியிலேயே கொண்டு சேர்க்கும் ஒரு டிஜிட்டல் பொது கட்டமைப்பு ஆகும். இன்று நம் விவசாயிகளுக்கு பல பிரச்சனைகள் உள்ளன. அவை: நாளை மழை வருமா, என் மண்ணிற்கு எந்த உரம் ஏற்றது, பூச்சி தாக்குதலுக்கு என்ன மருந்து தெளிக்க வேண்டும், நான் விளைவித்த பயிருக்கு எந்த சந்தையில் நல்ல விலை கிடைக்கும், இப்படிப்பட்ட பல கேள்விகள். இதற்கான பதில்கள் மற்றும் அரசு திட்டங்கள் வெவ்வேறு துறைகளிடம் சிதறி கிடக்கின்றன. ஒரு விவசாயி தன் வேலையை விட்டுவிட்டு ஒவ்வொரு அலுவலகமாகவோ அல்லது மொபைல் ஆப்களையோ தேடி அலைவது எவ்வளவு கடினம்! இந்த நிலையை மாற்றத்தான் மத்திய அரசு 150 கோடி ரூபாய் ஆரம்ப நிதி ஒதுக்கீட்டில் இந்த பாரத் விஸ்தார் திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இதன் முக்கிய நோக்கம் விவசாய தரவுகளை ஒருங்கிணைத்து விவசாயிகளுக்கு தடையற்ற துல்லியமான சேவைகளை வழங்குவதுதான். இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் 3. 1. குரல்வழி மற்றும் தாய்மொழி சேவை. நமது கிராமப்புற விவசாயிகளில் பலருக்கு ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி டைப் செய்ய தெரியாமல் இருக்கலாம். அதை மனதில் வைத்து இந்த திட்டம் முற்றிலும் குரல் வழியில் இயங்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் டைப் செய்ய வேண்டாம், பேசினால் போதும். தற்போது முதற்கட்டமாக இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் தொடங்கப்பட்டாலும் அடுத்த சில மாதங்களில் தமிழ் உட்பட இந்தியாவில் 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளிலும் வட்டார வழக்குகளிலும் இது முழுமையாக செயல்பட போகிறது. 2. ஒரே குடையின் கீழ் 10 முக்கிய அரசு திட்டங்கள். விவசாயிகளுக்கு அனைத்து பலன்களும் இனி தனித்தனியாக பிரிந்து கிடக்காது. 1. PM கிசான், ஆண்டுக்கு ₹6,000 நிதி உதவி. 2. பயிர் காப்பீட்டு திட்டம். 3. மண்வள அட்டை. 4. கிசான் கிரெடிட் கார்டு. 5. பிரதம் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா மற்றும் PM ஆஷா உள்ளிட்ட 10 முக்கிய மத்திய அரசு திட்டங்கள் இந்த ஒரே பிளாட்ஃபார்மிற்குள் இணைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் எனக்கு எந்த திட்டம் தகுதியானது என்பதை ஒரு விவசாயி எளிதாக தெரிந்து கொள்ளலாம். 3. துல்லியமான AI ஆலோசனைகள். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆகியவற்றின் நம்பகமான தரவுகள் இதில் இணைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் உங்கள் பகுதி மற்றும் நிலத்தின் மண்வளம் மற்றும் வானிலையை கணக்கிட்டு செயற்கை நுண்ணறிவு உங்களுக்கு பிரத்யேகமான ஆலோசனைகளை வழங்கும். இவ்வளவு வசதிகள் கொண்ட இந்த விஸ்தார் தொழில்நுட்பத்தை சாதாரண விவசாயிகள் எப்படி பயன்படுத்துவது? அதற்கு அரசு மிக எளிய வழிகளை தந்துள்ளது. 1-1-5-5-2-6-1 என்ற பிரத்யேக தொலைபேசி எண். உங்கள் சாதாரண பட்டன் போன் இருந்தால் கூட போதும், இந்த எண்ணை அழைத்து குரல் வழியே தகவல்களை பெறலாம். மற்றொன்று AI வாய்ஸ் சாட்பாட். வாட்ஸ்அப் அல்லது பிரத்யேக தளங்களில் பேசும் ரோபோக்கள் மூலம் உரையாடலாம். மற்றொன்று இணையதளம் மற்றும் மொபைல் ஆப். ஸ்மார்ட் போன் பயன்படுத்துபவர்கள் விஸ்தார் செயலியை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தலாம். மற்றொன்று விவசாய தொண்டர்கள். கிராமப்புறங்களில் உள்ள டிஜிட்டல் மையங்கள் மற்றும் பயிற்சி பெற்ற இளைஞர்கள் மூலம் ஸ்மார்ட் போன் இல்லாத விவசாயிகளுக்கும் இந்த சேவைகள் நேரடியாக கொண்டு சேர்க்கப்படும். அதே நேரத்தில் விவசாயிகளின் தனிப்பட்ட தரவுகள் மற்றும் நில விவரங்கள் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் 2023 படி மிகவும் பாதுகாப்பாக பராமரிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு காலத்தில் உழவு என்பது வெறும் உடல் உழைப்பாக மட்டுமே இருந்தது. ஆனால் இன்று அது தொழில்நுட்பம் சார்ந்த அறிவார்ந்த விவசாயமாக மாறி வருகிறது. பாரத் விஸ்தார் என்பது வெறும் மொபைல் ஆப்போ அல்லது இணையதளமோ அல்ல. அது நமது நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயிகளின் கையில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு டிஜிட்டல் ஆயுதம். இது இடைத்தரகர்களை ஒழிக்கும், விவசாய செலவை குறைக்கும், விளைச்சலை அதிகரிக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக விவசாயிகளின் லாபத்தை உயர்த்தி அவர்களை வேளாண் தொழில் முனைவோராக மாற்றும். தொழில்நுட்பத்தின் துணையோடு இந்திய விவசாயம் உலகரங்கில் புதிய சாதனை படைக்கப் போகும் இந்த டிஜிட்டல் புரட்சியை நாம் அனைவரும் வரவேற்போம். இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் PM விஸ்தார் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: பத்ம விருதுகள் சாதனையாளர் 2026. 1988 மகாராஷ்டிராவின் கோலாப்பூரில் உள்ள ராஜாராம் கல்லூரியில் இளங்கலை எலக்ட்ரானிக்ஸ் படித்துக் கொண்டிருந்தார் ஒரு மாணவர். அவர் படிப்பில் மட்டுமல்ல NCCயிலும் ஆர்வத்துடன் பங்கேற்றார். தனது 22வது வயதில் மகாராஷ்டிராவின் மிக சிறந்த NCC வீரராக விளங்கினார். இதனால் அவருக்கு பிரிட்டன் செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. அங்குள்ள ராணுவம், ராயல் நேவி மற்றும் விமான படைகளில் பயிற்சி எடுத்துக்கொண்டார். இதையடுத்து ராணுவத்தில் சேர அந்த இளைஞன் முடிவு செய்தார். ஆனால் ராணுவத்தில் சேர 6 மாத காலம் வயது அதிகமாகிவிட்டது. இதனால் ராணுவத்தில் சேர வேண்டும் என்ற அந்த இளைஞனின் கனவு நனவாகாமல் போய்விட்டது. இதனால் வேறு வழியில்லாமல் தான் படித்த கல்லூரியிலேயே ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். சில வருடங்களுக்கு பின்னர் மாடலிங் செய்ய வேண்டும் என்ற கனவுடன் மும்பையில் மாடலிங் செய்ய தொடங்கினார். அவர் ஒருமுறை சாலையில் நடந்து கொண்டிருந்த பொழுது இந்தி TV சீரியல் தயாரிப்பவரின் கண்ணில் பட்டார். அந்த இளைஞனிடம் தங்களது TV சீரியலில் நடிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு இந்தி சீரியல்களில் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பும் வந்தது. அதன் பிறகு அவர் தமிழில் அறிமுகமான திரைப்படம் மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட்டாக மாறியது. அந்த திரைப்படம் அலைப்பாயுதே. அந்த இளைஞனின் பெயர் ஆர். மாதவன். June 1, 1970 ஜாம்ஷெட்பூரில் ஒரு தமிழ் குடும்பத்தில் பிறந்தார் மாதவன். இவரது தந்தை ரங்கநாதன் டாடா நிறுவனத்தில் மேலாளராகவும் தாய் சரோஜா பொதுத்துறை வங்கி ஒன்றில் அதிகாரியாகவும் பணியாற்றினார்கள். அலைப்பாயுதே வெளியானதற்கு பிறகு ஒரே ஆண்டில் என்னவளை, மின்னலை, டும் டும் டும் போன்ற படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களின் மனதில் சாக்லேட் பாயாக இடம் பிடித்தார் மாதவன். நடிகராக மட்டுமல்லாமல் கதாசிரியராகவும் தயாரிப்பாளராகவும் தன்னை வெளியுலகிற்கு அறிமுகப்படுத்திக் கொண்டார். எவனோ ஒருவன் என்ற திரைப்படத்தை தயாரித்து அதற்கான வசனத்தையும் எழுதினார். அதன் பின்னர் இஸ்ரோவின் முன்னாள் விஞ்ஞானியான நம்பி நாராயணன் அவர்களின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு ராக்கெட்ரி தி நம்பி எஃபெக்ட் என்ற திரைப்படத்தை மாதவன் இயக்கினார். இதற்கான திரைக்கதையும் அவரே எழுதினார். இந்த திரைப்படம் இந்திய அரசின் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதையும் பெற்றது. மாதவன் தமிழ் மட்டுமல்ல தெலுங்கு, இந்தி போன்று பல்வேறு இந்திய மொழி திரைப்படங்களிலும் நடித்து அங்கும் தனது ஆளுமையை கோலோச்சினார். பின்னர் வெப்சீரிஸ்களிலும் நடித்து பெரும் புகழ் பெற்றார். அந்த வகையில் மாதவன் அவர்கள் கலைத்துறைக்கு ஆற்றிய சேவையை அங்கீகரிக்கும் வகையில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் கலைப்பிரிவின் கீழ் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் சமீபத்தில் டெல்லியில் குடியரசுத் தலைவர் அவர்களின் கையால் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக்கொண்டார். இந்த விருதிற்கு பிறகு மாதவன் அவர்கள் இந்த விருதை வெறும் கௌரவமாக பார்க்காமல் தான் பொறுப்பாக பார்ப்பதாகவும் நேர்மையுடனும் பணிவுடனும் தொடர்ந்து பணியாற்றுவதாகவும் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்திருந்தார். தொலைக்காட்சியில் பயணத்தை தொடங்கி இன்று இந்திய அரசிடமிருந்து பத்மஸ்ரீ விருதை பெற்று ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையும் பெருமைப்படுத்தியுள்ளார் நடிகர், கதாசிரியர், தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் ஆர். மாதவன்.
1: நிலையத்தில் நேரம் 1 மணி. நேர்களை கேட்கலாம் மெல்லிசை.

ஒலித்த பாடல் அகலே திரைப்படத்துக்காக சித்ரா அவர்களோட குரல்ல ஒலிக்க கேட்டோம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8.

ஒளித்த பாடல் மொஹபாத்தின் திரைப்படத்திற்காக உத்பவ், மனோகர் ஷெட்டி, இஷான், ஸ்வேதா மற்றும் குழுவினர் இணைந்து பாடியது. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8. நிலையத்தில் நேரம் 1:37.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் செஷல்ஸ் நாடு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். கரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் செஷல்ஸ் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். முன்னதாக இன்று விக்டோரியாவில் அமைந்துள்ள நவசக்தி

0: விநாயகர் கோவிலில் பிரதமர் வழிபாடுகளை மேற்கொண்டார். அங்குள்ள இந்திய சமூகத்தினரையும் சந்தித்து கலந்துரையாடினார். தொடர்ந்து அங்குள்ள அமைதி பூங்காவில் மகாத்மா காந்தியடிகளின் சிலைக்கு பிரதமர் மலரஞ்சலி செலுத்தினார். முன்னதாக செஷல்ஸ் நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் நேற்று பங்கேற்ற பிரதமர் இந்நிகழ்வு தமக்கு பெருமகிழ்ச்சி அளித்ததாக குறிப்பிட்டார். செஷல்ஸ் நாட்டின் கௌரவ விருந்தினராக பங்கேற்கும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையையும் பிரதமர் பெற்றுள்ளார். செஷல்ஸ் நாடு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நீல கடல் மண்டலத்தின் காவலர் என்ற சிறப்புமிகு விருதை வழங்கி கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது. முப்படை வீரர்களுக்கு வீரதீர செயல்களுக்கான உயரிய விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் இன்று வழங்குகிறார். இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்பு படை, மத்திய ஆயுத காவல் படை, மாநில யூனியன் பிரதேச காவல்துறை வீரர்கள் குடியரசுத் தலைவரிடமிருந்து விருதுகளை பெறுகின்றனர். முதல்கட்டமாக கடந்த 8ஆம் தேதி முப்படையினருக்கு விருதுகள் வழங்கப்பட்ட நிலையில் 2ஆவது கட்டமாக இன்று மாலை விருதுகள் தொடர்ந்து வழங்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பங்கேற்ற உயர்நிலை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய முதலமைச்சர், மாவட்ட நிர்வாகங்கள் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று எடுத்துரைத்தார். வெளிப்படையான முறையில் அரசு நிர்வாகத்தை மேற்கொள்வதற்கான வழிமுறைகள் கையாளப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள், உயரதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று பிற்பகலில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்கிறார். நாளை வனத்துறை அதிகாரிகளுடன் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வது குறித்தும் முதலமைச்சர் விரிவாக விவாதிக்க உள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றார். கர்நாடக மாநிலத்திலிருந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு மாநிலங்களவை தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா பல்வேறு டிஜிட்டல் சுகாதார திட்டங்களை புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2ஆம் கட்ட ஆரோக்கிய சேது செயலி உள்ளிட்டவை இதில் அடங்கும். நாட்டில் குழந்தைகளின் முதல் 3 ஆண்டு கால மூளை வளர்ச்சி, ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் வகையிலான திட்டத்தையும் அமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வாரம் 2026 மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார். வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறும் கொண்டாட்டங்களையொட்டி அனைத்து கூட்டுறவு அலுவலகங்கள் மற்றும் சங்கங்களில் உறுதிமொழி ஏற்புடன் இந்நிகழ்வு இன்று தொடங்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவை சேர்ந்த கரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தமது பதவி விலகல் கடிதத்தை அவர் வழங்கினார். ஏற்கனவே 5 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் MBBS BDS படிப்புகளில் சேர விரும்பும் மாணாக்கர் இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பின்னர் அறிவிக்கப்படும். இதேபோல் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் அதன் இணைவு சட்ட கல்லூரிகளில் 3ஆண்டு LLB பட்டப்படிப்பிற்கும் இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்று தொடங்கி வைத்தார். 300க்கும் மேற்பட்ட மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். மாணாக்கரிடையே பேசிய அவர் போதைப் பொருட்களினால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைத்தார். கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவத்தை கண்டித்து திமுக சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் விளாமுண்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை

0: கிராம பகுதிகளில் நடமாடுவதை வனத்துறையினர் உறுதி செய்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் விலாமுண்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தைகளில் ஏற்கனவே ஒரு ஆண் சிறுத்தை கூண்டில் சிக்கிய நிலையில் மற்றொரு சிறுத்தை நேற்று நள்ளிரவு பெரிய கள்ளிப்பட்டி கிராமத்திற்குள் புகுந்து 2 மாத கன்றுக்குட்டியை அடித்துக் கொன்று தூக்கிச் சென்றது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் மனிதர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் முன்பு மீதமுள்ள சிறுத்தையும் கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: சிவகங்கை மாவட்டத்தில் கொத்தடிமை தொழிலாளர்கள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: சிவகங்கை மாவட்டத்தில் கொத்தடிமை முறையை ஒழிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எவரேனும் மாவட்டத்தில் கொத்தடிமைகளாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்பது குறித்து சம்பந்தப்பட்ட துறைக்கு தகவல் அளிக்கலாம் எனவும் துறை அலுவலர்களால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 மீட்கப்பட்டு மாவட்ட கொத்தடிமை மறுவாழ்வு நிதியிலிருந்து நிவாரணத் தொகையாக தலா 30,000 ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து முருகன்.
0: காரைக்கால் அம்மையார் திருக்கோவில் மாங்கனி திருவிழாவில் பிச்சாண்டார் வீதி உலா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுவாமி தரிசனத்திற்கு பின்னர் பக்தர்கள் மாங்கனிகளை வீதிகளில் இறைத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தில் தெப்பத்திருவிழா இன்றிரவு நடைபெறும் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவிலில் ஆணி தெப்பத்திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று 9 மணிக்கு தெப்பத்திருவிழா நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு இன்று காலை வெண்ணைத்தாளி திருவிழா நடைபெற்றது. இதில் தவழும் கண்ணனாக ராஜகோபாலசுவாமி கையில் வெண்ணெய் குடத்தை ஏந்தி வீதி உலா வந்தார். அப்போது திரளான பக்தர்கள் சுவாமிக்கு வெண்ணெய் வழங்கி வழிபட்டனர். மன்னார்குடியிலிருந்து RVJ குமார்.
0: மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 158 கரடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 3,000 கனடியாக இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 300 கனடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வடக்கு கடலோர தமிழகம் முதல் குமரிக்கடல் பகுதி வரை காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திண்டுக்கல் ஈரோடு தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் வட தமிழகத்தின் ஓரிரு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கியுள்ளன. கலிபோர்னியாவில் இன்று நடைபெற்ற போட்டியில் கனடா தென்னாப்பிரிக்காவை 1-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. ஹூஸ்டனில் 12:30 நடைபெறும் போட்டியில் பிரேசில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2020 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் செஸ்டர்லே ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் செஷல்ஸ் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். கரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு MR விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்தார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UTFM 101.8 நிலையத்தில் நேரம் 1:55. நேர்கள் கேட்கலாம் திரைக்காணம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 2:15. நேரில் இனி கேட்கலாம் நீலமலை நேரம்.
1: உதகமண்டலம் வானொலி நிலையம் நீலமலை நேரம்.
2: வெள்ளாட்சி குழுவினர் வழங்கும் காட்டுநாயக்கர் இன மக்களின் பாடல்களை கேட்கலாம்.
3: எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு எல்லாம் நாங்க போய் விளையாட்டிற்கு வர்றதுக்குள்ள பாட்டு

0: இதுவரை வெள்ளாச்சி குழுவினர் வழங்கிய காட்டுநாயக்கர் இன மக்களின் பாடல்களை கேட்டீர்கள்.
1: நிலையத்தில் நேரம் 2:29.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
4: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
3: செம்ம டேஸ்ட்.
4: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. பூவையர் உலகம். இன்றைய நிகழ்ச்சியில் பேக்கரி தயாரிப்புகள் செய்யும் தனலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம்.
0: மேடம், இந்த பேக்கரி தயாரிப்புகள் இது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு டே டு டே லைஃப்ல சில்ட்ரனுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் பர்கி, பிஸ்கட்ஸ், கேக்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு விஷயம். வெளியிலிருந்து வர்றவங்க இதெல்லாம் பார்த்து சாப்பிட்டு ருசிச்சு அதெல்லாம் எடுத்துட்டு. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பேக்கரி தயாரிப்புகள்ல எப்படி இருக்கு? எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
1: மேம், நான் 5 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்மால் பிசினஸா ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஆன்லைன் பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு மேம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு. எங்களோட தயாரிப்புல டீ கேக்ஸ், பிரவுனிஸ், குக்கீஸ் அந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டர் வரும்போது நாங்க பர்த்டே கேக், அனிவர்சரி கேக்ஸ் அந்த

0: மதி எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேம்.
1: சரி, இந்த பேக்கரி தயாரிப்புகளில் இப்போ நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி தயாரிப்புகள் பண்ணுறதுக்கு பிரத்யேகமாக ட்ரைனிங் எடுத்தீங்களா, இல்லை யாருக்கிட்டையாவது இருந்து கற்றுக்கிட்டீங்களா, இல்லை உங்களோட ஓன் முயற்சி, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: மேம், நான் வந்து பேக்கரி கிளாஸ் முடிச்சிருக்கேன், சர்டிஃபிகேட்டோட பண்ணிட்டுருக்கோம். பேக்கரி மட்டும் இல்லாமல் சாக்லேட்ஸும் பண்ணிட்டுருக்கோம், அதுக்கும் கிளாஸ் முடிச்சிருக்கோம் மேம்.
1: முறைப்படி எல்லாம் கற்றுக்கிட்டு அதன்படி செஞ்சுட்டு இருக்கீங்க.
0: எஸ் மேம்.
1: இப்போ உங்களோட வெரைட்டிஸில் எது ரொம்ப ஃபேமஸ் ஆனது?
0: குக்கீஸ் மேம், டீ குக்கீஸ்.
1: என்ன விதமான குக்கீஸ்?
0: ஜிஞ்சர் குக்கீஸ் ரொம்ப ஃபேமஸ் மேம். நெக்ஸ்ட் பீனட்ஸ், கொக்கோ குக்கீஸ் கொஞ்சம் ஃபேமஸான குக்கீஸ், டீ கேக்ஸ் குக்கீஸ் கொஞ்சம் ஃபேமஸாக போயிட்டு இருக்கு மேம். கேக்ஸ் கொஞ்சம் போயிட்டு இருக்கு மேம் நல்லா.
1: என்ன மாதிரியான கேக்ஸ் நீங்க பண்றீங்க?
0: எல்லாம் நார்மல் எல்லா கேக்ஸும் பண்றோம். அப்புறம் பர்த்டே கேக்ஸ், ப்ரௌனிஸ், அப்புறம் பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், ரெட் வெல்வெட் எல்லாமே பண்றோம் மேம். எல்லா வகையான கேக்ஸ் எல்லாமே பண்றோம்.
1: இப்ப இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குங்கிறது தான் இப்போ ஃபேமஸா, அது ஒரு இது ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு.
0: எஸ் மேம்.
1: ஸோ அதனுடைய ரேட்ஸ் எல்லாம் எப்படி நீங்களா ஃபிக்ஸ் பண்றீங்களா, இல்ல வெளியில இருக்கக்கூடிய பேக்கரி சங்க உரிமையாளர்களோட சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்க சேல் பண்றீங்களா, இல்ல ஆன்லைன்ல அதுக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறீங்களா?
0: பேக்கரி சங்கம் கூட எதுவும் இன்னும் ஷாப் வைக்கிற மாதிரி இல்ல மேம், அதனால அதுல பண்ணல. நாங்க மார்க்கெட் ரேட்டை விட கம்மியா ரீசனபிளா சேல் பண்ணிட்டு இருக்கோம்
1: மேம். அப்படியா?
0: எஸ் மேம்.
1: சரி, அப்போ உங்ககிட்ட வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட்ஸ், தரமான ப்ராடக்ட்ஸ், அதாவது ஹோம் மேட் ப்ராடக்ட் மாதிரி ஒரு ரீசனபிள் ரேட்டுக்கு வாங்கி எல்லாரும் பெனிஃபிட் அடையலாம். இப்போ இந்த பேக்கரி தொழில், இது பெண்களுக்கு ஏற்ற தொழிலா, இல்ல யாரெல்லாம் இது செய்யலாம், அதை எப்படி உங்களுடைய பிசினஸ்ல வந்து நீங்க டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க, அதை பத்தின டீடைல்ஸ் சொல்லுங்க.
0: பேக்கரிங்கிறது வந்து வெறும் ஜென்ஸ் மட்டும் தான் பண்ணணுங்கிறது இல்ல மேம், லேடிஸும் பண்ணலாம். கண்டிப்பா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இது பண்ணலாம், நல்லாவே பண்ணலாம் மேம். ரொம்ப ஈஸியானது கூட, கேக்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம், ஈஸியா பண்ணலாம். அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட பொறுத்துதான் மேம். எனக்கு வந்து பேக்கரி இந்த குக்கரியில ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதனால நான் கிளாஸ் முடிச்சுட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பிளஸ் நான் இதையும் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நம்ம என்ன வேணா சாதிக்கலாங்கிறது தான் உண்மை. லேடிஸ் கண்டிப்பா இதுல நிறைய வரணும், லேடிஸ் ரொம்ப கம்மி. லேடிஸ் இதுக்குள்ள வந்தா இன்னும் நல்லா இருக்கும் மேம்.

0: அதாவது பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் நடத்துவாங்க, டெய்லரிங் பண்ணுவாங்க, சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டா இந்த மாதிரி பேக்கரி இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலா அவங்க வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு, சாதிக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் அதை பத்தி சொல்லுங்க.
1: மேம், சாதிக்கணும்னு நினைச்சிட்டா எதையும் இது பண்ணாம வந்துடணும். அதுக்கு ஒரு ஸ்டெப்பு நம்ம முன்னாடி வைக்க வேண்டியதுதான். ஒரு ஸ்டெப் வச்சா போதும், அழகா வெளியில வந்து ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ட்ரை தான், ட்ரை பண்ணிட்டு அது நமக்கு என்ன வரும்னு பார்த்துட்டு அதை கரெக்டா பண்ணா நம்ம சக்சஸ்ஃபுல்லா வரலாம். முக்கியமா லேடிஸ் எதையும் யோசிக்காம வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு குழந்தைங்க ஹஸ்பண்ட்னு இல்லாம அவங்களுக்கு நிறைய டைம் இருக்கு மேம். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு நிறைய டைம் இருக்கு. எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் அமுச்சு விட்டதுக்கு அப்புறம் இருக்கிற டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வீட்டில் குக்கர்ல தான் நான் ஃபர்ஸ்ட் கேக் பண்ண பழகிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் கிளாஸ் போய் எல்லாமே வந்து என்னோட சின்ன சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் நானா வந்து ஷாப்ஸ் எல்லாம் போய் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு கேக்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி எல்லா லேடிஸும் வரணும்னு ஆசைப்படுறேன். முக்கியமாக சமையல் வந்து லேடிஸ்க்குன்னு இருக்கிற ஒரு கலை. அதை வந்து வீட்டுக்குள்ளேயே யூஸ் பண்ணிக்காம முடிஞ்ச வரைக்கும் அது அடுத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்கற மாதிரி, அடுத்தவங்களுக்கு கொடுக்கற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அதனால லேடிஸ் வந்து வெளியே வந்து ஒர்க் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை மேம்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க தனலட்சுமி. இப்போ இந்த பேக்கரி தொழில் பண்றதுக்கு என்னெல்லாம் மூலதனம் தேவைப்படுது, அதை எப்படி உருவாக்குறது, அதை பத்தின டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க.
1: மூலதனம்னு எடுத்துக்கிட்டு அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் மேம். நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை வச்சே ஒரு கேக் ரெடி பண்ணிடலாம். சும்மா நார்மல் கேஸ் போதும், ஒரு குக்கர் போதும், வீட்டில் இருக்க மைதா பட்டை கிராம் இந்த மாதிரி ஸ்பைசஸ் இருந்தா போதும், எக் இருந்தா போதும், நம்ம ஒரு கேக் ரெடியே பண்ணிடலாம். நம்ம வெளியில பிசினஸ் வரும்போது இதுக்கு நிறைய கவர்மெண்ட்லயும் இருக்கு, நிறைய மகளிர், நான் ஃபர்ஸ்ட் மகளிர் அந்த இதுல இருந்துதான் அமௌண்ட் வாங்கி ஒரு சின்னதா ஸ்டார்ட் பண்ணதுதான் மேம் இந்த பிசினஸ். அதனால இது நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய வெளியில நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காங்க, வீட்லயும் இருக்காங்க. வீட்டுல நிறைய சப்போர்ட், எனக்கு வீட்டுல இருக்கவங்க ஃபுல் சப்போர்ட் மேம். என்ன கேட்டாலும் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி சப்போர்ட்டும் இருக்கணும், அதனால ட்ரை பண்ணலாம்.
0: வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம முதலாவது ட்ரை பண்ணி இதை பழகிட்டோம்னா ஹோம்மேட் ப்ராடக்டா கூட ஃபர்ஸ்ட் சேல் பண்ணிக்கலாம்.
1: நான் ஃபர்ஸ்ட் வந்து ஹோம்மேட தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் மேம். நான் ஒரு 4 இயர்ஸா வந்து என்னோடது ஃபுல்லா ஹோம்மேடு, ஆன்லைன்ல அப்படிதான் போயிட்டு இருந்தது. இப்பவும் என்னோடது குவாலிட்டி, அந்த குவாலிட்டி ஒண்ணுக்காக வந்து ஆன்லைன்ல நல்லாவே போயிட்டு இருக்கு மேம். சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாக்லேட்ஸ் கம்மி ரேட்ல கொடுத்துட்டு இருக்கேன்.
0: அப்படியா? இப்போ எப்படி ஆன்லைன் வெப்சைட் ஏதாவது கிரியேட் பண்ணிருக்கீங்களா?
1: இல்ல மேம், என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஸ்டார்ட் பண்ணதுதான். அதுக்கப்புறம் அவங்க இருந்து அப்படியே அது ஸ்ப்ரெட் ஆகி இப்போ நிறைய ஒரு சர்க்கிள்குள்ள நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். சாக்லேட்ஸ் ஆகட்டும், பேக்கரி ஐட்டம்ஸ் ஆகட்டும் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்னென்ன சாக்லேட்ஸ் பண்றீங்க
1: மேம்? ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எல்லாமே பண்றோம்.
0: அதுல வெரைட்டிஸ்
1: வெரைட்டிஸ் இருக்கு மேம். ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட், பிரவுன் சாக்லேட், அதுல ஃப்ரூட் அண்ட் நட்டு, நிறைய ட்ரஃபல்ஸ் நிறைய பண்றோம் மேம். ட்ரஃபல்ஸ் வந்து நம்ம ஊட்டியில கொஞ்சம் கம்மி. இப்ப ட்ரஃபல்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி, 1500 மேலதான் வரும் 1 kg ட்ரஃபல்ஸ். நான் வந்து

0: ப்ரைஸ் கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் பெரிய கேக் அப்புறமா வந்தது. அது ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரெண்டியான ஒரு ட்ரெடிஷ்னலான ஐட்டம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் நேயர்களுக்கு அவங்க எப்படி செய்யலாம் அதை பற்றி சொல்லுங்கள்.
1: ரொம்ப சிம்பிள் மேம், அதுதான் நான் சொன்ன மாதிரி தான், எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிறது தான், எதுவுமே தேவையில்லை. எக்ஸு, மைதா, ஸ்பைசஸ் நம்ம கடையில போய் வெண்ணிலா எசன்ஸ் வாங்கணும், அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும்னுலாம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பட்டை, கிராம்பு இதையே வந்து லைட்டா பவுடர் பண்ணி போட்டுட்டு, நம்ம குக்கிங்கு யூஸ் பண்ற ஆயில் அதை போட்டு, எக் போட்டு, நமக்கு தேவையானது நம்ம கடையில வாங்கணும்னு சொன்னா அந்த மோல்டு மட்டும் வாங்கணும், இல்லைனா நம்மளோட கப்ஸ் இருக்கும், அப்பெல்லாம் நம்ம வீட்டில் சின்ன சின்ன கப்ஸ் வச்சிருப்போம், ஸ்மால் கப்ஸ், அந்த சட்னி கப்ஸ் எல்லாம், அதை யூஸ் பண்ணியே கப் கேக்ஸ் பண்ணலாம். சாதாரண அதான் குக்கர்லயே கப் கேக்ஸ் நான் ஃபர்ஸ்ட் வீட்டில் ட்ரை பண்ணது வந்து டீ கேக்கும் இந்த கப் கேக்ஸும் தான். நான் வீட்டில் குக்கர் கேக் தான் ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணது, ரொம்ப ஃபர்ஸ்ட் டைமே. ரொம்ப ஆக்சுவலா என்னோட தாத்தா வந்து ஒரு பட்லர், பட்லர் மீன்ஸ் பேக்கிங் பண்றவரு. அப்போ ஃபாரினர்ஸ் கிட்ட வந்து அவரு குக் பண்ணிட்டு இருந்தவர். அவர் ரொம்ப நல்லா கேக்ஸ் பண்ணுவார், இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணுவார் மேம். நான் சின்னதுல இருந்து அவர்கிட்ட பார்த்து கத்துக்கிட்டது தான் நிறையா. இந்த கிறிஸ்மஸோட டிபிக்கல் பிளம் கேக் வந்து அவர் பண்ணுவார், எல்லாமே அவரே பண்ணுவார். அந்த ஆரஞ்சோட அந்த பீல்ல கட் பண்ணி சுகர் சிரப்ல போட்டு எல்லாமே அவரே பண்ணுவார். நான் அதை வந்து பார்த்திருக்கேன், எனக்கு மேபி அவரோட அந்த ஜீன்ல இருந்து வந்தனாலே எனக்கு தெரியாது, நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு நிறைய சொல்லியும் கொடுத்துருக்காரு, இப்ப அவரு உயிரோட இல்ல, பட் இருந்திருந்தா ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாரு. அவரோட வந்து நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்கிறது வந்து அவரு பார்க்க இல்ல. எஸ் மேம்,
0: அது மட்டும் இல்ல, நல்ல ட்ரெடிஷனலான விஷயங்கள் வந்து நம்ம கத்துக்காமலே நிறைய மறைஞ்சு போச்சு. ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம்தான். எனிஹவ் நீங்க இந்த அளவுக்கு இந்த பிசினஸ்ல ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கீங்க.
2: நன்றி.

0: அடுத்து வந்து வேற என்ன ட்ரெண்டியான ஐட்டம்ஸ் பேக்கரியில இருக்கு, அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணலாம், அதை பற்றின ஐடியாஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் இங்கே ஷேர் பண்ணலாம்.
1: ட்ரெண்டி மீன்ஸ் மேம், இப்போது சொசைட்டியில் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்குது பீட்ஸா, பர்கர், சாண்ட்விச்சஸ், பாஸ்தா அந்த மாதிரி போயிட்டுருக்கு. பட் நம்மளோட மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து வெளியில் போய் சாப்பிட்ணுன்னா ரொம்ப காஸ்ட்லி. ஒரு பீட்ஸா கார்னர் போகணுன்னாலுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. பட் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து நாங்களே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறோம், டோ பண்ணுறோம், நாங்களே எதையும் வெளியில் வாங்குறதில்ல. அந்த டோலேருந்து பீட்ஸா, பர்கர், சாண்ட்விச்சஸ் எல்லாமே நாங்கள் கம்மி பிரைஸ்க்கு ஒரு மீடியம் கிளாஸ் அவங்க வந்து சாப்பிடுறது ஃபிக்ஸ் பண்ணி தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன்லயும் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு சின்ன ஷாப்பும் இருக்குது, அதுலயும் கொடுத்துட்டு
0: இருக்கோம் மேம். இப்போ வேற இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் நார்மலா பிரெட், பிஸ்கெட், பன்னு இதெல்லாம் இருக்கு. இப்போ பிரெட்லயும் இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, மில்க் பிரெட், ஸ்வீட் பிரெட், பிளம் பிரெட், இதெல்லாம் பண்றீங்களா? அதுக்கான ஏதாவது வழிமுறைகள், மத்தவங்களுக்கு டிப்ஸ் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா, அதை பத்தி சொல்லுங்க.
1: பிரெட்ஸ் பண்றோம் மேம், நான் கிளாஸ் போகும்போது அது பண்ணது தான், வீட்டு யூஸ்க்கு ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இன்னும் ஷாப் எதுவும் ப்ராப்பரா பண்ணாதனால அது பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அதுக்கெல்லாம். அதுக்கான வழிகளை நெக்ஸ்ட் ஸ்டெப்பா பாத்துட்டு இருக்கோம். அது ஸ்டார்ட் பண்ணிட்டா கண்டிப்பா நெக்ஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி எல்லா கேக்ஸும், கார்லிக் கேக், ஊட்டியில கிடைக்காத பிரெட்ஸ் கூட பண்ணலாம். நீங்க வீட் பிரெட், மைதா பிரெட் ரெண்டு தான் கிடைக்கும், ஆனா அதையும் தாண்டி நிறைய பிரெட்ஸ் இருக்கு. கார்லிக் பிரெட் அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்தி பிரெட்ஸ். ஹோல் வீட்டு போட்டு யாருமே இங்க பிரெட் பண்றது இல்லை, எல்லாரும் மைதா போட்டு கொஞ்சம் கோதுமை போட்டு தான் பண்றாங்க. இப்ப எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீட் பிரெட்டே பண்ணணும் அப்படின்னு ஒரு இது பாத்துட்டு இருக்கோம். அது நெக்ஸ்ட் ஸ்டெப் அது பண்ணுவோம் மேம்.
0: நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்,
1: கண்டிப்பா டயாபெட்டிஸ் பேஷண்ட் எல்லாருக்கும் யூஸ் ஆகும்,
0: நல்லா எடுத்துக்கிறதுக்கு இன்டேக் நல்லா இருக்கும். அத பத்தி உங்களுடைய கருத்தும் சொன்னீங்க, வாழ்த்துக்கள். இப்போ அடுத்தது, இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் தவிர இந்த ஹோம் மேட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இந்த பேக்கரி ப்ராடக்டா கொண்டு வர முடியுமா? மேபி நான் சொல்றேன், நீங்க பீஸா மாதிரி சொன்னீங்க, இந்த தோசை, பேக்டு தோசை, பேக்டு சப்பாத்தி இதெல்லாம் கூட பண்றாங்க, அது வந்து தனி ஒரு இது. பட் அது பேக்கரியோட மிங்கிள் பண்ணி ஏதாவது பண்றதுக்கு வழி இருக்கா?
1: பண்ணலாம் மேம், அதுக்கு ஒரு கெஃபே அந்த மாதிரி வந்துடும், அதுல கேக்ஸும் வந்துடும், மத்த இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஷாப் வச்சுட்டு அதுல பண்ணணும். ஏன்னா இந்த ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, இந்த பீட்சா, பர்கர், சாண்ட்விச் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு வேலிடிட்டி வந்து ஒன் டே தான். அப்போ நம்ம அந்த ஷாப் இருக்கும்போது அதை ரெகுலரா பண்ணிக்கலாம், இல்ல ஆன்லைன்ல கூட பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இருக்கோம், ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கோம். பீட்சா, பர்கர் எல்லாமே ஆன்லைன்ல கொடுத்துட்டு இருக்கோம், ஃப்ரெஷ்ஷா யார் கேக்குறாங்களோ கொடுத்துட்டு இருக்கோம் மேம்.
0: இப்ப ஆன்லைன்லனா எப்படிங்க, ஆர்டர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பீங்களா, இல்ல ஃபர்ஸ்டே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சேல் பண்றீங்களா, அதை பத்தி சொல்லுங்க.
1: ஆன்லைன்ல எப்போதும் அவைலபிள் இருக்கும் மேம், என்கிட்ட ஸ்டாக் எப்போதுமே இருக்கும், ரெடி பண்றதுக்கான ஸ்டாக், ரெடி பண்ணி வச்சுக்கிறது இல்ல. ஆர்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி கொடுத்துடுறோம்.
0: கொடுத்துருவீங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் வந்து பேஸ்மெண்ட் எல்லாமே நம்ம கையில இருக்கும்,
1: எல்லாமே ரெடியா இருக்கும்.
0: அப்புறம் அங்க இருந்து ஆர்டர்ஸ் வந்தோம்னா அது என்னென்ன ப்ராடக்ட்
1: கேக்குறாங்களோ அதை ரெடி பண்ணிட்டு கொடுத்துடுறோம்.
0: சரௌண்டிங்ஸ்ல மட்டும்தான் இதை டெலிவரி கொடுக்குறீங்களா, இல்ல ரொம்ப தூரத்துக்கு எல்லாமே கூட கொரியர் பண்ணி பண்றீங்களா, எப்படி அது?
1: இல்ல மேம், இப்போதைக்கு இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து லோக்கல்ல மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப யாராவது ஒருத்தர் பர்த்டே எங்களுக்கு கேக் வேணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க டூ டேஸ் அந்த மாதிரி முன்னாடி சொல்லிட்டாங்கன்னா ரெடி பண்ணிட்டு அவங்க லோக்கல்ல இருந்தா நம்ம நியர் பை இருக்கும் போது அதை டெலிவரி கொடுக்குறோம். அதபடி சாக்லேட்ஸ் போது நாங்க வெளியூருக்கும் அனுப்பிட்டு இருக்கோம், சாக்லேட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
0: சாக்லேட்ஸ் போதே இந்த கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். இப்ப இந்த லாலிபாப் மாதிரி, இந்த கிண்டர் ஜாய் மாதிரியான நிறைய சாக்லேட் ஐட்டம்ஸ் எல்லாம் வருது, நல்ல ப்ராடக்ட்ஸ் நம்ம பேக்கரியில பண்ண முடியும் இல்லீங்களா?
1: பண்ணலாம் மேம், லாலிபாப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணி வச்சிட்டு இருக்கோம் கிட்ஸுக்காகவே. கிட்ஸ் ஸ்பெஷல் நிறைய இருக்கு மேம், மோல்டிங் சாக்லேட்ஸ் கிட்ஸ் ஸ்பெஷல் நிறைய இருக்கு, பண்ணிட்டு இருக்கோம்.
0: பொதுவாவே உங்களோட அட்வைஸ் இந்த பேக்கரி தொழில பத்தி, அதுக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய அவேர்னஸ், இந்த பிசினஸ்ல வந்து இந்த பேக்கரி தொழிலும் எப்படி ஒரு சிறப்பானது அப்படிங்கறத உங்களோட செல்ஃப் ஒப்பீனியன் அதை ஷேர் பண்ணுங்க.
1: குவாலிட்டியான ஒரு ஃபுட்டு கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம ரீச் ஆகும் மேம். நம்ம லேட்டாக ரீச் ஆனாலும் நம்ம மக்களோட மைண்டில் நிற்போம், அது வந்து ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி தான். நம்ம மணி மட்டும் மைண்டில் வச்சுட்டு குவாலிட்டி இல்லாமல் பண்ணுறது வந்து எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை மேம். எனக்கு வந்து மணி செகண்டரி தான், ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி, ஃபஸ்ட்டு எந்த குவாலிட்டி தான். என்னோட கேக்ஸ் ஆகட்டும், சாக்லேட்ஸ் ஆகட்டும், நான் எல்லாமே குவாலிட்டியாக தான் கொடுக்குறேன். மார்க்கெட்டில் நிறைய சாக்லேட்ஸ் கிடைக்குது, நிறைய கேக்ஸ் கிடைக்குது, பட் எதுவுமே குவாலிட்டியாக இருக்கா அது வந்து நம்ம பேச வேண்டாம். பட் என்னோடது வந்து நான் குவாலிட்டியாக கொடுக்குறேன் மக்கள் கொடுக்கறத வந்து எல்லாருமே கொஞ்சம் குவாலிட்டியா கொடுத்தா நல்லா இருக்கும். இது நல்ல பிசினஸ்
0: இல்லாம வேற ஹார்ம்ஃபுல் இந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே மிக்ஸ் பண்ணாம நேச்சுரலா

0: அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அந்த ஃபுட்டோடைய தரமும் நல்லா இருக்கும், சாப்பிட்றவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஈஸியாக வாங்கி சாப்பிடுவாங்க. அதாவது கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
1: எஸ் மேம், எஸ் மேம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரெண்டாவது இன்னொன்று, பேக்கரின்னு வரும்போது எந்த ஒரு ஐட்டம்ஸும் வந்து வேஸ்டேஜ்னு கிடையாது மேம். லாஸ்ட்ல வேஸ்ட் ஆகுற அந்த ஐட்டம்ஸை கூட நம்ம வந்து சாக்லேட் பாலுன்னு பண்ணி அதை கூட மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துடலாம். பேக்கரியை பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜே கிடையாது. அதனால அதில் வந்து நம்ம ஃபுல் எஃபர்ட்டை போட்டு சின்சியராக ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக கெய்னபிள் பிஸ்னஸ் தான். எல்லாரும் நல்லபடியாக பண்ணணும்னு
0: நினைக்கிறேன். ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க. நேயர்கள் சார்பாக, ஊட்டி எஃப்எம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் மேம், தேங்க்யூ.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: இதுவரை இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் பேக்கரி தொழில் செய்து வரும் தனலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு டபிள்யூ பிரேமலதா.
2: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 9 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் வெண்ணாவல்குடி 7 சென்டிமீட்டர், சோலையாறு 6 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் உபாசி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சின்கொனா கோடநாடு மணம்பூண்டி கோவிலாங்குளம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டாம்பள்ளி கிருஷ்ணகிரி வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி கந்தர்பக்கோட்டை கருமாந்துறை வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் கொடைக்கானல் படகு குழாம் 4 முக்கு, கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெங்கூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி திருக்கோவிலூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், மானாமதுரை சிற்றாறு மரக்காணம் பார்வுட் புதுக்கோட்டை ஊத்து தஞ்சை பாபநாசம் வலங்கைமான் கொடைக்கானல் கேஆர்பி அணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை ஐயம்பேட்டை வென்ட்வர் திருத்துறைப்பூண்டி விழுப்புரம் குறுங்குளம் காரைக்கால் அவலாஞ்சி நீடாமங்கலம் பெரியாறு மாம்பழத்துறையாறு கரம்பக்குடி சிவலோகம் ஆலங்குடி புத்தனணை அவிநாசி அணைக்கடங்கு சுருளக்கோடு மதுக்கூர் நடுவட்டம் சூரப்பட்டு குந்தாபாலம் வாழப்பாடி வல்லம் ஜம்புகுட்டப்பட்டி கடவனூர் திருத்தணி முகையூர் கூடலூர் பசார் கிளன்மார்கன் மேல்கூடலூர் கோவில்பட்டி சோத்துப்பாறை பள்ளிப்பட்டு பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் பாலக்கோடு குழித்துறை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாய் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.9 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை திண்டுக்கல் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை கன்னியாகுமரி மதுரை திருநெல்வேலி திருவள்ளூர் நீலகிரி வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடகடலோர தமிழ்நாட்டிலிருந்து குமரி கடற்பரப்புக்கு இடைப்பட்ட பகுதியில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி தேனி திண்டுக்கல் ஈரோடு மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர் திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பலத்த காற்றுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வட தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும். தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. முதல் தேதியன்றும் 2ஆம் தேதியன்றும் நீலகிரி தேனி திண்டுக்கல் ஈரோடு சேலம் மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 3ஆம் தேதியன்று நீலகிரி தேனி கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். 4ஆம் தேதியன்றும் 5ஆம் தேதியன்றும் நீலகிரி கன்னியாகுமரி கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளை வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.2 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி இத்துடன் சென்னை மத்திய 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

0: என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஆவின் பால் தங்கு தடையின்றி விநியோகம் செய்வதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜார்ஜியாவின் பட்டுமியில் நடைபெற்ற உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. இத்தாலி ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 3:02.

0: நேயர்களே, இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்னைக்கு நம்ம ஒரு சொல் திரை இசை கேட்க போறோம். நேயர்களே, இன்னைக்கு என்ன வார்த்தை, அதாவது என்ன சொல் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு உலகம் தெரியறதே ஒரு இரண்டு ஜன்னல்கள் மூலம்தான். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களோட உணர்வுகளை அவங்க சொல்லலைனாலும் சிலரோட கண்களை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அதனால இன்னைக்கு சொல் கண் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்களுக்கு இன்னொரு சொல் தான் விழி. இன்னைக்கு நம்ம விழி அப்படின்ற சொல்ல தொடங்குற நிறைய பாடல்கள் கேட்க போறோம். நீங்களும் கலந்துகிட்டு உங்களுக்கு நெருக்கமான, உங்களுக்கு பிடிச்ச விழி அப்படின்ற வார்த்தையில தொடங்குற பாடல்கள் கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9344901018. அது மட்டும் இல்லை நேர்களே, இன்னைக்கு நம்ம அலைபேசி எண்ணையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0423 அப்படின்ற முன் இணைப்பு எண்ணோட 2966781. விழி அப்படின்றது நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்மளோட உணர்வுகளை பிரதிபலிக்கிற ஒரு அழகான உடல் உறுப்பு. இன்னைக்கு நிறைய பாடல்கள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிற பாடல் நான் கண்டிப்பாக கேட்குறேன்.
1: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும்.

0: நூறாவது நாள் திரைப்படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள்ல இளையராஜா அவர்களோட இசையமைப்புல இந்த பாடலை கேட்டோம் நேர்களே. இன்னைக்கு நம்ம ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில ஒரு சொல் திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். இடம்பெற்றிருக்க சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விழி. இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு. அவர் என்ன பாடல் கேட்க போறாரு அப்படின்றத கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கங்க.
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மடத்துக்குள்ள வட்டம் தாசரவீட்டுல இருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேங்க.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குங்க. நீங்க நல்லா இருக்கீங்களாங்க?
0: நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். அங்க கிளைமேட்லாம் எப்படி இருக்குங்க?
1: இங்க வெயில் காத்து ரெண்டுமே இருக்குங்க.
0: அப்படிங்களா?
1: காத்து மடிச்சிட்டு இருக்குது, வெயிலும் அதிகமா இருக்குதுங்க. நிச்சயம்.
0: சரி சரிங்க. இன்னைக்கு என்ன சொல் அப்படின்னு கேட்டீங்களா?
1: ஆமாங்க, நம்ம கண்ணுல இருக்கிற விழிங்க.
0: கரெக்ட் கரெக்ட்ங்க.
1: அந்த விழி பாத்தீங்கன்னா, விழி மூடி இருந்தனா அந்த இது மதிப்பே இல்லைங்க. கண் திறந்து பார்க்கும் போது அந்த விழியினுடைய மதிப்பே இருக்குதுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
1: அந்த வெளியில பார்வையில தான் நம்ம பாத்தீங்கன்னா அந்த இயற்கை காட்சிகள் எல்லாமே பார்க்கும் போது மனசு குளிர்ச்சி ஆயிடுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அந்த விழி மூடி இருந்துச்சுங்க, எதுவுமே தெரியாதுங்க.
0: கரெக்ட் கரெக்ட்ங்க. இப்ப என்ன பாடலோட நீங்க வந்திருக்கீங்க இன்னைக்கு?
1: பாத்தீங்கன்னா அந்த விழியிலே மலர்ந்தது அந்த பாடல் கொடுத்துருங்க. போனா ஒரு கேள்விக்குறி படத்துலங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். இந்த பாடலுக்கு உங்களுக்கும் ஏதாவது நினைவுகள் இருக்குங்களா?
1: அது நினைவுகள் நிறைய இருக்குதுங்க.
0: சரிங்க.
1: அது எப்படி சொல்றதே தெரியலங்க.
0: அப்படிங்களா? சரி சரி.
1: விழியினுடைய இது வந்து அது எப்படி சொல்றதுன்னு ஒரு இது வரமாட்டேங்குதுங்க.
0: அப்படிங்களா? நிறைய நேரத்துல நம்ம சொல்றதை விட சொல்லாததுக்கு தான் மதிப்பு அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நீங்க அந்த நினைவுகளை சந்தோஷமா நினைச்சிட்டே இருங்க. அது உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. அழைத்ததற்கு நன்றி.

0: புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட குரல்ல இளையராஜா இசையமைப்புல அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. அடுத்த நேயர் விழியில தொடங்குற என்ன பாடல் நம்ம கூட கேட்க போறாங்க அப்படின்றத கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க சந்திரசேகர்?
1: சூப்பரா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க.
1: ரொம்ப ஹாப்பி ஆஃப்டர் லாங் டைம் பேச.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க, ரொம்ப நாள் ஆச்சு.
1: ஊட்டியோட கிளைமேட்லாம்
0: ஊட்டியில வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொருமா இருக்கு. ஒரு நாள்லயே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சீசன் வருதுன்னா பாத்துக்கோங்க. காலைல நல்ல வெயிலா இருக்கு, ஆசையா போய் துணிய காய போட்டா மத்தியானத்துல மழை வந்து எல்லாத்தையும் நினைச்சு விட்டு போயிருது.
1: அதுதான் உண்மைதான் சொல்ற மாதிரி. இந்த வேலூர்ல பயங்கரமான வெயில், லைட்டா ஒரு தூத்தல் மாதிரி வந்து நின்னுடுச்சு.
0: அப்படிங்களா? சரி சரிங்க. என்ன பாடல் கேட்கலான் இருக்கீங்க?
1: இன்னைக்கு வந்து அயன் பாட்டு, விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே. அவங்களோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் பிடிக்கும். சூர்யான் தமனோடைய ஆக்டிங்கும் இந்த பாட்டுல ரொம்ப இயல்பா இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொரு விஷயம் அதுல ஆட் பண்ணும்னா, அதுல காஸ்டியூம்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். எல்லாமே அவங்களுக்குன்னே வந்து டிசைன் பண்ணி தைச்ச மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்கும்.
1: ரொம்ப கியூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, ரிவர்ஸ்ல வர டான்ஸ் ஆடுவாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பா. உங்களுக்கான இந்த பாடல் கொடுத்துடலாம. நான் அதுக்கு முன்னாடி இந்த பாடலோட உங்களுக்கு ஏதாவது நினைவுகள் இருக்குங்களா, மறக்க முடியாத ஏதாவது விஷயம் அப்படின்னா?
1: ஆமா, இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சாங்க.
0: சரிங்க.
1: காம்படிஷன்ல டான்ஸ் பிளஸ் பாட்டு ரெண்டுமே சேர்ந்து அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படிங்கறது கிடைச்சது. அவருடைய பேர் வந்து திலீப் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சாங் கேட்கும் போதெல்லாம் எனக்கு அவருடைய ஞாபகங்கள் தான் டக்குன்னு வரும். அவர் அந்த காம்படிஷன்ல கலந்தது, ரொம்ப சூப்பரா பிரைஸ் வின் பண்ணது, அண்ட் ரொம்ப இயல்பாகவே அவருடைய அந்த ஆக்டிங் ஸ்கில் அந்த பாடுறதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால எனக்கு இந்த சாங் போட்டாவே அவருடைய ஞாபகம் வரும்.
0: கண்டிப்பா திலீப் கேட்டுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன், அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. சரி சரிங்க, ரொம்ப நன்றி சந்திரசேகர் கால் பண்ணதுக்கு. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி.
1: பை மேம். பை பை.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள். நேர்களே, ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஒரு சொல் திரை செயல விழி அப்படின்னு தொடங்குற நிறைய பாடல்கள் நம்ம நேர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் என்ன பாடலோட வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: கோவை மாவட்டம் சின்னவம்சிலிருந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேங்க மேடம். நல்லா இருக்கீங்க மேடம்?
1: நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம் மேடம்.
1: சொல்லுங்க, விழி அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், என்ன பாடல் ஞாபகம் வரும்?
2: என்ன பாடுனா உரமை குரல் இருந்து மேடம், விழியே கதைகள்னு வரும் அந்த பாட்டு ஞாபகம் வரும்.
1: அப்படிங்களா, சரிங்க.
2: அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த கண்ணுலயே காதல பேசிக்குவாங்க மேடம்.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
2: இப்பதான் செல்போன் வந்துருச்சுங்க, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கண்ணுலயே பேசுறாங்க அப்படி சொல்லுவாங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
2: இது கண்ணு வந்து அதாவது கண்ணு இல்லைன்னா எதுவும் இல்லைங்க மேடம். கண்ணுல எல்லா பாவனையும் செய்வாங்க மேடம்.

0: கரெக்ட் கரெக்ட்ங்க. ஏன்னா நமக்கு
1: வீட்டுல கோபம் இருக்கிறவங்க கண்ணுக்கு கண்ணால பாத்துட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: ஆமா, நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க கோபம் இருக்கானே சொல்ல மாட்டாங்க, பார்த்தாதான் நமக்கு தெரியும் ஐயோ கோபமா இருக்காங்க.
1: அதாவது கண்ணை இது பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சுக்கோ இவங்களுக்கு ரொம்ப கோபமா இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: பல பாவனை செய்வாங்க சில.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
1: இந்த பாட்டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கனவு பாட்டத்து இதெல்லாம் இந்த மாதிரி, அதாவது இந்த மேலோகத்துல பறந்து போற மாதிரியே காட்டுவாங்க மேடம். அன்னைக்கெல்லாம் பார்த்து அதிசயமா நினைச்சு இந்த பாட்டி எல்லாம்
0: பாத்தீங்கன்னா.
1: இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் சினிமாவில என்ன என்ன வேலை தூக்கி செய்யலாமாட்டிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு மேடம்.
0: சினிமான்ட்டு இல்ல, இப்ப நம்ம நினைச்சாலும் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு. இருந்தாலும் அந்த காலகட்டத்துல நமக்கு புதுசா ஒரு விஷயத்த பாக்குறப்போ கண்டிப்பா ஆச்சரியமா தான் இருக்கும். ரொம்ப அழகான ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. அப்போ நம்ம பிரம்மாண்டமா நினைச்சது எல்லாமே இப்ப ரொம்ப சாதாரணமாயிருச்சு. இருந்தாலும் அப்போ நமக்கு இருந்த அந்த சந்தோஷம் இப்ப கிடைக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. அதான் நான் முன்னையே சொல்லியிருந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க, எனக்கும் ரொம்ப பிடிச்ச பாடல், உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.

0: உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து கே ஜே சுதாஸ் எஸ் ஜானகி குரல்களில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டோம் நேர்களே. நம்ம ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் ஒரு சொல் திரையிசை கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு இடம்பெற்றிருக்க சொல் விழி. அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம்.
1: அழகான மாலை வணக்கம் சார். அன்புடன் நான் ராஜு, ஊட்டிசன் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சார்.
0: சூப்பர். இப்போ நீங்க வந்து உங்ககிட்ட நான் கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்க முடியாது, ஏன்னா நம்ம ஊர்ல இருந்து தான் கூப்பிடுறீங்க. சாப்பிட்டீங்களா?
1: ஆமா சார், ஆமா சாப்பிட்டேன் சார்.
0: சரி சரிங்க. விழி அப்படின்றப்போ உங்களுக்கு என்னங்க ஞாபகம் வரும்?
1: நம்மளுக்கு விழின்றது ஒரு ரொம்ப ஒரு வரப்பிரசாத ஒரு பொக்கிஷம் சார் அது நம்மளுக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: நம்ம அழக ஆராதிக்கணும்னாலும் சரி, இயற்கை ஆராதிக்கணும்னாலும் சரி, நம்ம எல்லாத்தையும் திரும்பி திரும்பி பாக்குறதுக்கு நம்ம விழிகள் தான் சார் நம்மளுக்கு பெரிய சொத்து.
0: கண்டிப்பா.
1: நம்மளுக்கு உடம்புல எந்த பாகம் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கண்ணு தான் சார் நம்மளுக்கு முக்கியம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இப்போ கண்களால நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்து செய்யறப்போதான் அது வந்து ஒரு முழுமையான இது பெறும் அப்படின்வாங்க. கண்கள் இல்லாத வாழ்க்கையெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா இருந்தாலும்
1: பார்க்க முடியாது.
0: கண்டிப்பா சார்.
1: ஒரு கையில அடிபட்டு இருந்தாலும் கால் அடிபட்டு இருந்தாலும் கூட நம்மளுக்கு அது ஒரு பெரிய இதா தெரியாது. ஆனா விழியில கண் இல்லைன்னு சொன்னா அது அதை விட கொடுமை வேற எதுவுமே இல்ல.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
1: அதுக்கு நம்ம ரொம்ப நம்ம எப்படி பார்வையெல்லாம் கேட்டிருக்கு, நம்ம ஆண்டவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் சார்.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: குள்ளநெறி கூட்டத்தில இருந்து விழி என்ற பாடலை எப்பவும் பிரெஞ்சு குடும்பத்தாருக்கும் ஆர்ஜிஸ் குடும்பம் வாய்ப்பு தந்த தங்களுக்கும் சேர்ந்து காற்றலை தருங்க. வாய்ப்புக்கு நன்றி சார். மகிழ்ச்சி.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க. அழைத்தமைக்கு நன்றி. நேர்களே உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேர்களே, ரொம்பவே அழகான ஒரு பாடல் குள்ளநரி கூட்டம் திரைப்படத்திலிருந்து செல்வகணேஷ் அவர்களோட இசையமைப்பில் கார்த்திக் சின்மய குரல்களில் கேட்டோம். இன்னைக்கு நம்ம விழியில் தொடங்குற நிறைய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நேயர் எந்த அழகான பாடலோட வந்திருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வான்வெளியில் வர்ணஜாலம் காட்டும் ஊட்டி பண்பலைக்கு இனிய மாலை வணக்கத்துடன் கோவை சிறுவாணிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: அருமையா இருக்கு. கிளைமேட் இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. மேற்கு தொடர்ச்சி மலைங்க, லேசா தூரல் வருது.
0: சரி சரி சரிங்க. தூரல் வந்திருக்கு.
1: லேசா வருதுங்க. நேற்றெல்லாம் வெயில் பட்டை கிளப்பிச்சு, இன்னைக்கு பரவாயில்ல கிளைமேட்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. கொஞ்சம் நமக்குமே வந்து இந்த இதமான காற்று படுறப்போ நாள் நல்லா இருக்கும் இல்லைங்களா? எப்ப பாரு என்னடா வெயிலா இருக்கு அப்படின்னு
1: இல்லாம. ஆமா, இந்த ஆனி ஆடி மாசம் எல்லாம் இங்க மழை பட்டை கிளப்பு, இந்த கடுக்கு மழையே ரொம்ப கம்மியா இருக்குங்க.
0: ஆமா ஆமாங்க. இப்போ நம்ம ஹலோ ஊட்டியில கொடுத்துருக்க சொல் என்ன அப்படின்னு தெரியும் இல்லைங்களா?
1: விழி. நான் மூணு வாட் சூஸ் பண்ணிருந்தேங்க.
0: சரிங்க.
1: ஒரு வாட்டு ஒரு வாரம் பயிருது. ஒரு வாட்டு நான் ரொம்ப வானொலியில அதிகமா ஒலிபரப்பாகாத பாட்டுங்க.
0: என்ன பாடலு சொல்றீங்களா?
1: விழியலை மேலே செம்மீன் போலே, பரதநாட்டு வீரன் படத்துலீங்க.
0: அப்படிங்களா? இப்ப அந்த பாடல் நம்ம கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்களுக்கு விழி அப்படின்னாலோ இல்ல இந்த பாடல் கேக்குறப்போ என்ன ஞாபகம் வரும்?
1: இந்த பாடல் கேட்கும் போது எனக்கு அந்த காலத்து டென்த்துக்கு ஓடி போய் சினிமா பார்த்ததே ஞாபகம் வருதுங்க.
0: அப்படிங்களா? சரி சரிங்க. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. அழைத்தமைக்கு நன்றி. நல்லா கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க.
1: நன்றி நன்றி. வணக்கம்மா.

நேர்லே உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

0: நேயர்களையும் மணி 3:45 ஆயிடுச்சு. நம்ம ஹெலோ ஊட்டி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். ஒரு சொல் திரை இசையில் இன்னைக்கு விழியில் தொடங்குற நிறைய பாடல்கள் நல்ல நல்ல பாடல்களாக கேட்டுட்ருக்கோம். எல்லாரும் காமனாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழி இல்லைன்னா இந்த உலகம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது, நம்மளால் நிறைய விஷயத்த பார்க்க முடியாது, ரசிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போது விழி அப்படின்றது நமக்கு எந்த அளவுக்கு முக்கியன்றது, ஒரு நாள் நமக்கு ஒரு கண்ணில் ஏதாவது ஒரு வலியோ இல்லை ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுனாலோ தான் தெரியும், அந்த ஒரு உறுத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், நம்மளால் எதையும் சரியா பார்க்க முடியாது. ஏதாவது நமக்கு மங்களா தெரியறப்போ தான் அதோட அருமை தெரியும். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லைங்களா, கண் இருக்கப்போ வந்து நமக்கு அதோட அருமை தெரியாது, கண் போனதுக்கு அப்புறமா தான் அருமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விழி அப்படின்ற விஷயத்துல இருக்கு. அதனால தான் நிறைய கவிஞர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விழி கண் இதை யூஸ் பண்ணி நிறைய உவமைகளோட நல்ல நல்ல பாடல்கள்லாம் எழுதியிருப்பாங்க. இப்போ அடுத்த நேயர் என்ன பாடலோட வந்திருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு சோனியாவுக்கு உற்சாகமான இனிய மாலை வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாட்சி கழகர் விஜயன் பேசுறேன். நலமா இருக்கிறீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ஊட்டி பண்பலை கேட்டு உற்சாகமா ஆனந்தமா இருக்கிறேன்.
0: அப்படிங்களா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம பண்பலை கேட்டு நீங்க உற்சாகமா இருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கும் ஒரு பெரிய உற்சாகம், உத்வேகம். என்ன பாடல் கேட்கலான்னு இருக்கீங்க
1: மேடம்? புதிய பூமி படம்.
0: சரிங்க.
1: பாடல் வந்து, விழியே விழியே உனக்கு என்ன வேலை, விருந்துக்கு வருவா நாளை மாலை என்ற பாடல் கொடுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். இந்த பாடல்ல உங்களுக்கு ஏதாவது நினைவுகள் இருக்குங்களா?
1: ஆமாங்க, நம்ம விழியில்தான் எல்லாமே, நம்ம எங்க போனாலும் நம்ம கண் விழியில்தான் முக்கியம். இப்ப தூங்கி எழுந்தவொடனே சாமி முகத்துல முழிக்கிறோம். நம்ம தூங்கி எழுந்த யார் முகத்துல முழிச்சு நம்ம அவங்க மூஞ்சி முடிச்சு நல்லது சக்சஸ் ஆகும் நினைப்பாங்க. அது மாதிரி நான் வீட்டுல எல்லாம் படுத்துதான் சாமி முகத்துக்கு தான் முடிக்கிறேன், யார் முகத்திலும் முடிக்க மாட்டேன். அது மாதிரி விழியில தான் எல்லாமே, ஒரு இயற்கை காட்சியை ரசிக்கிறது ரசிக்கிறது எல்லாமே அந்த விழியில தான் முடியும். விழியிலாம் எப்படி பார்க்க முடியும் மேடம்?
0: கரெக்ட் கரெக்ட்ங்க, ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கான இந்த பாடல் கொடுத்துடலாம்.
1: நன்றி,
0: அழைத்தமைக்கு நன்றி.
2: விழியே விழியே உனக்கென்ன வேலை, விருந்துக்கு வரவா

0: நேயர்களே, புதிய பூமி திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்கள் அந்த பாடலை கேட்டோம். நம்ம அடுத்த நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கலாரு அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ சோனியா, வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க? பேசி எக்கச்சக்கம் 2 வருஷம் கிட்ட ஆயிருக்கு.
0: ஆச்சு ஆச்சுங்க, 2 வருஷம் ஆச்சு.
1: 2024ல பேசி இருப்பாங்க உங்க கடைசியா.
0: கரெக்ட் கரெக்ட்ங்க, நானுமே கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டேங்களா, இப்பதான் வந்திருக்கேன். நம்மளோட பண்பலையிலும் எல்லாமே புது பொலியோட பண்ணிட்டு இருக்காங்களா, அதனால நம்மளும் புது பொலியுடன் வந்திருக்கோம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு விடிகள்ல இந்த பாடல் எனக்கு பொழுது ஞாபகத்துக்கு இருக்கும்.
0: என்ன பாடலுங்க?
1: தெய்வ திருமகன் படத்துல இருந்துங்க. இந்த விடிகளில் ஒரு வானவில், சைந்தவி குரல்ல பாடல் அருமையா இருக்கும்.
0: இந்த பாடல உங்களுக்கு எதனால பிடிக்கும், அது கூட ஏதாவது நினைவுகள் இருந்தா சொல்றீங்களா?
1: ஒரு காதலன், ஒரு காதலி வந்து ஒரு காதலனுக்கு டெடிகேட் பண்ற மாதிரி சாங் இருக்கும். அதனால அந்த விழிகள், அந்த ஒரு காதலியோட விழிகள், அழகு விழிகள், அந்த மாதிரி ஒரு காதலன் அந்த விழிகள் நினைச்சு ஒரு காதலி உருகி பாடுற மாதிரி இருக்கும்.
0: கரெக்ட் கரெக்ட்ங்க. இப்போ இந்த பாடல்ல இந்த விஷுவல்ஸுமே பாத்தீங்கன்னா அனுஷ்கா ரொம்ப ஃபோக்கஸ்டா ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரியே ஒவ்வொரு அந்த வரிகளும் ரொம்ப டச்சிங்கா இருக்கும். எந்த அளவுக்கு வந்து
1: ஜிவி பிரகாஷ் மாதிரி சைந்தவி குரல் அப்படியே அந்த ஒரு எப்படி என்ன ஆகும், ஒரு மலையில நனைஞ்ச மாதிரி, வீடியோல பார்க்கும் போது அது மலையில நனைஞ்ச மாதிரியே இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அப்படியே பாடல் கேட்கும் போது அது உருகி வந்து ஜிவி பிரகாஷ் குமார் நினைச்சு உருகி பாடின மாதிரி.
0: கரெக்ட் கரெக்ட். அதுவும் இல்லாம இந்த பாடல்ல ஒரு வரி இருக்கும், நீ வந்தா என் வாழ்விலே, பூ பூத்தா என் வேரிலே, நாளையே நீ போகலாம் அப்படின்னு. அது வந்து ரொம்ப டச்சிங்கா இருக்கும். அப்படின்னா எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை, நாளைக்கு நீ போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அதனால எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். இந்த பாடல் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நேர்களே, ஹலோ ஊட்டி கேட்டுட்ருக்கோம். ஒரு சொல் திரைசையில் நம்ம ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. இந்த அழகான பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

நிலையத்தில் நேரம் 4 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். நேர்களே, இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நீங்க 1 நிமிடம் தமிழ்ல பேசணும். நாங்க எவ்வளோதான் வேறு மொழிகள் கலந்து பேசினாலும் நீங்க 1 நிமிடம் தமிழ்ல பேசணும். இதுதான் இன்னைக்கான போட்டி.

0: இந்த நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருக்கிறது நான் உங்க கார்முகில், மற்றும் என்னோட இணைந்திருக்கிறது
1: நான் பிரதாப்.
0: நேரிலே நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த போட்டியில் பங்கு பெறணும் அப்படின்னா 8300-1910-18 என்ற எண்ணுக்கும், 04-23-29-6671 என்ற எண்ணுக்கும் அழைத்து இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம். இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
2: எங்க பொண்ணுங்க ரொம்ப தங்கமான பொண்ணுங்க, சொத்து இருக்கு, வரட்டு சொத்துங்க. அது மட்டும் இல்லைங்க, விவசாயத்துல பெரிய படிப்பு படிச்சிருக்குங்க.
3: அப்படிப்பட்ட எங்க பொண்ண இந்த ஊருக்காரு யாரோ ஒருத்தர் பின்னால சுத்தோ சுத்துன்னு சுத்தி டால் அடிச்சிட்டாருங்க.
2: அப்புறம் என்னன்னா,
4: நிறுத்துங்கய்யா, நீங்க ஏன் வள வளன்னு ராமாயணம் படிச்சுட்டு இருக்கீங்க? அது யாருன்னு அது வாயாலே சொல்லட்டுமே. ஏமா, நீ யாரு, எந்த ஊரு, என்ன சமாச்சாரம் சொல்லுமா? அட சொல்லமா,

0: வீட்டுக்காரர் பேரை சொல்லலாங்களா?
1: அத சொல்லாம எப்படிமா தெரிஞ்சுக்கிறது? அட சும்மா சொல்லுமா.
0: வீட்டுக்காரர் பேரை சொன்னே ராசுக்குட்டி ராசுக்குட்டி, அவன் பேசுகிற பேச்சு எல்லாம் சீனி கட்டி.

0: ராசகுட்டி திரைப்படத்திற்காக அருமையான ஒரு பாடல் சித்ரா அவர்களோட குரல்ல கேட்டோம். நேரிலேயே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேம் ஷோ தான் கேட்டுருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் கோகிலா, எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். ஸோ இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு முதல் நேராக வந்திருக்கீங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாங்களா? உங்களுக்கான கேள்வி என்னன்னா, ஒரு நிமிடம் நீங்கள் தமிழில் பேசணும். ஓகேங்களா? நான் கொஸ்டின் கேட்பேன், நீங்கள் வந்து அதுக்கு வந்து நான் ஆங்கிலத்தில் கேட்டாலும் நீங்கள் தமிழில் தான் சொல்லணும். ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? தயாராக இருக்கேன். ஓ, ஆரம்பத்துலேயே உஷாராக இருக்கீங்க. ஓகே ஓகே, ஆரம்பிச்சாச்சு. என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க கோகிலா? இல்ல தரசியா இருக்கீங்க? ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நீங்க கோத்தகிரியில இருக்கீங்க இல்லையா? ஸோ வந்துட்டு நீங்க ஊட்டிக்கு வரீங்க இல்லை வேற எங்கேயாவது போறீங்க அப்படின்னா, அதிகமாக வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பயணம் வந்து கார்ல இருக்குமா இல்லை பஸ்லயா இருக்குமா இல்லை ட்ரெயினா? மகிழுந்துல தான் போவீங்க. ஓகே ஓகே, சொந்தமாகவே கார்லாம் வச்சிருக்கீங்க? ஓகே ஓகே, சரி. உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு பிளேஸ், எந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? சொல்லுங்க.
1: கோடநாடு, இந்த தொட்டபெட்டா இதெல்லாம் பிடிக்கும்.
0: ஓகே, கோடநாட்டில் என்ன பிடிக்கும்?
1: காட்சி முனை இருக்கு, அங்கே போய் பார்ப்பேன்.
0: காட்சி முனை இருக்கு. ஓகே, ஸோ ஊட்டியிலேயே ஒரு ஒரு பிடிச்ச பிளேஸ் அப்படின்னா கோடநாடு. ஓகே, ஊட்டி இல்லாமல் வேற எந்த இடத்துக்கு நீங்கள் லாங்காக போயிருக்கீங்க, பிரயாணம் பண்ணியிருக்கீங்க?
1: பாளையம், உத்தம பாளையத்தில். இப்போ கூட பாளையத்தில் பார்த்து எனக்கு கேட்டாப்புல கொட்டிக்க.
0: ஆமாம்,
1: உத்தம பாளையம், அந்த சுருளி நீர்வீழ்ச்சி.
0: ஓகே ஓகே,
1: அங்கே போயிருக்கேன்.
0: ஓகேங்க. ஓகே, ரொம்ப ஒன்று அருமையாக பேசுனீங்க, பட் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் நல்லாவே கரெக்ட் பண்ணீங்க. ஏன்னா அந்த காட்சி முனை அருமையான விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு வியூ பாயிண்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய தமிழ் வார்த்தைகள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
1: தேயிலை பற்றி சொல்றேன். மலைகளின் ராணியான நீலகிரியில் பிறந்து வளர்ந்து வந்ததால் என்னவோ எல்லோரும் உன்னிடம் காதல் வசப்பட்டு காலை முதல் மாலை வரை உன்னை அருந்தி மகிழ்கிறார்கள். மனிதர்களுக்கு தேவையோ நீர், உனக்கு பெயரோ தேநீர். அதனால் என்னவோ அதிக நீர் குடிக்கும் பழக்கத்திற்கு அடுத்த இடத்தை கைப்பற்றி விட்டாய்.
0: ஓகேங்க, டீ மட்டும் தான் பிடிக்கும், காஃபி எல்லாம் பிடிக்காதுங்களா? ஓகேங்க, ஸோ ரொம்ப அருமையாக பேசுனீங்க. உங்கள் கவிதையும் ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி கோகிலா.
1: நன்றி,
0: அண்ட் வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த கேமில் ஜெயிச்சிட்டீங்க. உங்களுக்காக ஒரு கிளாப் கொடுத்துடலாம், ஒரு பாட்டும் கொடுத்துடலாம்.
2: ஊட்டி FM 101.8 இல்

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: ஒலித்த பாடல் தர்மா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா மற்றும் குழுவினர் இணைந்து பாடியது. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். இன்றைய போட்டிக்கான தலைப்பு, ஒரு நிமிடம் நீங்க தமிழில் பேசணும். இதுதான் இன்றைக்கான தலைப்பு. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளணும் அப்படின்னா 8300 1919 18 என்ற எண்ணுக்கும், 04 23 என்ற இணைப்பெண் பயன்படுத்தி 2966781 என்ற எண்ணுக்கும் அழைத்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். தொடர்ந்து நம்மளோட அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம்.
1: ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ
2: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம், சொல்லுங்க.
1: வணக்கம் சார், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி இருந்து சரவணகுமார் பேசுறேன் சார்.
3: சரவணகுமார், நீங்க நிகழ்ச்சிக்கு ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கு சார், ரெடி தயாரா இருக்கு சார, தயாரா.
3: ரொம்ப உஷாரா தான் இருக்கீங்க. சரி, உங்ககிட்ட என்ன கேட்கலாம்? சூப்பர் மார்க்கெட் போய் க்ரோசரிஸ் வாங்கிட்டு அப்படியே பேக்கரிக்கு போய் கேக் வாங்கிட்டு வரணும், அதோட மார்க்கெட் போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரணும், இதை தமிழ்ல சொல்லுங்க. சூப்பர் மார்க்கெட்
1: பல்பொருள் அங்காடிக்கு சென்று மளிகை சாமான்களை வாங்கிவிட்டு அடுமனைக்கு சென்று பேக்கரி பொருட்களை வாங்கி கொண்டு, காய்கறிகள் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வர வேண்டும்.
3: எல்லாம் ஓகே, அடுமனைக்கு போய் பேக்கரி பொருள் வாங்கணும்ட்டீங்களே.
1: ஓ ரைட், பேக்கரி அடுமனை பொருட்கள் வாங்க வேண்டும்.
3: இல்ல கேக்குன்னு தான் சொல்லணும் நினைச்சோம். கேக்கு வந்து தமிழ்ல என்ன பேர் வைக்கலாம்? இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு கேக் அப்படிங்கறது என்ன சொன்னா தமிழ்ல அழகா இருக்கும்?
1: கேக் சேல் பண்றது சார், பட் கேக் கிடைக்கிறது பேபே தெரி கரெக்டா பேப் தெரி.
3: அப்ப கரெக்டான ஆள் கிட்ட தான் கேட்றோம்.
0: கேக் அப்படினா வந்து அனிச்சல் அப்படினு சொல்வாங்க நினைக்கிறேன். அனிச்சல் இனியப்பம் அப்படினு சொல்வாங்க.
3: ஆமா ஆமா,
0: அப்படினே
3: வளர்க்கிறோம்
0: போட்டியில வந்து இந்த டைம் கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. சோ அதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நாங்க சொல்லுவோம், அதை நீங்க பண்ணணும். ஒண்ணுமே இல்ல, நீங்க வந்து ஒரு திருக்குறள் எங்களுக்காக சொல்லணும்.
1: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முகத்தே உலகு.
0: முதல் குரலே சொல்லிருக்கீங்க, அருமையா இருந்தது.
3: அருமையா இருந்தது. இதற்கான விளக்கம் சொல்ல முடியுங்களா?
1: ஒழுக்கம் விருப்பம் ஒழுக்கம் உயிருடன் நோம்பப்படும் மலைமிசை இனம் ஆரம்பிச்சிருந்தா நிலமிசை நீரோடி வாழ்வார்.
3: இது ஏதோ பார்த்து வாசிக்கிறாப்புல தெரியுது.
0: இல்ல இல்ல, அவரு அருமையா சொல்லிட்டு இருக்காரு, நீங்க போய் பார்த்து வாசிக்கிறேன்றீங்க.
1: பத்து திருக்குள் மெமரி இருக்கு சார், பத்து கடவுள் வாழ்த்து திருக்குள் சார்.
3: சார் என்ன சார், 1330
0: அருமையா வந்து பேசினாரு. அவருக்காக வந்து ஒரு கிளாப் கொடுத்துடலாம். அவர் என்னதான் போட்டியில தோத்திருந்தாலுமே அருமையா வந்துட்டு நம்ம ஒரு திருக்குறள் தான் கேட்டிருந்தோம், நான் 3 திருக்குறள் ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி சரவணகுமார், உங்களுக்காக ஒரு கிளாப்ஸ்.
4: சூப்பரப்பா.

0: மூவேந்தர் திரைப்படத்துக்காக அருமையான அந்த பாடல் கேட்டோம். மீண்டும் இணைகிறோம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு நிமிடம் தமிழில் பேசணும், இதுதான் உங்களுக்கான கேம் இன்னைக்கு. ஸோ நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: சாந்தா பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் சாந்தா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க சார்.
0: ஓகே சாந்தா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: காந்தல்ல இருந்து பேசுறேன் சார்.
0: ஓகே சாந்தா, சோ உங்களுக்கான இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி கேட்டிங்களா?
1: கேட்டிருக்கேங்க சார், போன வாரம் பேசியிருக்கேன் சார்.
0: ஓகே, போன வாரமும் பேசியிருக்கீங்க, அப்ப இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும்.
1: ஈஸியா தான் இருக்கும். நீங்க ஈஸியா கொடுத்தா திடீர்னு அப்பவும் திக்க முக்கல வந்துருது இல்லைங்களா சார் இங்கிலீஷ்?
0: ஓகேங்க, நான் ஈஸியா தான் கேட்பேன்.
1: சரிங்க சார்.
0: ஓகே, கரெக்டா பதில் சொல்லிருங்க.
1: ஓகே சார்.
0: ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாங்களா?
1: ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார்.
0: ஓகேங்க. ஸோ சாந்தா, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா?
1: ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேங்க சார்.
0: ஓகே, அவுட் ஆயிட்டீங்களா?
1: ஐயோ, ஓகே, ஸ்டார்டிங்கே அவுட் பண்ணிட்டீங்களா சார்? போன வாரம் கொஞ்ச நேரம் பேசியிருந்தேன் நான்.
0: சரி ஓகே, உங்களுக்காக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம் கேமை.
1: எனக்கு
0: ஒவ்வொரு வாரமும் வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ் நமக்கு இருக்கு
1: சார். ப்ரோக்ராம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லைங்களா சார்? அவுட் ஆனாலும் பரவாயில்லைங்க சார், உங்ககிட்ட பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னு பேசுறேங்க சார்.
0: ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பிரதாப் இருக்காரு, அவரு உங்ககிட்ட பேசுவாரு.
2: சாந்தா, நீங்க அவுட் ஆனீங்கன்னா உங்களுக்கான இன்னொரு வாய்ப்பும் இருக்கு. ஒரு திருக்குறள் சொல்லணும், உங்களுக்கான உங்களுக்கு ரொம்ப பிடித்த இல்ல உங்களுக்கு நீங்க அடுத்தவங்க நீங்க ஃபாலோ பண்ற ஒரு திருக்குறள் எங்களோட ஷேர் பண்ணிக்கணும் இப்போ.
1: நான் சொல்றேன் சார், நம்ம திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உதட்டே முதட்டே உலகு, அந்த திருக்குறள் தான் சார் சொல்லுவேன் நான்.
2: நோ நோ, நீங்க வந்து போன கலர் சொன்னது அப்படியே காய் படிச்சு சொல்றீங்க, இதெல்லாம் வந்து ஒத்துக்கப்பட மாட்டாது, நீங்க வேற திருக்குறள் சொல்லி ஆகணும்.
1: ஏங்க சார், 65-66 வயசா சார் நாங்க படிச்ச படிப்புக்களை இப்ப கேட்டீங்கன்னா நாங்க என்ன பதில் சார் சொல்ல முடியும்?
0: இல்லை சாந்தா, நீங்கள் ஃபஸ்ட் குரலே வந்து அருமையாக சொன்னீங்க, அதுவே வந்து ரொம்பவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமும் கூட. மீண்டும் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம நிகழ்ச்சியில் மீண்டும் நீங்கள் கேளுங்க, மீண்டும் மீண்டும் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கேமில் வின் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ரொம்ப ரொம்ப நன்றி சாந்தா.
1: ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார்.
0: நேர்களே, சாந்தா அருமையாக ஒரு குரல் சொன்னாங்க, திருக்குறள் சொன்னாங்க, அவங்களுக்காக ஒரு கிளாப் கொடுத்துடலாம்.
3: சூப்பர் அப்பா.

0: மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்துக்காக அருமையான பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:36. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேம் ஷோ. ஒரு நிமிடம் தமிழில் பேசணும், அதுதான் இன்றைக்கான கேம். நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம என்னதான் வந்து தங்கிலீஷில் பேசினாலும் இங்கிலீஷில் பேசினாலும் அவங்க வந்து தமிழில் பேசி அவங்களோட டேலண்ட்டை நிரூபிச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்து ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு, யார் எங்கேருந்து கேட்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் செல்வராஜ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் செல்வராஜ். சோ இன்னைக்கு நம்ம கேம் ஷோ கேட்டிங்களா?
1: கேட்டேன் சார், கேட்டேன்.
0: ஓகே, ஒரு நிமிடம் தமிழ்ல பேசணும், பேசிடலாமா?
1: பேசிடலாம் சார்.
0: நிகழ்ச்சிக்குள்ள போலாமா?
1: போலாம் சார்.
0: ஓகே, இப்ப கோயம்புத்தூர்லயே வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடம் எது?
1: மருதமலை.
0: மருதமலை, ஓகே. இப்போ நீங்க இருக்கிற இடத்துல இருந்து மருதமலைக்கு போறதுக்கு உங்களுக்கு நீங்க பைக்ல போவீங்களா, இல்ல கார்ல போவீங்களா, இல்ல பஸ்ல போவீங்களா, எதுல போறதுக்கு பிடிக்கும்?
1: பேருந்துல போக வேண்டும்.
0: பேருந்துல போக வேண்டும்.
1: ஆமாங்க.
0: ஓகே,
2: பேருந்துல போவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? எந்த பஸ்ல போவீங்க?

0: அதாவது பல்லடம் சென்று கோவை சென்று அதாவது ஒன்னா நம்பர் என்ற பஸ்ஸில் ஏற வேண்டும், வடவெளி பஸ் ஏற வேண்டும்.
1: நம்பர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலம் வார்த்தை இல்லையா செல்வராஜ்?
0: நம்பர் சொல்லிட்டீங்களா?
1: ஆமாம் செல்வராஜ். பட் ஆனால் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தேன் நீங்கள் பேசும்போது. நீங்கள் ரொம்ப அருமையாக வந்து தமிழில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு நீங்கள் பேசுனீங்க, அது நல்லாவே தெரிஞ்சது. நல்ல முயற்சி, அருமையான முயற்சி, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இருந்தாலும் உங்களை நாங்க விட மாட்டோம். சோ எங்களுக்காக வந்து ஒரே ஒரு பழமொழி, பழமொழி உங்களுக்கு தெரியும் இல்லையா? பழமொழி எங்களுக்காக ஒரு பழமொழி மட்டும் சொல்லலாமா? ஒரே ஒரு பழமொழி மட்டும்.
0: அதான் சார், அக்கறைக்கு கிரப்பத்தையும் பாங்க. நினைக்கூடாது
1: செய்யும் தொழிலே தெய்வம், அதுவும் ஒரு பழமொழி சேர்த்து சொல்லிருக்கீங்க. ஓகேங்க, ரொம்ப ரொம்ப நன்றி செல்வராஜ்.
0: தேங்க்யூ சார்.
2: அவங்க இல்லை, இப்போ நம்ம நேயர்கள் வந்து நிறைய முயற்சி பண்ணுறாங்க, ஒவ்வொரு வார்த்தையும் தமிழில் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க போடுற அந்த எஃபர்ட் வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். இதே மாதிரி நீ ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் இன்னும் ஒரு நாளில் வந்து நிறைய தமிழ் வார்த்தைகள் நம்ம கற்றுக்கலாம்ல?
1: கண்டிப்பாக, தமிழ் வார்த்தைகள் நிறைய இருக்குது, நிறைய விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கலாம், நிறைய வார்த்தைகள் அவங்களுக்கு தெரிய வரும்.
2: நிச்சயமாக, நிச்சயமாக. ஸோ இப்போ எப்படின்னா, நம்ம வந்து இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்குறோம் இல்லைங்களா, புதுசாக ஒரு வார்த்தை தமிழில் நம்ம கற்றுக் கொடுக்குறோம்.
1: கண்டிப்பாக, அவங்க வந்து இப்போ நம்ம வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மளே இருக்கோம், ஆரம்பத்திலேருந்தே ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஆங்கிலம் கலக்கமாக பேசணும் அப்படின்னா வந்து அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம நிகழ்ச்சியில் கேட்கும்போது கொஞ்ச நேரம் அந்த ஆங்கிலம் கலக்காமல் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, நான் எங்கிட்ட பேசின நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமுக்காகவே நாங்கள் வீட்டிலலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிகழ்ச்சி கேட்கும்போது, நேயர்கள் வந்து ரொம்பவே வந்துட்டு ட்ரை பண்ணும்போது, ஸோ அவங்க ட்ரை பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது.
2: ஏதோ புதுசாக அவனுக்கு கற்றுக்குறாங்க, கொஞ்சம் ஃபன்னாக இருக்குல்ல. ஸோ அதான் ஒரு முக்கியமான விஷயமா எனக்கு படுது. ஸோ இந்த நிகழ்ச்சியில் ஒரு இனிமையான பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியை நம்ம தொடரலாமா?
1: கண்டிப்பாக. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே
2: சமஹெட்டு.

0: காதலர் தினம் திரைப்படத்துக்காக ஏஆர் ரகுமான் அவர்களோட இசையில் அருமையான ஒரு பாடல் கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். நேர்களே, இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் என்ன கேம் ஷோ அப்படின்னா, ஒரு நிமிடம் தமிழில் பேசுங்க. இதுதான். ஸோ நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாரு, அவர் என்ன தமிழில் பேச போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியோட நேயர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: இருவருக்கும் இனிய பொன்மாலை வணக்கங்கள். நலம் நலமறியாவல். ஆங்கில பாடல்களை, ஆங்கிலம் மருவிய பாடல்களை இசைத்தால் நாங்கள் தமிழில் பேச ஆயத்தமா இருக்கிறோம். நான் வணக்கம் கூறுகிறேன். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுகிறேன்.
0: ஆஹா, வந்து மந்திரமூர்த்தி, என்ன ஒரு நிமிடம் நாங்க தமிழ்ல பேச சொன்னோம், நீங்க ஆல்ரெடி ஒரு நிமிடம் தமிழ்ல பேசிட்டீங்களே.
1: இல்லையே, நீங்க ஆங்கில பாடல்களை போட்டு
0: இருக்கேமோட ஹைலைட்டே. நாங்க வந்து ஆங்கிலத்துல பேசணும், நீங்க இப்ப ஆங்கிலத்துல நாங்க பேசினாலுமே நீங்க வந்து தமிழ்ல பேசணும், அதுதான் இந்த கேமோட ஹைலைட்.
1: அப்படியா? அதுல லவ் லெட்டர் எங்க எல்லாமோ தருவியான்னு, சரி பரவாயில்லை, நீங்க அப்படி கொடுக்காதீங்க.
0: ரொம்ப நகைச்சுவா பேசுறீங்க மந்திரமூர்த்தி. சோ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா?
1: தாராளமாக.
0: ஓகே,
2: கான்பிடண்டா இருக்கீங்களா? ரெடியா?
1: நான் ரெடியா இருக்கிறேன், நான் தயாரா இருக்கிறேன்.
2: ட்ரையல் அவுட்.
0: சரி, ஓகே, நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம்.
2: சரி, ஓகே, உங்களுக்கான ஒரு ஒரு வார்த்தை நாங்கள் படிக்கிறோம், அதை அப்படியே நீங்கள் தமிழ்படுத்த முடியுமா அப்படின்னு பாருங்க.
1: முடிந்தால் படிக்கிறேன்.
2: நீங்கள்

0: தியேட்டர்ல போய் படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா?
1: நான் திரையரங்கில் படம் பார்த்த அனுபவங்கள் நிறையவே இருக்கிறது.
0: அப்படி நீங்கள் பார்த்த திரைப்படங்கள் எந்த வகுப்பில் பார்த்தீர்கள்?
1: நடுநிலை வகுப்பு, அதாவது இரண்டாம் வகுப்பு என்று சொல்வார்களே, அதிலே உட்கார்ந்து கொண்டு ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண்டேடுதே சொர்க்கம் அந்த படத்தை முதல்ல நான் பார்த்தேன். வண்ணத்துல அப்படியே வரும் பாருங்க, நிறைய இந்த வேலைப்பாட்டுல நிறைய இருக்கும். ராஜதேவி அம்மாவும் எம்ஜிஆரும் சாரட்ல அப்படி பயணம் செய்வாங்க.
0: சரி, ஓகே ஓகே. இப்போ தியேட்டர்ல என்னென்ன கிளாசஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க பாக்கலாம்.
1: இப்போவா? இப்போ தியேட்டருக்கு யார் போறா?
0: இல்ல பரவாயில்ல, நீங்க போகும்போது
1: ஓ தியேட்டர் திரையரங்க சொல்றதுக்கு.
2: சரி ஓகே, இப்போ நீங்கள் அவுட் ஆனது
1: சந்தோஷமாக இருக்கிறீங்க. அப்படி தானே?
2: கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா நீங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யணும், அதுதான் எங்களோட ஆசையும் கூட. நீங்கள் அவுட் ஆனாலுமே எங்களுக்காக வந்து ஒரு எல்லாருக்காகவும் ஒரு திருக்குறள்.
0: ஆமாம், மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிற கான்செப்டில் நாங்கள் இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து உங்களை மகிழ்வித்து நாங்கள் மகிழ போகிறோம். ஒரு திருக்குறள் சொல்லிடலாமே.
1: என்னன்றி கொண்டாருக்கும் ஓய்வின்றாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு.
0: இதுக்கான விளக்கம்,
1: அதாவது எந்த உதவி செய்தாலும் அதை நாம மறவாமல் எப்போதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு எந்த உதவி ஆனாலும் சரி, அதாவது என்னன்றி, என்னன்றினா நிறைய நன்றி இருக்கு, அதை செய் நன்றி, செய் நன்றினா பிறர் நமக்கு செய்த நன்றியை நாம் மறக்காமல் நினைவில் வைத்து புறவாட வேண்டும்.
0: நிச்சயமாக நிச்சயமாக, உங்களுடைய அமிர்தம் போன்ற தமிழ் வார்த்தைகள் ரொம்பவும் அழகாக இருக்குது. ஸோ இதே போல் நீங்களும் நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று கொண்டே இருக்கீங்களா? உங்களுடைய முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
1: அள்ளி பரிகமைக்கு இருவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள்.
0: நன்றி நன்றி
1: நன்றி. வணக்கம.
0: வணக்கம்.
3: சூப்பர் அப்பா.

0: ஒழித்த பாடல் சாமுராய் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் திப்பு இணைந்து பாடியது ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட இசையில வைரமுத்து அவர்களோட வரிகளில். நேர்லேயே நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். பிரதாப், இன்னைக்கு நம்ம நிறைய பேர்கிட்ட பேசினோம். ஒவ்வொருத்தருமே வந்து அழகா செந்தமிழ்ல, தூய தமிழ்ல, ஒரு நிமிடம் தமிழ்ல பேசினாங்க.
1: நிச்சயமாக கார்மிகள், அதாவது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது, சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு இன்ஸ்டன்ஸில் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு மலையாளி. அவர், உங்கள் தமிழ் வந்து ரொம்ப பாராட்டணும்ப்பா அப்படி மாதிரி சொல்லியிருந்தார். ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கான வார்த்தைகள் நீங்கள் புதுசாக உருவாக்குறீங்க பார்த்தீங்களா, அது வந்து எங்களால் முடியல, ஆனால் நீங்கள் அதை உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க இன்றைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டார். நாங்கள் குளிர்சாதன பெட்டி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு. நாங்கள் மலையாளத்தில் ஃப்ரிட்ஜுன்னு தான் சொல்லுவோம், ஆனால் உங்கள் தமிழில் வந்து ஃப்ரிட்ஜுக்கான ஒரு வார்த்தையை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க. அதே மாதிரி பஸ்ஸுக்கு பேருந்து அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தையை உருவாக்குற திறன் வந்து உங்கள் மொழிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
0: கண்டிப்பாக பிரதாப், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். ஸோ மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம இணையலாம்.
1: நிச்சயமாக கார்மகள்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது UTFM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
2: June 29 சர்வதேச வெப்பமண்டல தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் ட்ராபிக்ஸ். கடகரேகைக்கும், அதாவது ட்ராபிக் ஆஃப் கேன்சர், மகர ரேகைக்கும் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இடைப்பட்ட பூமத்திய ரேகையை சுற்றியுள்ள பகுதிகள் வெப்பமண்டல பகுதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. வெப்பமண்டல பகுதியில்தான் உலக மக்கள் தொகையில் 40% அதிகமானோர் வாழ்கின்றனர். வெப்பமண்டல பகுதிகள் எதிர்கொள்ளும் குறிப்பிட்ட சவால்கள் மற்றும் உலகின் வெப்பமண்டலத்தை பாதிக்கும் பிரச்சினைகளின் தொலைநோக்கு விளைவுகளை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்த நாளின் நோக்கமாகும். நமது பூமியின் நிலப்பரப்பில் 40% பகுதியை வெப்பமண்டலங்கள் கொண்டுள்ளன. உலகின் பல்லுயிரினங்களில் பெரும் பகுதி இப்பகுதியில்தான் காணப்படுகிறது. முதல் முதலில் 2014 June 29 அன்று நோபல் பரிசு பெற்ற ஆங் சாங் சூகி அவர்களால் ஸ்டேட் ஆஃப் தி ட்ராபிக்ஸ் என்ற அறிக்கை வெளியிடப்பட்டது. அறிக்கை வெளியிடப்பட்டதன் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த நாள் பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த நாளின் முக்கிய நோக்கமாக வெப்பமண்டல நாடுகளின் கலாச்சார பன்முகத்தன்மையை கொண்டாடுவது மற்றும் அங்குள்ள வறுமை மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது என்பதாகும்.
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸில் 3 அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி புறப்பட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமரின் கிராமச்சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றுள்ள 2 மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. கூட்டுறவு வார விழாவை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்திய தாவேகா அமைச்சர் திரு சரத் மீது முதலமைச்சர் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு புகார்கள் மீது தாவேகா அரசு உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஆவின் பால் தங்கு தடையின்றி விநியோகம் செய்வதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜார்ஜியாவின் பட்டூமியில் நடைபெற்ற உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் டாக்கர் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச்சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 5:02. நேர்களே, உங்களை பொன்மாலை பொழுது நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்கள். என்றைக்குமே காலத்தால் அழியாத பழைய பாடல்களின் தொகுப்பை நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக

தன்னை மறந்துவிட்ட தலைகணத்த ராணி, நேற்று வரை வீதியிலே நின்றிருந்த ராணி, இளமை தன்னை மறந்துவிட்ட தலைகணத்த ராணி, யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணி, அழகு பொம்மை போல வந்து கொழுதிருக்கும் ராணி, யானை மாலை போட்டதாலே

கவியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, கவியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியர்க்கு நாடும் ஒரு காடு, சபை அறிந்த புலவனுக்கு

வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே. கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே. நான் கொண்டு வந்த பெண் மனதில்

0: ஒளித்த அந்த பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷீலாவின் குரலில் ஒலித்தது.
1: I can talk English, I can walk English, I can laugh English.
2: Enough, enough.
3: ஓரேவா! என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்!
4: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும்.
5: கவிதை கவிதை.
4: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
6: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம். தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.
0: நிலையில் நேரம் 5:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுதில் வாடாமலர். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கும் பாடல் அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாசன் குரலில் ஒலிக்கிறது.

நீங்கள் கேட்ட அந்த பாடல் 100க்கு 100 திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலாவின் குரலில் ஒலித்தது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே. அடுத்து ஒலிக்கும் பாடல்

0: நேர்களை, நீங்கள் கேட்ட அந்த பாடல் மணமகன் தேவை திரைப்படத்திற்காக ஜி ராமநாதனின் இசையில் சந்திரபாபு அவர்களின் குரலில் பாடல் ஒலித்தது.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

நிலையத்தில் நேரம் 5:28. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடாமலர் நினைவல் நின்ற பாடல்களின் தொகுப்பு.

0: நேர்களை கேட்ட பாடல் வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்திலிருந்து பி லீலா மற்றும் ஜிக்கியின் குரலில் ஒலித்தது.
1: நேர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடலை நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

0: 5:41 அன்பை வாத்திரை படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலாவின் குரலில் பாடல் ஒலிக்க கேட்டீர்கள்.
1: உங்கள் ஊட்டி 101.8
2: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
3: குட் மார்னிங்,
2: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: தினந்தோறும் நண்பகல் 12:10 to 12:40 கேட்டு மகிழுங்கள்.
0: வாடாமலர் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கும் பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலாவின் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

நிலையத்தில் நேரம் 5:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வாடா மலர். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து.

ஒழித்த பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒழித்தது. பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. ஒழிக்கவிருக்கும் பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து.

எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா குரல்கள் அந்த பாடலை கேட்டும் நேர்களை, கேட்ட பாடலுடன் பொன் மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: சொல்கிறது
2: இனி எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேயர்களே. 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பெட்டது கமலு படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு திரைகானம், 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், சீன காய்கறி சாகுபடி குறித்து விவசாயி பசுவராஜ் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 நந்தனார் சரித்திரம் இசை பேருரை, நிகழ்த்துபவர் இ சிந்துஜா அவர்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் பாட்டு, ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

இனி நாளைய முதநிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேயர்களே. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் இமையவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 அருள் இசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு மனைவி கே திருஷ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 காலை கதிர் நலமுடன் வாழ. ஒட்டுண்ணி தொற்று நோய்கள் குறித்து பொதுநல மருத்துவர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகானம். நிறைவாக சட்டமறிவோம். இந்திய தண்டனை சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள். தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீல்கிரீஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ட்ரெண்டிங் ஹிட்ஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்த சாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணி பல்லவம் புதின தொடரின் 3 பருவம். நிறைவாக அறிவோம் அரசின் திட்டங்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம். 9 ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 மாணவர் குரல். 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். தலைப்பு நனவான கனவு. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:45 மாநில செய்திகள். 2:15 நீலமலை நேரம் இருளர் பாடல்கள். 2:30 மருத்துவ மலர் கைம்பெண்களுக்கான ஆரோக்கியம் குறித்து பன்முக மருத்துவர் டாக்டர் சாஜு அவர்களுடன் நேர்முகம்.

மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. சரியா தவறா 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள். 7 மணிக்கு திரைகானம். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். 7:30 தோட்டமும் தொழிலும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம். 9:15 திரைகானம். 9:30 அறிவியல் நேரம். பறவைகளின் வாழ்க்கை குறித்து பறவைகள் ஆராய்ச்சியாளர் என் ரம்யாஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம். 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: அக்கா பாரு,
1: ஹேப்பி பர்த்டே ப்ரோ.
0: காட்டு. வாவ், யம் ஃபேவரட் கலர்.
1: எப்பவும் ஷாப்பிங்.
0: ஐ நோ அம்மா, இது செலவு பண்ற வயசு, ரைட்?
2: இந்த வயசுல சேவிங்கும் பண்ணலாம்.
3: ஐ நோ அப்பா, சேவ் பண்ணுங்க, சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க, அந்த தொகைக்கு வட்டி கிடைக்கும். அத மறுபடியும் முதலீடு பண்ணினா வட்டி கிடைச்சிட்டே இருக்கும்.
2: எனக்கு தெரியல,
3: ஆர்பிஐ சொல்கிறது.
4: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள இரண்டு நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய சுகாதார குழுமத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 186,000 நலவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 23 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் 157 மருத்துவக் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்தங்கிய மாவட்டங்களிலும் இந்த மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக திரு ஜே பி நட்டா கூறினார். தமிழகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள இரண்டு நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. காலை காவல்துறை அதிகாரிகளுடனும் பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர்களுடனும் முதலமைச்சர் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு நாளை தொடங்கி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான இணையதளத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக ஆட்சியை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வகையிலும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப்பொருள் பயன்படுத்தியதை போல் காணொலியை வெளியிட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் திரு ஏவா வேலு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதும் மிரட்டல் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேக அரசின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் புகார்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாவேக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இளையோரின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் பெரும் குளறுபடிகள் நடைபெற்றுள்ளதாக வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் தேர்தல் வரும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கர் தற்போதுதான் புதிய அரசை அமைத்திருப்பதாக கூறினார். தாவேக்கர் அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
6: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
5: தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக்கர் அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தினசரி பால் விநியோகம் 30% அளவிற்கு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நாள்தோறும் 16 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விநியோகம் செய்யப்பட்டு வந்ததாகவும், தற்போது இது 13.5 லட்சம் லிட்டராக குறைந்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் நிறுவனம் திறம்பட கையாளப்படுவதை தாவேக்கர் அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் தேவையான பால் விநியோகத்தில் ஆவின் நிறுவனம் அலட்சியம் காட்டுவது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படாததே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
7: சுமார் 1 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு கடலோர தமிழகத்தில் இருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
5: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சியாளர்கள் நேரடி சேர்க்கை நாளை வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். சேலம் மாநகராட்சி குடிநீர் விநியோகத்தை தனியார் மயமாக்கும் திட்டம் தொடர்பான தீர்மானத்தை ரத்து செய்வதாக மேயர் திரு ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 3000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை துணை ஆணையாளர் திரு கௌஷிக் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜார்ஜியாவின் பட்டுமியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 12 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் திவி பிஜேஷ் தங்கப்பதக்கத்தையும், 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் பிரதீதி பொர்துலாய் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் செக்கோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 46 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச்சு

0: போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028 ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மகளிர் அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தின் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 6:40.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. கமலு படகுமொழி பாடல்கள்.
4: சீமைய ஜனலாக எங்க சிறி திம்பத நமஸ்கார. இதோ பெட்டத கமலு. நங்க படுகு கலாச்சார பொறுத்த வரைக்கும் மதுவை அத்தம்புதோ உந்தோ கொண்டாட்டம் இன்னு நோடுதுக்கு ஓப்புது ஆரம்பிச்சது இருந்தா மதுவை விரும்புது கட்ட கொண்டாட்டாம்போதோ அளவில்லாத நடுவுந்தே அற்ற அதோக இன்னு நோடுதுக்கு ஓப்புதோ அத்தம்புதே வந்தோ நாங்க தொட்டவுக்க முடிவு மாடி ஏகினா இத்தமாக்க இந்த அட்டிதாக எண்ணாடதை நோடித்த ஒப்பா தந்தை அத்தை இல்லாதால ஜவோனி கூசோ தனக்கு இடத்த எண்ணா ஈ அட்டி இதுவேன் எட்டிக்கு ஓப்பா எண்ணு நோடித்தப்பா தந்த ஏகினா இது எத்தாட்லையோ ஆ மதுவைய ஆரம்ப நில அத்தம்போதோ எண்ணு நோடுதுக்கு ஓப்போத்தான் ஆ எண்ணு நோடுதுக்கு ஓப்போதோ எத்த சிங்காரவா அற்றா அத்தம்போதுனா ஏகோ இந்த பாட்டோ நாங்க காய் பொந்தேடத கேத்து நோடுவோம் இந்த நிகழ்ச்சி முதல் பாட்டு.

நிகழ்ச்சி தொகுப்பப்பா இரண்டாவது பாட்டு. பொதுவாக நாங்கள் செய்யும் தொகை மம்மனை எண்ணும் மம்மி மாத்தி முறதோக நாங்கள் முதுவும் மாடினோம். மம்மனை எண்ணம் நோடுதுகா இ கூசு சோலூர் இருந்தா நீர்குண்டிக ஓனா ஓப்பனை ஆ எண்ணும் சபதக பந்துவேன் உரை எத்தி பந்தும் டயர்டாகி குழு தந்துவேன். இவனை நோடித உடனே வந்துப்டியா உர தூக்குதுக்கு ஆ இல்லை கரெக்டாக டைம் தோத்த பந்தேன் எனக்கு உரை மண்டை எத்தி போடுவோம் அத்தேந்தோ ஏக்கியா ஆ எண்ணுன மண்டை மேலே உரை எத்தி பீத்துந்தோ இரடா மாத்தாடிந்தோ அட்டி கோசு ஓதாரா. இது தான் சுச்சுவேஷனும். ஈ சுச்சுவேஷன்னா நங்கா நேரடியாக நோலில் எத்தட்டுறா அதுக்கு அவன் பாட்டு போகிறதுல எத்தட்டுறா பொறுத்தார நாங்கள் ஜீராமன் அண்ணாவுக்கா பாட்டு கேத்து நோடுதுகா அத்த சோக்காடத பாட்டு தோக அர்த்த அத்தந்தேகில தொட்ட அர்த்தெல்லாம் எதுவும் இல்லை. சாதாரண வந்து நடப்ப விஷயத்த அதனால் வந்து பாட்டாக போகிறதில் எத்த சிங்கர் அட்டுறா அத்தம் பொத்தா பாட்டு நாங்கள் ஏகிறா பாட்டை நாங்கள் ஓடுவோம்.

0: ಇಂದಿನ ಬೆಟ್ಟದ ಕಂಬಳ ನಿಗಿಚಿದಾಗ ಬಂದ ಎಲ್ಲಾ ಪಾಟು ನಿಮಗೆ ಅಪ್ಪರ ಹಿಡಿತಟ್ರ ತಿಂದಿಗೆ ಹೆಂಗೆ ನಂಬಿನಿಯೋ ಇದೇ ಮಾಕೆ ಇನ್ನೊಂದು ಬೆಟ್ಟದ ಕಂಬಳ ನಿಗಿಚಿದಾಗ ನಿಮಗೆ ಬಂದು ಸಂಧಿಸಿನಿಯೋ. ಅದುವರೆಗೂ ನಮಸ್ಕಾರ.
1: நேயர்கள் இதுவரை பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர் பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
0: இன்னொரு முக்கியவாத விஷயம் நீங்க சார் யோகுதோ, பப்பா 23rd நங்க தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நடத்துற இ தேர்தல் தோக 100% வாக்குப்பதிவு அத்தம்போதோ நங்க மனசு வைத்தல நடத்துற நங்கக்கா அரசியலமைப்பு சட்டம் தந்த தொட்ட அதிகார நங்கவதார ஆண்டாரா அத்தம்போதுனா நங்க தேர்தல் தோக தேர்வு மாடம் அதுனா நங்க பயன்படுத்துது இல்ல. அதுக்காத ஒரு வாய்ப்பு இதே இடத பப்பா 23rd அதனெட்டு கேண்டிடேட் தாரான் நோடி அவுக்கு ஆக்கிவி அல ஓட்டு ஆக்குது மட்டும் நங்க கவனப்படக்கூடாதோ. ஃபஸ்ட்டு ஓட்டாக்கி பிரிக்கித்தோ ஏன ஜோலியாட்லையோ நங்க நோடுவோம். இது பந்தோ ஊட்டிஎஃப்எம் சார்பா எங்கொந்து வேண்டுகோளா ஏகினியோ எல்லா ஓட்டு ஆக்குவோ 100% ஓட்டு அத்தம்போது பாசிபிளா இப்போது. அதுக்கு வந்து நாங்க ஒத்துழைப்பு கொடுத்து அத்தந்தைக்கு வேண்டி விரும்பி ஏகினியோ நமஸ்கார.
2: அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8, நேரம் 7:00. திரைகானம் கேட்கலாம் நேர்களே.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி அரியலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி ராம்குமார் அவர்கள்.
1: அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 201 ஊராட்சிகளிலும் சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சிறப்பு கிராம சபை கூட்டம் அண்மையில் நடைபெற்றது. வாலாஜிநகரம் ஊராட்சியில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி கலந்து கொண்டார். கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பேசும்போது, வீடுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் வழங்க வேண்டும். அனைத்து குப்பைகளையும் சேர்த்து மொத்தமாக வழங்குவதால் தூய்மை பணியாளர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கிறது. எனவே கிராமத்தை தூய்மையாக்கும் வகையில், சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் வகையில் பொதுமக்கள் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள், சுய உதவிக்குழு பெண்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
2: இந்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளையின் சார்பில் அரியலூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க்கிங் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஹால்மார்க்கிங் தேவைகள், ஒழுங்குமுறை விதிமுறைகள், இணக்க பொறுப்புகள் மற்றும் பிஐஎஸ் வழங்கும் டிஜிட்டல் சேவைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளை அலுவலகத்தின் மூத்த இயக்குநர் மற்றும் தலைவர் தயானந்த், துணை இயக்குநர் சாய் சந்திரா ஆகியோர் நிகழ்ச்சியின் நோக்கங்களை விளக்கினர். அப்போது ஹால்மார்க்கிங் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அவர், பிஐஎஸ் ஹால்மார்க் நுகர்வோருக்கு நகைகளின் தூய்மை மற்றும் தரம் குறித்த நம்பகமான உத்தரவாதத்தை வழங்குகிறது. தங்க நகைகளுக்கு ஹால்மார்க்கிங் தேவை குறித்து இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளையின் மூத்த இயக்குநர் மற்றும் தலைவர் தயானந்த் கூறும்போது,
3: ஹால்மார்க் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஜுவல்லர்ஸ்க்காக அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஹோட்டல் லயன்ல பண்ணியிருக்கோம். ஜுவல்லர்ஸ் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஜுவல்லர்ஸ் பிளஸ் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்க ஜுவல்லர்ஸ், ஏன்னா இது ரெண்டுமே வந்து கட்டாயமாக்கப்படாத டிஸ்ட்ரிக்ட்ஸ். இது ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ் எப்படி அவங்க பண்ணா லீகலா பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பிஎஸ் ஆக்ட்ல இருக்கிற ப்ரொவிஷன்ஸும் பிஎஸ் ஹால்மார்க்கிங் ரெகுலேஷன்ஸ் உள்ள ப்ரொவிஷன்ஸும் சொல்லியிருக்கோம். எடுத்து லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீன்னு வேற சொல்லியிருக்கோம். அண்ட் ஹால்மார்க்கிங் சார்ஜஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ப்ளஸ் பிஎஸ் கேர் ஆப் யூஸ் பண்ணி எப்படி அவங்களே வந்து ஒரு நகை இன்னொருத்தருக்கு வாங்கும்போது செக் பண்ணி வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம்.
1: மத்திய அரசு பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பெண்களுக்கான வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் கீழ் இந்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் ஆகியவற்றின் சார்பில் பெண் குழந்தைகளின் நலனை பாதுகாக்கவும் அவர்களின் கல்வியை உறுதிப்படுத்தவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் கடந்த 2015 ஜனவரி 22 பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் தொடங்கப்பட்டது. பாலினம் அறிந்து கருக்கலைப்பு செய்வதை தடுத்தல், பெண் குழந்தைகள் உயிர் வாழ்வதையும் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்தல், பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பங்களிப்பை உறுதி செய்தல் ஆகியவை இத்திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் கீழ் குழந்தை திருமணத்தை தடுத்தல், குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல், ஆண் குழந்தைகளுக்கு நிகராக பெண் குழந்தைகளை கருதுவோம், பெண் குழந்தைகளுக்கு சமுதாயத்தில் அனைத்து அங்கீகாரங்களையும் வழங்குவோம் என்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அவ்வப்போது விழிப்புணர்வு பேரணி, துண்டு பிரசுரம் விநியோகம், கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி முன்னிலையில் மாநில நகர்ப்புறம் மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் ராஜ்குமார் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வருவாய்த்துறை, வேளாண்மைத்துறை, மகளிர் நலன், கால்நடை பராமரிப்பு துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளிடம் அவரவர்கள் துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் அதன் தற்போதைய நிலை குறித்து கேட்டறிந்து அமைச்சர் ராஜ்குமார் ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டத்தில் போலியோ இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் வகையில் நோய் தடுப்பு மற்றும் மருந்து துறை சார்பில் காலை 7 முதல் மாலை 5 வரை ஒரே தவணையாக 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடைபெற்றது. முகாமில் பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட சுமார் 58,295 குழந்தைகளுக்கு அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், பள்ளிகள் மற்றும் சத்துணவு கூடங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. மேலும் அரியலூர் மாவட்டத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்க நகர்ப்புறங்களில் 43 ஊரகப் பகுதிகளில் 499 6 நடமாடும் மருத்துவ குழு மூலமாக பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் பொது இடங்களில் போலியோ சொட்டு மருந்து குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டன.
0: அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி ராம்குமார் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்புத் துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டிகள் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் அந்நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தவும் தமது பயணம் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். செஷல்ஸ் தேசிய தின கொண்டாட்டத்தில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமக்கு அளித்த வரவேற்பிற்காக அந்நாட்டு அரசுக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதற்கான ஒப்புதல் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதற்கு இந்த நடவடிக்கை உத்வேகம் அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். தொழில்துறையினரோடு இந்த நிறுவனம் இணைந்து செயல்படுவதற்கும் இது உதவிடும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சி மாநாட்டின் இரண்டாம் நாளான இன்று அவர் உரையாற்றினார். கிராமங்களின் வளர்ச்சிக்கு மாநில அரசுகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார இயக்கம் நாளை மறுநாள் முதல் செயல்பாட்டிற்கு வருவதாக அவர் தெரிவித்தார். இதற்காக 95,682 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். யமுனை நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தில் ஹரியானாவும் ராஜஸ்தானும் கையெழுத்திட்டுள்ளன. இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி, ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் அமைப்பின் தொழில் வர்த்தக கூட்டமைப்பினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் புத்தொழில் துறைகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் தொழில்துறையினருக்கு ஏராளமான வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனை அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். கிரீஸுடனான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடோரி காக்கோசுடன் விரிவாக பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் உற்பத்தி மற்றும் புத்தொழில் துறைகளில் புதிய வாய்ப்புகள் குறித்து இந்த பேச்சுக்களின் போது விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய புள்ளியியல் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய புள்ளியியல் துறை இணையமைச்சர் திரு இந்திரஜித் சிங் 4 புத்தகங்களை வெளியிட்டு பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரதமரின் முதன்மை செயலர் திரு பி கே மிஸ்ரா பேசுகையில் நாட்டின் புள்ளியியல் கட்டமைப்பிற்கு சர்வதேச அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் எதிர்க்கவில்லை என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பிரியங்க் கார்கே கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் தெரிவித்த எதிர்ப்புகளுக்கு தேர்தல் ஆணையம் உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்று கூறினார். இப்பணிகள் தொடர்பாக கர்நாடக அரசு சார்பில் 8 கோரிக்கைகள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு பிரியங்க் கார்கே கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
5: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பாகிஸ்தானுடன் இந்தியா பேச்சுக்கள் நடத்தியதாக வெளியான செய்திகளை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. செசல்ஸில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இதனை தெரிவித்தார். இலங்கையில் நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டின்போது இந்த பேச்சுக்கள் நடத்தப்பட்டதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு இந்த பேச்சுக்களில் இந்தியாவின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக யாரும் பங்கேற்கவில்லை என்று அவர் பதிலளித்தார். ஆந்திராவில் அரசின் திட்டங்கள் மக்களுக்கு எளிதாக சென்றடைவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். இன்று அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். அரசின் சேவைகளை பெறுவதற்கான நெறிமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மின் வாகன கொள்கையை தில்லி அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி 30 லட்சம் வரை உள்ள மின் வாகனங்களுக்கு சாலை வரி மற்றும் பதிவு கட்டணங்களிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டில் ஏற்படும் காற்று மாசை குறைக்கும் வகையில் தில்லி அரசு இந்த கொள்கையை வெளியிட்டுள்ளது. இணையதள மோசடி தொடர்பாக தில்லி காவல்துறையினர் 10 பேரை கைது செய்துள்ளனர். ஜார்க்கண்ட் மற்றும் தில்லி புறநகர் பகுதிகளிலிருந்து செயல்பட்டு வந்த இவர்கள் பல்வேறு இணையதள மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். பக்டிகா, குனூர் ஆகிய மாகாணங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த தாக்குதல் கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் இதில் 163க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் ஆப்கானிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. இதன் மூலம் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜார்ஜியாவின் பட்டோமியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 12 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் திவி பிஜேஷ் தங்கப்பதக்கத்தையும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பிரதீதி போடோலோயி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் சேகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கிரேஸ் ஸ்கிரீவன்ஸ் 88 ரன் எடுத்தார். மின்னு மானி 2 விக்கெட்களை வீழ்த்தினார். 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 46 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்களை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் டாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதி சுற்றுப் போட்டிகள் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெற உள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மகளிர் அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்கள்

0: கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 7:25 நிமிடம்.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
4: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
3: செம்ம டேஸ்ட்,
4: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
1: விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம் நேயர்களே. வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிக லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 17 முதல் 20 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 9 முதல் 12 டிகிரி செல்சியஸாகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும்.

கிழவர் பெருமக்களே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோய் மேலாண்மை குறித்து அறிவோம். வெங்காய உற்பத்தியில் ஆந்த்ரக்னோஸ், திருகல் நோய் மற்றும் கோழிக்கால் நோய் என பல பெயர்களில் அழைக்கப்படும் இவ்வகையான பூஞ்சான நோய் விவசாயிகளுக்கு பெரும் சவாலாக உள்ளது. அதிக மழை, 20 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மற்றும் 75 முதல் 100% காற்றின் ஈரப்பதம் இருக்கும் சூழலில் இப்பூஞ்சானம் வேகமாக பரவும். பாசன நீர், பாதிக்கப்பட்ட இடங்களில் பயன்படுத்தப்பட்ட பண்ணை உபகரணங்கள், பாதிக்கப்பட்ட விதை குமிழ்கள் மூலமும் இந்த நோய் பரவும். நோயின் அறிகுறிகள் குறித்து அறிவோம். தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறி கருப்பு நிற பூஞ்சானங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருளத் தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதன் மேலாண்மைகள் குறித்து காண்போம் நேர்களை. மழைக்காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்கலாம். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். நீரில் மூழ்கிய நிலையில் காற்றோட்ட வசதி குறைவால் நோய் காரணிகள் இறந்துவிட வாய்ப்புள்ளது. பயிர் வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா அஸ்பரெல்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். இந்நோய்க்கு இனி கூறப்போகும் மருந்துகளை சுழற்சி முறையில் தெளிக்கலாம். புரோபிகானசோல் தயோப்னெட் மீத்தில் 1 லிட்டருக்கு 1.5 மில்லி லிட்டர் அளவிலும், டெபுகோனசால் ட்ரைபிளாக்சிஸ்டோரோபின் 1 கிலோ 1 கிராம் 1 லிட்டருக்கும், ஃப்ளோஃபைரம் டெபுகோனசோல் 1 லிட்டருக்கு 1.5 மில்லி லிட்டரும் தெளிக்கலாம்.

உதகமண்டலம் மாவட்ட கால்நடை பண்ணையில் கழிவு செய்யப்பட்ட 20 எண்ணிக்கையிலான புலி காளைகள் 30/6/2026 அன்று காலை 11 மணியளவில் இப்பண்ணை வளாகத்தில் ஏலக்குழுவின் மூலம் பொது ஏலம் விடப்படும். மேற்படி கால்நடைகள் பொது ஏலத்தில் கலந்து கொள்வோர் ஏல முன்வைப்பு தொகை ₹5000 மட்டும் செலுத்தி பொது ஏலத்தில் கலந்து கொள்ளலாம். ஏலத்தில் கலந்து கொள்வோர் கால்நடைகளை அலுவலக நாட்களில் காலை 10:30 மணி முதல் மாலை 4:30 வரையிலான நேரத்தில் பார்வையிடலாம். ஏல நிபந்தனைகளை அலுவலக நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் பொது ஏலம் தொடர்பான விவரங்களுக்கு தொலைபேசி எண் 8072231345 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். ஏலத்தினை ஒத்திவைக்கவோ மறு தேதி நிர்ணயம் செய்யவோ நிறுத்தவோ உதகமண்டலம் மாவட்ட கால்நடை பண்ணை துணை இயக்குநருக்கு முழு அதிகாரம் உண்டு. ஏலத்தின் போது ஏலதாரர் சட்டத்திற்கு புறம்பாக தரக்குறைவாக நடந்து கொண்டால் முன்பணத்தொகை ₹5000 பறிமுதல் செய்யப்படும்.

0: அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

0: உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: என் பேர் பசுராஜ், கோட்டமந்து பகுதியில் விவசாயியாக இருக்கேன்.
0: இப்போ எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: சுமார் ஒரு 40 வருஷமாகவே பண்ணிட்டு இருக்கேன்.
0: உங்களுடைய விவசாய அனுபவத்தில் இந்த சைனீஸ் காய்கறிகள் சாகுபடியே பண்ணிட்டு இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. உங்களுடைய விவசாய அனுபவத்தில் இந்த சைனீஸ் காய்கறிகளாக குறிப்பிடத்தக்கவையா எது எது எல்லாம் இருக்கு?
1: சைனீஸ் காய்கறி அப்படி சொன்னா டேபிள் ரெடிஸ் இருக்கு. மெயினா வந்து எல்லாம் பிளைன்ஸ் தான், பிளைன்ஸ் தான் அனுப்புறாங்க. அது இல்லாம சைனீஸ் என்னும்போது வெர்கோலி, சுகுனி, அப்புறம் அது சைனீஸ் கேபேஜும் ஒன்று இருக்கு, அப்புறம் சல்லாத்துங்க இருக்கு. எல்லாம் வெரைட்டியும் வந்து எல்லாம் ஒன்று சூப்புக்கு ஆகும். இந்த மற்றது எல்லாமே பெரிய 5-star ஹோட்டலுங்க, இந்த மாதிரி ஹோட்டல தான் யூஸ் பண்ணிருக்காங்க. மீன் பாஸ்லி இருக்கு, அப்புறம் லீக்ஸ் இருக்கு.
0: இப்போ வந்து ஃபர்ஸ்டா வந்து இந்த டேபிள் ரேடிஷ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சிறிய வகை முள்ளங்கி, அதனுடைய சாகுபடி முறைகள் எப்படி இருக்கு? அதை எப்படி நீங்க விதை போட்டு வளர்க்குறீங்களா? எப்படி
1: டேபிள் ரேடிஷ் அப்படி சொன்னா சின்ன சின்ன உருண்டை உருண்டையா வர்ற காய், அது எப்படின்னு சொன்னா விதை போட்டு தான் வரும். எப்படின்னா எல்லா விவசாயத்தோட இது வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ரெடி ஆயிரும். அது எப்படின்னா ரோடு பகுதியில எல்லாம் இவங்க டூரிஸ்டுங்களுக்கு அதெல்லாம் மெயினா வந்து அதை விரும்பி வாங்கிட்டு போவாங்க. அதுவும் இல்லாம வந்து கீழே பெரிய பெரிய ஹோட்டலுங்களுக்கு எல்லாம் அனுப்பி விட்டுருவாங்க. அது அது யூஸ் ஆகும்.
0: இந்த டேபிள் ரேடிஷுடைய விவசாய முறையை பத்தி சொல்லுங்க.
1: விவசாய முறை எப்படி சொன்னா அது பேடு பாத்தி கட்டிட்டு கோடு இழுத்து போட வேண்டியதுதான். போட்டுட்டா அது குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே
0: வந்துடும். இது அறுவடைக்கு ஒரு மாசத்துக்குள்ளாகவே ரெடி ஆயிரும்.
1: ஒரு மாசம் மேல ஒரு மாசம் 10 நாள் கிழிச்சு கிழிச்சு எடுக்கணும். காய் ஆக எடுத்து எடுக்கணும், எடுத்து யூஸ் பண்ணலாம்.
0: இந்த டேபிள் ரேடியேஷன் வந்து எவ்வளவு பரப்பளவுக்கு போட்டா ஒரு லாபகரமா இருக்கும்?
1: அது போடல, ஒரு குறிப்பிட்ட அளவு போடலாம். குறிப்பிட்ட அளவு ஒரு பேடு போட்டாலும், ரெண்டு பேடு சின்ன பேடு, ஒரு 2 சென்ட் 3 சென்ட் 1 சென்ட்ல போட்டாலும் கூட அது நல்ல ஒரு மாதிரி ஒரு அமௌண்ட் கிடைக்கும். நம்ம 100 ரூபாய் செலவு பண்றோம்னா ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் கிடைக்கும்.
0: இந்த டேபிள் ரேடியேஷனுக்கு இந்த விதை போடுற முறை எப்படி இருக்கும்?
1: விதை போடுற முறைன்னு சொன்னா விதை டவுன்ல தான் கடையில வாங்கணும். வாங்கிட்டு பேடு கிளீன் பண்ணி கொஞ்சம் லைட்டா எருவு போட்டு கோடு எடுத்து இந்த இது எல்லா விதையும் கேரட் விதை போடுற மாதிரி போடணும். தூர தூரமா போட்டு அது இதான் வந்துடும்.
0: இப்போ சராசரியா 1 கிலோ எவ்வளவுக்கு இந்த டேபிள் ரேடிஷ் விற்கப்படுது?
1: பீஸ் கணக்கு கொடுக்குறோம். ஒரு பீஸ் 2 ரூபா 3 ரூபா வரும். அதே ரொம்ப ட்ரைன்னு சொன்னா 5 ரூபா வரலாம். நாம இங்க 2 ரூபா 3 ரூபாய் கொடுத்தோமோ அவங்க 5 ரூபாய்க்கு ஜாஸ்தி வித்துருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா கிலோ கணக்குன்னு சொன்னா 200-300 ரூபாய்
0: கிலோவே
1: 200 ரூபாய் அவரேஜ். 200 ரூபாய்க்கு மேல தான் கம்மி வராது.
0: இந்த டேபிள் ரேடிஷ் மாதிரியே அடுத்த சைனீஸ் காய்கறி எப்படின்னா ஜுக்னி காய். அது எப்படிப்பட்ட ஒரு காய் வகையா இருக்கு?
1: சுகுனி காய் வந்து நார்மலா நம்ம குழப்பமந்தி நம்ம டவுன் ஏரியாவில வந்து அதிகபட்சமா வராது. எப்படின்னா 10% தான் வரும். அதே வில்லேஜ் ஏரியாவில அதிகமா நல்லா வரும். அந்த நம்ம ஏரியாவில போடும்போது ஒரு அளவு தான். ஒரு பயிருக்கு வந்து ஒரு 10-15 பீஸ் அப்படி வரும். 10 பீஸ்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ 2 கிலோ 3 கிலோ அவ்வளவுதான் வரும். அதுக்கு மேல அது மகசூல் பண்ண முடியாது. அதே வந்து கொஞ்சம் ஈட்டு இந்த மாதிரி ஏரியானா அது நல்ல கரெக்டா வரும்.
0: அதுக்கு விவசாயம் பண்ற முறை எப்படி இருக்கு? சுகுனி காய்
1: அது சுகுனி காய் எப்படி சொன்னா அது விதை தான். தூர தூரமா போடணும். ஒரு மூட்டை காடலைன்னு சொன்னா ஒரு 100 விதை 150 விதை 100 விதை போடலாம். போட்டு தனித்தனியா இந்த பூசின காய் மாதிரி தெளி தெளி விற்கணும்.
0: கொடி வகை சார்ந்ததா?
1: கொடி வகை சேர்ந்ததுல இது பூமியிலேயே படரக்கூடியதுதான். லைட்டா அப்படியே வரும்.
0: இந்த 120 விதைகள் போடலாம்னு சொல்றீங்க. ஒவ்வொரு விதைக்கும் இடைவெளிகள், அதை பத்தி?
1: இடைவெளி வந்து சுமார் ஒரு 2 அடி 3 அடிக்கு போடலாம். 3 அடி மேலதான், 2 அடி 3 அடிக்கு மேல போட்டா அது தூரத்தை போடணும். போட்டா அது அப்படியே இது மாதிரி தான் அந்த படர்ந்து வரக்கூடியது தான். படர்ந்துன்னா ரொம்ப தூரம் போகாது, ஓரளவு ரவுண்டா.
0: இந்த சுக்னி காய் விதைச்சதுக்கு அப்புறமா எத்தனை நாட்கள்ல செடியா முளைப்ப மேல வந்து காய்களை கொடுக்க ஆரம்பிக்கும்?
1: அது முளைக்கிறதே கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிரும். அது பிறகு வந்து செடியாய் வந்து 2 மாசம் 2.5 மாசம்
0: சராசரியா 3 மாசம்
1: 3 மாசம் 2.5 மாசம் இல்ல இருக்கலாம்.
0: சைனீஸ் காய்கறி பயிரா வந்து இந்த சைனீஸ் கேபேஜ், அதனுடைய விவசாய முறையை பத்தி சொல்லுங்க.
1: சைனீஸ் கேபேஜ்னா அது எல்லாமே நம்ம இங்கேயும் யூஸ் பண்றோம். எல்லாமே அது எப்படின்னா மெயின்

0: வந்து ஜூஸ் இந்த மாதிரி தான் போடுவாங்க, ஜூஸ் போடுவாங்க, அது மாதிரி பொரியல் பண்ணுவாங்க. சைனீஸ் பெரிய பெரிய ஹோட்டலுங்க தான் மெயினாக இது பண்ணுறான். இது எப்படின்னு சொன்னால் அதே மாதிரி தான், நாற்றுங்க நாற்றுங்க தான் நடணும். ஒரு அடி 1.5 அடிக்கு நாற்று நடணும். அது எப்படின்னு சொன்னால் 1 மாதம் 2 மாதம் 2 மாதம் 2.5 மாதம் ஆயிரும் வர்றதுக்கு. அதே சரியானபடி பராமரிப்பு இல்லைன்னு சொன்னால் மழை ஜாஸ்தியானாலோ இதானாலோ அது கதிர் மாதிரி வந்துடும், பூ மாதிரி, அதுலேயே பூ மாதிரி வந்துடும். நம்மளுக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் பயன்படாது.
1: நாற்று சொல்கிறீங்க, இந்த நாற்று வந்து எவ்வளோக்கு நீங்கள் வாங்குறீங்க வெளியிருந்து? எப்படி இந்த நாற்று விதைக்கணும்?
0: நாற்று வந்து இந்த நர்சரியில் போடுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எருவு இதெல்லாம் போட்டு நர்சரிக்குள்ள வச்சு ஒரு ஒரு விதையை போட்டு அது நாற்று பண்ணி கொடுக்குறாங்க, போட்டுக்கலாம். அப்படிதான் போடணும். அது ரேட்டு வந்து ஒரு நாற்று 5 ரூபா 6 ரூபா ரேட்டு வரும். அதே அப்படி இல்லைன்னு சொன்னா நாம்மள வாங்கி போட்டுட்டு நாற்று போட்டுட்டு அவங்களுக்கு டெலிவரி கொடுத்துடலாம்.
1: சராசரியா ஒரு நாற்றுகள் நடும்போது ஒரு செடியில எவ்வளவு சைனீஸ் கேபேஜ் எவ்வளவு கிலோ வரைக்கும் பறிக்க முடியும்?
0: அது ஒன்னு ஒரே ஒரு செடிக்கு ஒரு காய் தான் வரும். அது எப்படின்னு சொன்னா 2 கிலோ வரும், 2.5 கிலோ வரும், 1 கிலோ வரும். அது நம்ம எப்படி சத்து கொடுக்குறோமோ எருவு கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆகும். அது மேல வேற ஒன்னு வராது.
1: இந்த பார்ஸ்லி லீக்ஸ் இந்த மாதிரியான சைனீஸ் காய்கறிகள்
0: பார்ஸ்லி அதுவும் நாற்று விதை போட்டு நாற்று இது பண்ணும். பார்ஸ்லி வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகும். 4 மாதம் இருந்தாலும் நம்மளுக்கு வருஷக்கணக்கில் அறுக்கலாம், அறுத்துட்டே இருக்கலாம். அது அறுத்து எடுத்து எடுத்துகிட்டே இருந்தோமோ அது பாட்டுக்கு எருவு போட்டு இருந்தோமோ வந்துட்டே இருக்கும். 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் அது யூஸ் பண்ணலாம். லீக்ஸ் வந்து லீக்ஸும் அதே மாதிரி தான், நாற்றுங்க தான் நடணும். அது சுமார் 3 மாதம் 3 மாதம் மேலே ஆயிரும். நாற்று தான்.
1: இந்த சைனீஸ் காய்கறிக்கு எப்படிப்பட்ட ஒரு தண்ணீர் தேவைகள் இருக்கு? இயற்கை மழை பொழிவை மட்டுமே நம்பி இந்த பயிரிடலாமா, இல்லைன்னா பர்டிகுலரா குறிப்பிட்ட வகையில தண்ணி பாய்ச்ச வேண்டிய இருக்குமா?
0: இல்ல, மழை காலத்துல வந்து பிரச்சனை இல்லை. மழை இல்லைன்னு சொன்னா குறிப்பிட்ட அளவு தண்ணி அடிச்சுட்டு இருக்கணும். இந்த டேபிள் ரெடிஸ் மாதிரிக்கெல்லாம் அவ்வளவு தண்ணி வேண்டாம். லீக்ஸ் மற்ற சைனீஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கண்டிப்பா தண்ணி வேணும். தண்ணின்னா நார்மல் தண்ணி அதிகமா கேட்டு பரவாயில்ல, ஒரு அளவு அடிச்ச போதும்.
1: சைனீஸ் காய்கறியை தாக்கக்கூடிய பூச்சிகளோ இல்ல நோய்களோ என்னவா?
0: பூச்சிங்கெல்லாம் நிறைய பூச்சி இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து அடிக்கணும். அது என்னன்னா இந்த டேபிள் ராடிஸ் என்ற ஒரு இது கூட நத்தைன்ற ஒரு பூச்சி, நத்த மாதிரி தான் இருக்கும். அது என்ன மருந்து போட்டாலும் ஒன்றும் கேட்காது. அது என்ன ஆயிடுதுன்னு ஓட்ட ஓட்ட போட்டுரும், ஓட்ட ஓட்ட அடியில இந்த டேபிள் ராடிஸ்ல அடியில வந்து ஓட்ட ஓட்டே போட்டுரும். அதுக்கு மருந்து எவ்வளவு இது பண்றோம் அது கண்ட்ரோல் பண்ண முடியறதுல. அப்படி மற்றதுக்கெல்லாம் இந்த சைனீஸ்க்கெல்லாம் மருந்து அடிச்சே ஆகும், கொடுப்பாங்க இதுல கடைங்கல, அதுக்கு தகுந்த மருந்து கொடுப்பாங்க, அதை அடிச்சா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும்.
1: நோய் தாக்குதல்,
0: நோய் தாக்குறதுக்கு தான் அதுக்கு தகுந்த மருந்து வாங்கி அடிக்கும்.
1: என்னென்ன மாதிரியான நோய் பார்த்துருக்கீங்க?
0: அது எப்படின்னு சொன்னா இதெல்லாம் வந்து மஞ்சள் மாதிரி ஆயிரும். மஞ்சள் தான் மெயின், மஞ்சள் ஆகும், காஞ்ச மாதிரி ஆயிரும், அழுகல் நோய் வரும். அதுக்கெல்லாம் தகுந்த மருந்து அடிச்சோமா அது செட் ஆயிரும்.
1: சைனீஸ் காய்கறி சாகுபடியில உரங்கள் எந்த அளவுக்கு முக்கியம், என்னென்ன மாதிரியான உரங்கள் போடுறீங்க?
0: உரங்கள் வந்துட்டு 4 கொஞ்சம் போடலாம் லைட்டா. இந்த மற்றதெல்லாம் எருவு, நாட்டு உரம், நாட்டு உரத்தை போடலாம். நாட்டு உரங்கள்
1: என்னென்ன மாதிரியான நாட்டு உரங்கள்?
0: நாட்டு உரம்னா மாட்டு உடைய சாணி மட்டும்தான், ஆட்டு சாணி போடலாம், அது போடலாம். இது லைட்டா வந்து 4 அந்த மாதிரி எருவு கொஞ்சம் லைட்டா போடலாம், அது போட்டாலும் நல்லா.
1: செயற்கை உரங்களும் போடலாம்.
0: செயற்கை உரம் தான் மெயின், அது போட்டால்தான் நல்லா இருக்கும். இதுங்கெல்லாம் 4 எருவுல போட்டால கூட கொஞ்சம் அதிகமா இதாகாது. இந்த எருவு தான் மெயினா போடணும், போட்டதான் சூப்பரா வரும்.
1: சராசரியா சாதாரண காய்கறி சாகுபடி இருக்கிற ஒரு விவசாயியா நீங்க பார்த்த லாபம் எப்படி, இல்ல சைனீஸ் காய்கறிகள் விளைவிச்சு நீங்க பார்த்த லாபம் எப்படி இருந்தது?
0: சைனீஸ் காய்கறின்னு சொன்னா அதுல லாபம் தான். அது எப்படின்னா டெய்லியும் ஒன்ஸ் போட்டுட்டோமா டேபிள் ரெடிஸ் ஆகட்டும், போட்டுட்டா பாட்டுக்கு எடுத்துட்டே இருக்கலாம். அதே சுகுனின்னாலும் அது வர ஆரம்பிச்சிருச்சுன்னா உடனே எடுத்துட்டே இருக்கலாம். நம்மளுக்கு கூடிய சீக்கிரமா எல்லா விளையமும் விட இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும். அதே இது வந்து பார்ஸ்லி வந்து கைக்கு வர வரைக்கும் தான் வந்துருச்சுன்னு சொன்னா டெய்லியும் அறுத்து 1 நாள் 2 நாளைக்கு 3 நாளைக்கு அறுத்து கொடுத்துட்டே இருக்கலாம். லீக்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒன்ஸ் புடுங்கிட வேண்டியதுதான், அது புடுங்கன்னா நீ அடுத்து நாத்த நடணும். அது ஒரே விளையமா தான். சைனீஸ் கேபேஜும் ஒரே விளையமா தான், ஒரு டைம் வெட்டினா முடிஞ்சு 1 கிலோ 2 கிலோ அப்படி வரும். அதை வெட்டிட்டுமே வேலை முடிச்சு நீ அடுத்ததுல ஒன்றும் செய்ய முடியாது.
1: இந்த சைனீஸ் காய்கறிகள் சாகுபடி செய்யறதுக்கான ஏற்ற கால சூழ்நிலை இது
0: எந்த டைமும் வரும். அது எப்படின்னு சொன்னா இந்த சுகுனிக்கு மட்டும்தான் கொஞ்சம் பனிகளெல்லாம் செய்ய முடியாது, பனி காலத்துலலாம். இந்த மற்ற இதெல்லாம் எப்போ வேணா வரும், இந்த மற்ற காய்கறிகளும் வரும். கொஞ்சம் லேட் ஆகும், பனி அதிகமாச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். 2 மாதம்ன்றது 3 மாதம் ஆகும்.
1: நீங்க இந்த கிழங்கு, இந்த கேரட், இந்த மாதிரியான பயிர்கள் சாகுபடி செய்யற போது கிடைச்ச லாபத்துக்கும், இந்த சைனீஸ் காய்கறிகளுக்கு பயிரிடும் போது செஞ்ச கிடைச்ச லாபத்துக்கும் இல்ல விவசாய முறைக்கும் எப்படி ஒரு வித்தியாசம் இருக்கு? எது ஈஸியான விவசாய முறைன்னு நினைக்கிறீங்க? சைனீஸ் காய்கறிகள் சாகுபடியா இல்ல பிற காய்கறிகள் சாகுபடியா?
0: சைனீஸ் வகையிலயும் வந்து ஓரளவு காசு பண்ணலாம். அது எப்படின்னு சொன்னா நம்ம சரியானபடி சொல்ல முடியாது. நம்மளுக்கு விலை அதிகமா இருந்துச்சுன்னா அதிகமா கிடைக்கும், விலை கம்மியாச்சுன்னு சொன்னா எல்லாமே போட்டாங்கன்னா விலை கம்மியாயிரும். அதே மாதிரி தான் கேரட்டு சரி, கிழங்குனாலும் சரி, கோசுனாலும் சரி, எதுவுமே அப்படிதான். அதிகமா இருந்துச்சுன்னா ரேட் கம்மியாகும், அதிகமா இல்லைன்னா ரேட் ஜாஸ்தியாகும். அதை வந்து நம்ம கரெக்டானபடி சொல்ல முடியாது, இவ்வளோதான் ரேட்டு வரும், இங்கே தான் இவ்வளோதான் ஆகும் அப்படி சொல்ற.

0: ஒன்றும் சொல்ல முடியாது.
1: எல்லா காய்கறி சாகுபடிக்கும் இந்த விலங்குகள் தொல்லை இருக்கு. இந்த மாதிரியான சைனீஸ் காய்கறிகளை இந்த காட்டு எருமைகளோ பிற விலங்குகளோ வந்து சேதப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா?
0: இது வந்து சைனீஸ் எல்லாம் அவ்வளோத்துக்கு ஒன்றும் பாதிப்பு வராது, ஆனால் மிதிக்க செய்யுங்க, மிதிக்கும், மிதிச்சால வேஸ்ட் ஆயிரும். அதிகமாக அதை சாப்பிடாது, சல்லியோ லீக்ஸோ மற்ற இதெல்லாம் சாப்பிடாது. இந்த மாதிரி டேபிள் ரெடிஸ் இந்த மாதிரி அந்த இலைங்களை சாப்பிட்ரும், அதுங்களை நாச இது பண்ணிடும், லாஸ் பண்ணிடும். இதுங்கெல்லாம் இதெல்லாத்தையும் ஒன்றும் பண்ணாது, மிதிக்கும். சைனீஸ் எல்லாம் மிதிச்சிரும் ஆனால் சாப்பிடாது, இதனால பாதிப்பு வராது. பாதிப்பு தான் வராதுன்னு பார்த்துக்கணும், அவ்வளோதான்.
1: இப்போ சாதாரண காய்கறிகளுக்கும் இந்த குறிப்பிட்டு சொல்ற இந்த சைனீஸ் காய்கறி வகைகளுக்கும் எப்படி சந்தையில ஒரு மதிப்பு இருக்கு, என்ன மாதிரியான ஒரு வித்தியாசம் இருக்கு?
0: இது சைனீஸ்க்கு தனி மதிப்பு இருக்கு, அந்த கடைங்களே தனியா இது இருக்கும். சைனீஸ்ன்னும் போது ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், இதுங்க விட அது ரேட் ஜாஸ்தி தான் இருக்கும். சைனீஸ் காய்கறிக்கே தனி ரேட் இருக்கும், அது வெரைட்டியும் அந்த மாதிரி தான், விதையும் அதிகமாக தான் ஆகும். இதுக்கு அதிகமான ஒரு
1: இப்போ சைனீஸ் காய்கறி சாகுபடியில் இந்த காய்கறிகள் எல்லாமே வந்து ஒரு நல்ல விளைச்சல் தரதுக்கு நீங்கள் என்னென்ன எல்லாம் பண்ணுறீங்க?
0: நல்ல மகசூல் தரணும்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மருந்து கேட்டு வாங்கி அடிச்சுட்டு இருக்கோம், நாட்டு எருவுங்க போட்டிருக்கோம், போட்டால் ஒரு மாதிரி மகசூல் கிடைக்கும்.
1: ஒரு விவசாயியா கால்நடை வளர்ப்பு எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க? விவசாய
0: கால்நடை ரொம்ப முக்கியம், அந்த எருவு இல்லாம என்னன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அந்த எருவு தான் மெயின், முக்கியமா எருவு தான் வேணும். அந்த எருவு இருந்தா தான் மகசூலே கிடைக்கும். நாட்டு இந்த எருவு கூட நம்பர் ஃபோர்ல இருந்து நம்பர் ஃபைவ்ல இருந்து எது போட்டாலும் செட் ஆகாது, மெயின் வந்து இந்த எருவு தான், போட்டதான் ஒரு மாதிரி செட்.
1: ஆட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த எருக்களும் போட்டு பயன்படுத்துறீங்களா உங்க விவசாயத்துல?
0: மெயின் ஆட்டு தான் போட்டுட்டு இருக்கோம், ஆட்டு போட்டதை கொஞ்சம் நல்லா, இன்னும் கொஞ்சம் மாட்டு எருவும் ஆட்டு எருவும் எல்லாம் ஒன்று ஈக்குவல் தான் வரும். அதிகமா நார்மல், அதிகமான்றது இல்லை கம்மின்றது இல்லை, ஒரே ஈக்குவலாக வரும்.
1: புதுசாக ஒருத்தவங்க சைனீஸ் காய்கறி சாகுபடி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடியது
0: எப்படின்னா, சைனீஸ்னா டேபிள் ரெடிஸ் போடலாம், எல்லாமே நார்மலாக வந்து எல்லாருமே போட்டுட்ருக்காங்க. இதுக்கு யாருக்குமே நம்ம போடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவு இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். விவசாயம்னு சொன்னால் மாவட்டத்தில் மலைவாழ் மக்களுக்காகட்டும் வந்துட்டு டவுனில் இருக்கவங்க சரி வில்லேஜ்னாலும் சரி எல்லாத்துக்குமே தெரியும் எந்தெந்த ஐட்டம் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு கூட இங்கே டவுனை கூட வந்து மற்ற இடத்துல இருக்கவங்க தான் ஏகப்பட்டது எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே சொல்ல வேண்டியது ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு எல்லாமே தெரியும்.
1: இப்போ இன்னொரு முக்கியமான காய்கறின் போது ப்ரொக்கோலி சாகுபடி. இந்த ப்ரொக்கோலி வந்து எப்படி சாகுபடி செய்யறது, அதனுடைய முறைகள் எப்படி இருக்கு?
0: ப்ரொக்கோலினா அதே மாதிரி நாற்று தான், நர்சரியில் நாற்று போட்டு கொடுத்தாங்கன்னா அதுவும் எடுத்து நட்டுடலாம். நட்டுட்டா உடனே ஒரு 8 நாள் 10 நாள் எருவு போட்டுடலாம். நர்சரியில் வாங்கினா அதே நாம் பாத்தி கட்டி நாற்று போட்டோமா, போட்டு ப்ரொக்கோலி நட்டோமா 15 நாள் 20 நாள் அது வேர் பிடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். நர்சரியிலேருந்து எடுத்து வந்த நாற்று உடனே நம்ம போடலாம், எருவு போடலாம், 1.5 மாதம் 2 மாதத்துல காய் ஆயிரும், அறுத்துட்டே இருக்கலாம், காசு ஆகும்.
1: இப்போ ப்ரொக்கோலி சாகுபடி எத்தனை நாட்களுக்குள்ள அறுவடைக்கு தயாராகும், எவ்வளவு மகசூல் கிடைக்கும் ஒரு நாட்டில்?
0: ஒரு நாட்டுக்கு நாம் எப்படி அதுக்கு ஊட்டம், அதுக்கு எப்படி எருவு போடுறோமோ, ஒன்று 1 கிலோவும் வரும், 1/2 கிலோ வரும், 1/2 கிலோ வரும், அதுக்கு கம்மியாகவும் வரும். அது சரியானபடி நம்ம எப்படி அது யூஸ் பண்ணுறோமோ, எப்படி எருவு போடுறோமோ, எப்படி பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும்.
1: இவ்வளோ நேரம் ஒரு விவசாயியாக உங்களுடைய சைனீஸ் காய்கறிகள் சாகுபடி செய்யக்கூடிய அனுபவங்களை, அது எப்படி ஒவ்வொரு காய்கறிகளும் எத்தனை நாட்களுக்குள்ள முளைச்சி மேலே வருது, எப்படி அதோட விவசாயம் பண்ணுறீங்க, நாட்டுக்களை எப்படி நடுறீங்க அப்படின்றத சுருக்கமாக சொன்னாலும் நம்ம நேயர்களுக்கு உங்களுடைய அனுபவங்களை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. ஆல் இண்டியா ரேடியோ சார்பாக உங்களுக்கு நன்றி.
2: இனி கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிறைவாக தகவல் களஞ்சியம்.
1: இன்னைக்கு தேக்கு மரத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தேக்கு மரத்துடைய விஞ்ஞான பெயர் டெக்கோனா கிராண்டிஸ். கிரேக் மொழியில டெக் அப்படின்னு சொல்லப்படுறது தச்சர் அப்படின்னு பொருள்படும். அதே போன்று டெக்கோனா அப்படின்னா தச்சருக்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னு பொருள்படும். கிராண்டிஸ் என்றால் பிரதானமானது அப்படின்னு பொருள். அதாவது இந்த மரம் தச்சர்களுக்கு உகந்த பிரதானமான மரம் அப்படின்னு பொருள்படுது. இந்த மரம் ஓங்கி வளர்வதோடு மிகவும் உறுதியான மரமாக வளரும். இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் இந்த மரம் கடல் மட்டத்திலிருந்து 1500 மீட்டர் உயரம் வரை இருக்கிற காடுகளில் காணப்படுது. நல்ல மண்வளம் நிறைந்த நிலங்களில் தேக்கு மரம் 55 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரும். சமவெளி பகுதிகளில் 15 மீட்டர் உயரமும் வளரக்கூடியது. குறிப்பாக ஆண்டிற்கு 750 மில்லிமீட்டர் அளவுக்கு குறைவாக மழை பெய்கிற பகுதிகளில் இந்த மரம் சரியாக வளர்வது இல்லை. இந்த மரம் நல்ல வடிகால் வசதியுள்ள ஆற்று வண்டல் மற்றும் மணல் கலந்த நிலங்கள்லையும், செம்மண் நிலங்கள், செம்புறை மண் நிலங்கள், மணல் கலந்த களி நிலங்கள்லையும் நல்லா வளரும். மண் ஆழம் குறைவாக உள்ள நிலங்களில், கடுங்களி நிலங்கள்லையும், நீர்வடியா நிலங்கள்லையும் இந்த மரம் சரியாக வளர்வதில்லை. தேக்கு மரம் ஒரு ஒளி விரும்பி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல சூரிய ஒளி கிடைச்சால் மட்டுமே இந்த மரம் முழுமையான வளர்ச்சி அடையும். தேக்கு மர விதைகளை விதை நிறுத்தி செய்வது ரொம்பவே முக்கியமானது. குறிப்பாக தேக்கு விதைகளை கோணி சாக்கு பையில வைத்து கட்டி 12 மணி நேரம் சாண பாலில் ஊற வைக்கணும். பின்னர் 12 மணி நேரம் வெயிலில் உலர்த்தி வைக்கணும். இவ்வாறு தொடர்ந்து ஒரு வாரம் செய்த பிறகு விதைகளுக்கு முளைப்பு திறன் அதிகரிக்கும். தேக்கு தோட்டம் அமைக்க தேக்கு நாற்று குச்சிகளை தயார் செய்யணும். மேற்படி நாற்று குச்சிகளை தயாரிக்க தேவையான நாற்றங்கால்களை மேட்டுப்பாத்தியாக அமைக்கணும். இதற்கு 50% மணலும் 50% வண்டல் மண்ணும் நன்றாக கலந்து அமைக்கணும். இந்த மண்ணோட தொழு எருவோ சாணமோ கலக்கக்கூடாது. அவ்வாறு கலந்தால் வேர்ப்புழுக்கள் தோன்றி நாற்றுக்கள் சேதமாகும். பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி பாத்திக்கல்ல பூச்சிகள் இல்லாதவாறு பார்த்து கொள்ளலாம். 10x1 மீட்டர் பரப்பளவுள்ள பாத்திக்கு 6 கிலோ என்ற அளவுக்கு தேக்கு விதை விதைக்கணும். விதைப்புக்கு பின்னர் சிறிய மணலை மேலாக பரப்பி அதன் மேலே வைக்கோலை பரப்பி மூடணும். தினமும் 2 முறை நீர் பாய்ச்சி வரணும். தேக்கு நாற்றுக்கள் முளைச்சி வரும் பொழுது வைக்கோலை அகற்றிவிட வேண்டும். நாற்றங்காலில் உள்ள நாற்றுக்கள் 10 மாதம் முதல் 1 வருடம் வளர்ந்த நிலையில் தண்டின் வளர்ச்சி சுமாராக பென்சில் பருமன் அல்லது பெருவிரல் கணத்திற்கு இருக்கும். மேற்படி பென்சில் பருமனுள்ள நாற்றுக்களை 16x30 சென்டிமீட்டர் அளவுள்ள பாலித்தீன் பைகளில் வளர்த்து நடவு செய்யும் முறையை இப்போது பின்பற்றிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் தண்டு வளர்ந்த நாற்றுக்களை எடுத்து வேர்பகுதிகளில் உள்ள சிறு வேர்களை வெட்டி அகற்றணும். கழுத்து பகுதிக்கு மேலே 2 சென்டிமீட்டர் அளவுக்கு வேர்பகுதி சுமார் 1/2 அடி உடைய நாற்று குச்சிகளாக வெட்டி தயார் செய்யணும். வளர்ச்சியடையாத நாற்றுக்களை நாற்றங்காலிலேயே விட்டு வைத்து பின்பு நன்கு வளர்ச்சி அடைந்த பிறகு நாற்று குச்சிகளை அப்படியே தோட்டங்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டிய இடங்களில் நடவு செய்யலாம். தேக்கு நடவு செய்யப்படும் பொழுது இடம் நன்றாக சுத்தம் செய்து கலைகளை அகற்றி இருக்க வேண்டும். மழைக்காலத்துக்கு முன்னர் 2 மீட்டர் × 2 மீட்டர் இடைவெளியில் 45 கன சென்டிமீட்டர் அளவுக்கு குழி எடுத்து மக்கிய தொழு உரத்தோடு வண்டன் மண் கலந்து குழிய 3/4 பாகம் நிரப்பணும். மழைக்காலம் ஆரம்பித்ததும் குழிகள் நன்கு ஈரமானதும் அவைகளில் தேக்கு நாற்று குச்சிகளை நடவு செய்யலாம். அதே சமயம் நாட்டு குச்சியினுடைய கழுத்து பகுதியும்

0: குழியின் மேல்மட்டமும் ஒரே மட்டத்தில் இருக்குமாறு பார்த்து கொள்ளணும். குச்சியின் கழுத்து பகுதி மண்ணுக்குள்ளே புதைந்து விடாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி மண் மூடினா துளிர் வருவது தடைப்படும். இவ்வாறு நடப்பட்ட நாற்றுக்குச்சிகளை ஒரு வாரம் முதல் 15 நாட்களுக்குள் துளிர் விட ஆரம்பிக்கும். இந்த செடிகளில் அதிக துளிர்கள் வருவதனால நல்ல வளர்ச்சி அடைஞ்ச ஒரு துளிரை மட்டும் விட்டுட்டு மற்றவைகளை அகற்றிவிட வேணும். 16-30 சென்டிமீட்டர் அளவுள்ள பாலித்தீன் பைகளில் வளர்ந்த தேக்கு நாற்று குச்சிகளை குறைந்தது மாதம் இருமுறை நீர் விடுவது அவசியமானதாக இருக்குது. இவ்வாறு 5 வருடங்கள் வர செய்து வருவதனால தேக்கு மரங்கள் நல்லா வளரும். தேக்கு மரங்கள் தரமானதாகவும் பக்க கிளைகள் இல்லாததாகவும் வளர்ந்தால்தான் அதிக வருவாய் கிடைக்கும். ஆகவே பக்க கிளைகள் தரைமட்டத்திலிருந்து மரத்தின் உயரத்தில் 1/3 உயரத்தில் மட்டுமே கழிக்க வேண்டும். மேலும் மரங்கள் அடர்ந்து வரும் நிலையில் 5 வருடத்தில் இடைவரிசைகளை நீக்கி மரம் நல்ல பருமன் கிடைக்க வழிவகை செய்யணும். அதாவது முதல் 5 ஆண்டில் களைத்தல் செய்யும் பொழுது முளைவிட்ட வரிசையில் ஒரு வரிசை விட்டு நடுவரிசையில் உள்ள எல்லா மரங்களையும் வெட்டி எடுத்து விட வேண்டும். உதாரணமாக 2x2 மீட்டர் இடைவெளியில் நட்டால் ஏக்கருக்கு 1000 மரங்கள் இருக்கும். இதில் 500 மரங்களை வெட்டி எடுக்க வேணும். அப்பொழுது மரத்தின் உயரத்தில் 1/3 அளவு மரங்களுக்கிடையே இடைவெளி இருக்க வேண்டும். அடுத்த 10-12 வருடங்களுக்கு நடவு வரிசையில் ஒரு வரிசை விட்டு ஒரு வரிசையில் உள்ள எல்லா மரங்களையும் வெட்ட வேண்டும். இப்பொழுது ஏக்கருக்கு 250 மரங்கள் இருக்கும். மேற்படி மரங்களை நன்கு பராமரித்து வர்றதுனால சுமார் 20-25 வருடங்கள் நல்ல மகசூல் கிடைக்கும்.
1: தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி.
0: நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை மாவட்ட கால்நடை பண்ணை தீட்டுக்கல் உதகமண்டலம் 643006 நீலகிரி மாவட்டம் 7 விளம்பரம். உதகமண்டலம் மாவட்ட கால்நடை பண்ணையில் கழிவு செய்யப்பட்ட 20 எண்ணிக்கையிலான புலி காளைகள் வரும் 30/6/2026 அன்று காலை 11 மணியளவில் பண்ணை வளாகத்தில் ஏலக்குழுவின் மூலம் பொது ஏலம் விடப்படும். மேற்படி கால்நடைகள் பொது ஏலத்தில் கலந்து கொள்வோர் ஏல முன்வைப்பு தொகை ₹5000 செலுத்தி பொது ஏலத்தில் கலந்து கொள்ளலாம். ஏலத்தில் கலந்து கொள்வோர் கால்நடைகளை அலுவலக நாட்களில் காலை 10:30 மணி முதல் மாலை 4:30 வரையிலான நேரத்தில் பார்வையிடலாம். ஏல நிபந்தனைகளை அலுவலக நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் பொது ஏலம் தொடர்பான விவரங்களுக்கு தொலைபேசி எண் 8072231345 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். ஏலத்தினை ஒத்திவைக்கவோ மறு தேதி நிர்ணயம் செய்யவோ நிறுத்தவோ உதகமண்டலம் மாவட்ட கால்நடை பண்ணை துணை இயக்குநருக்கு முழு அதிகாரம் உண்டு. ஏலத்தின் போது ஏலதாரர் சட்டத்திற்கு புறம்பாக தரக்குறைவாக நடந்து கொண்டால் முன்பணத்தொகை ₹5000 பறிமுதல் செய்யப்படும்.

செய்திகள் வாசிப்பவர் ஷாம்லா. சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்

0: தொடர்பாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய சுகாதார குழுமத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசுகிறார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 186,000 நலவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 23 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் 157 மருத்துவக் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்தங்கிய மாவட்டங்களிலும் இந்த மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக திரு ஜே பி நட்டா கூறினார். பெண்கள் பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சென்னையில் தமது தலைமையில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்ற மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மாணவர்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுவோர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். நியாய விலைக் கடைகளில் எடை குறைபாடின்றி தரமான பொருட்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அரசு விதிகளுக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படலாம் என்றும் தனிநபர் தலையீடு இருக்காது என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து சட்டவிரோதமான மணல் குவாரிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் திரு விஜய் அறிவுறுத்தினார். தாவேக ஆட்சியை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வகையிலும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப் பொருள் பயன்படுத்தியதே போல் காணொலியை வெளியிட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் திரு ஏவவேலு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதும் மிரட்டல் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேக அரசின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் புகார்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாவிக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இளையோரின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்படுவதை தாவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் தேர்தல் வரும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறுவது ஏற்புடையதல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேக தற்போதுதான் புதிய அரசை அமைத்திருப்பதாக கூறினார். தாவேக அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தினசரி பால் விநியோகம் 30% அளவிற்கு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆவின் பால் நிறுவனம் திறம்பட கையாளப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படாததே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. இதன் மூலம் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் ஷெகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஹோவில் நடைபெற்ற இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 8:05.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

நேயர்களே, இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நான் உங்கள் கூட இருக்க போகிறேன். நம்ம நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில் 70s 80s வந்த சாங்ஸ் எல்லாமே கேட்க போகிறோம். நம்ம கூட நம்ம பிரதாப் அவர்களும் இணைஞ்சிருக்காரு. நல்ல நல்ல பாடல்கள் கேட்க போகிறோம். உங்களுக்கு என்னென்ன பாடல்கள் பிடிக்குமோ அதை நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணியும் கேட்கலாம், வாட்ஸ்அப் பண்ணிலையும் கேட்கலாம். கால் பண்ணி நீங்கள் எங்களுக்கு கேட்க வேண்டிய நம்பர் 9344901018, 0423-2969-6678. அடுத்தது வாட்ஸ்அப் வழியில் நீங்கள் எப்படி எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் படத்தோட பேர் மறக்காமல் சொல்லி எங்களுக்கு அனுப்புங்க. என்ன நம்பர் அப்படின்னா 8300019101018. ஃபோனை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பருமே நீங்கள் எல்லாமே டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல பாடல், எங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்டுட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்கலாம்.

0: நேர்களே, டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட குரல் அந்த பாடலை கேட்டோம். நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில நம்ம முதல் நேயர் யாரு அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், உங்கள் இருவருக்கும் இனிய வணக்கம் மேடம். நான் சென்னையிலிருந்து ராஜேஷ்.
0: எப்படி இருக்கீங்க ராஜேஷ், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம். நீங்களே ரொம்ப நல்லமா மேடம்.
0: நாங்க ரொம்ப நல்லமா இருக்கோம். இப்போ பிரதாப் அவர்கள் வந்து உங்ககிட்ட பேசியே ஆகணும்னு இருக்காங்க, நீங்க அவங்க கிட்ட பேசுவீங்களா?
2: நிச்சயமாக நிச்சயமாக சார், சொல்லுங்க சார்.
1: சொல்லுங்க சார்,
2: சென்னையில இருந்து கால் பண்ணிருக்கீங்க. சோ
1: ஆமா சார், ஆமா.
2: ரெகுலரா நீங்க நம்ம எஃப்எம் கேப்பீங்களா?
1: கண்டிப்பா மேடம் சார், பண்பாடிதான் தொடர்ந்து நான் கேட்பேன், எல்லா நிகழ்ச்சியும் கேட்பேன் தொடர்ந்து. நாளை கூட எதிர்ப்பு நல்ல சிறப்பா பண்ணிருந்திருக்கேன்.
2: அருமையான ஒரு பாடலா இருக்கும். இந்த பாடலை பற்றிய உங்களுடைய நினைவுகள் ஏதாவது இருந்தா எங்களோட பகிர்ந்துக்கலாம்?
1: நினைவுகள் இந்த பாடல் கேட்டு ரொம்ப ஆச்சு. சரி, நீங்க இந்த பாடல் கேட்கலாம் சொல்லிட்டு நல்ல பாடலோட காட்சி அமைப்பு நல்லா கொடுத்துருப்பாங்க, அதனால இந்த பாடல் நீங்க கேட்டிருக்கேன் இன்னைக்கு.
0: அழைத்தமைக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களோட இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்கள் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. இப்போது நேரம் 8:19 ஆயிடுச்சு. நல்ல நல்ல பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கோம். நம்ம அடுத்த நேயர் யார், என்ன பாடலோட வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பேசுறேன். இருவருக்குமே வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க சத்யநாராயணன்?
1: நல்லா நல்லா இருக்கு மேடம். நல்லா இருக்கீங்க? ரெண்டு நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குங்க. கோயம்புத்தூர் எப்படி இருக்கு?
1: கோயம்புத்தூர் நல்லா குழு குழு நல்லா இருக்குமா? ஜில்லுன்னு இருக்கு மேடம், ஊட்டி மாதிரியா?
0: அப்படிங்களா?
1: சார் கூட எதிரும்புதர்வு சூப்பரா பண்ணாரு சாயந்தரம் தமிழ் விளையாடு.
2: நன்றி நன்றிங்க.
1: லைன் தான் கிடைக்கல, நல்லா இருந்தது நிகழ்ச்சி.
0: எனக்கு லைன் கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்றப்போ அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. நீங்க
1: என்னன்னா
0: உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கு எப்படி இருக்குன்னா பரவாயில்லையே, இத்தனை பேர் கூப்பிடுறாங்க, நம்ம நிலையம் வந்து எப்பவுமே ஃப்ரீயா இல்லாம பிஸியாவே இருக்குமே.
1: கிடையாது, பயங்கரமா நிகழ்ச்சி எல்லாம் புதுசு புதுசு நிகழ்ச்சி குடுக்கறீங்க, ரொம்ப உற்சாகமா இருக்கு நிகழ்ச்சி எல்லாம்.
2: நீங்க அளிக்கிற ஊக்கம் தானே.
1: காலையில பாருங்க, இந்த மணிப்பந்தம் போடுறது மகளிர் மட்டும் மத்தியான நிகழ்ச்சி, அந்த மாதிரி 3 மணி நிகழ்ச்சி, அந்த பொருள் சொல்லு, அந்த மாதிரி 4 மணிக்கு எதிரும் புதிர் நிகழ்ச்சி ஆகட்டும், 5 மணிக்கு வாடா மலர் ஆகட்டும், எல்லா நிகழ்ச்சியும் சூப்பரா இருக்கு. நிகழ்ச்சி அப்படியே நேரில் நீங்க கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுக்குறீங்க,
0: ரொம்ப சந்தோஷம்.
1: ஊட்டி வானொலிக்கு
0: எங்களை விட எங்களோட ப்ரோக்ராம் எல்லாம் நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க. அடுத்த டைம் வந்து தொகுப்பாளர்கள் எடுக்கிறப்போ நீங்களும்
1: வந்தே மாதிரி போடும்போது நாங்க ஆரம்பிச்சிடறோம். இல்ல இன்னைக்கு மேடம் ராஜேஸ்வரி மேடம் காப்பி ராகம் போட்டாங்க மங்கள இசையில.
0: சரி சரிங்க,
1: அது மாதிரி எல்லா நிகழ்ச்சி விடாம உன்னிப்பா கேக்குறோம்.
0: அடுத்த டைம் அதுதாங்க, இந்த அனௌன்சர்ஸ்க்கு வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் போடுவாங்க இல்லைங்களா, அப்ப நீங்க கண்டிப்பா வந்து கலந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் நாங்க வேலையை தூக்கி கொடுப்போம்.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்,
0: ரொம்ப நன்றி. என்ன பாடல் கேட்கலாம் சத்யநாராயணன்?
1: சிவப்பு ரோஜாக்கள் பாடல், பின்மணிக்கு கண்மணிகள் அந்த பாடல்
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப அழகா பேசுனீங்க, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்துல இருந்து இளையராஜா அவர்களோட இசையமைப்புல எஸ் ஜானகி மலேசியா வாசுதேவன் குரல்கள் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. இப்போ நிறைய நேயர்கள் வந்துட்டு இருக்காங்க, வாட்ஸ்அப்லயும் நிறைய பேர் பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாடல் வாட்ஸ்அப் நேயருக்காக கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். யாரு கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் ராஜ் காந்தல இருந்து கேட்டிருக்காங்க. நேயர்களே, அவங்க கேட்ட பாடல் வெற்றி விழா திரைப்படத்துல இருந்து, நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

நேயர்களே, வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். இளையராஜா இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். அடுத்ததாக ஒரு வாட்ஸ்அப் நேயர் நமக்கு வந்து என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்வானம் பன்னீர் தூவுதியின் நேரம் அப்படின்ற பாடல் கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கவங்க பேர் சுகன்யா, ஊட்டியிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் நேயர்களே, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: இன்று நீ நாளை நான் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து அந்த அழகான பாடலை எஸ் ஜானகி அவர்களோட குரல்ல இளையராஜா இசையமைப்புல கேட்டோம். நேயர்களே, நம்ம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். டைம் வந்து 8:36 ஆயிடுச்சு. நல்ல பாடல்கள் எல்லாமே கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பிரதாப் அவர்கள் உங்களுக்கு ஏதோ சொல்லும் அப்படின்னு ஆசைப்படுறாரு, என்னன்னு கேட்போம்.
1: 8:36 நல்ல பாடல்கள் எல்லாமே கேட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா? அடுத்ததான் என்ன பாடல் நம்ம கேட்க போறோம்? இது ஒரு வாட்ஸ்அப் வழி பாடலா இருந்தா நல்லா இருக்கும் இல்ல?
0: கண்டிப்பா பிரதாப், ஏன்னா நம்ம நிறைய காலேஜ் கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட காலையிலேருந்து நிறைய காலேஜ் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் இருக்கிற நேயர்கள்லாம் வந்து விட்டால் நேராக இங்கே வந்து நம்மளை அடிச்சிருவாங்க. அந்தளவுக்கு நிறைய ரிக்வெஸ்ட் வந்துட்டுருக்கு. அதனால் இந்த ஒரு பாடலும் நம்ம வந்து வாட்ஸ்அப் நேயர்கள் கொடுக்கலாம். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயம் திரைப்படத்துலேருந்து ஒருத்தவங்க பாடல் கேட்டிருக்காங்க. எல்லாருமே அந்த பாடல் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறோம். நேயர்களை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.
1: இணைந்திருங்களது ஓட்டி FM 101.8, இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

0: நேர்களை இளையராஜா அவர்களோட இசை வைப்பிலே கே ஜே யேசுதாஸ் குரல் அந்த பாடலை கேட்டோம்.
1: சோனியா, நம்ம நிகழ்ச்சியினுடைய மிட்டில் இருக்கோம். ஸோ அடுத்து என்ன சாங் நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் வழியாக ஒரு நேயர் ஒரு பாட்டு கேட்டுருக்காரு. ரொம்ப ஒரு மென்மையான ஒரு பாட்டு தான் கேட்டிருக்காரு. அவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்லேருந்து சிவா.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். என்ன பாடல் பிரதாப்?
1: கண்டிப்பாக, பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து பாராமல் பார்த்த நெஞ்சம் அப்படிங்கிற ஒரு சாங் கேட்டிருக்காரு.
0: கொடுத்துடலாம்.
1: ஸோ அவருக்காகவும் மற்ற நேயர்கள் எல்லாருக்காகவும் இந்த சாங் வந்து பிளே பண்ணுவோம். இணைந்திருக்கிறது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

0: 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
1: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
2: நேர்களே, இப்போ டைம் 8:47 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்மளோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில நம்ம நேயர் என்ன பாடலோட வந்திருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்
3: இருவருக்கும், இனிய இரவு வணக்கம்ங்க.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மரத்துக்குள்ள வட்டம் தாசர் வீட்டுல இருந்து பாலசுப்ரமணியம் பேசுறீங்க.
2: சாப்பிட்டாச்சுங்களா?
3: சாப்பிட்டாச்சுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா?
2: இன்னும் இல்லைங்க. நல்ல நல்ல பாடல்கள்லாம் போயிட்டு இருக்கு, சாப்பிட மனசு வரல. கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வெயிட்
3: பண்ணிட்டு இருக்கேன். கேட்டுட்டு லைன் பிடிச்சிட்டோங்க.
2: அப்படிங்களா? பரவாயில்ல பரவாயில்ல. என்ன பாடல் கேட்கலாம்?
3: கிழக்கே போகும் ரயில் படத்துலேருந்து மாஞ்சோலை கிளிதானம், அந்த பாடல் கொடுத்துடலாம்.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பாடல் எதனால பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியுங்களா?
3: அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, பாரதி ராஜா பாக்கியராஜ் நடிச்ச ஒரு காலகட்டத்துல அந்த படம் இதுவரைக்கும் நல்லா பிடிக்குதுங்க. பாருங்க, அவங்க நடிச்ச படம் எல்லாமே
2: கண்டிப்பா கண்டிப்பா
3: காலகட்டம் இருந்தாலும் சரி, இப்போ நடிப்பு வந்து அவங்க படம் எல்லாமே நல்லா இருக்குதுங்க.
2: கண்டிப்பா. இப்போ நமக்கு வந்து போர் அடிச்சா, இப்போ சில படங்கள்லாம் ஒரு டைம் பாத்துட்டு அடுத்த டைம் அவ்வளவுதான் போங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஆனா அப்ப வந்து நிறைய படங்கள் நமக்கு இப்ப பார்த்தாலும் போர் அடிக்காது.
3: அந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு படத்தை 4 times 5 times பாத்துட்டு இருப்பாங்க.
2: கண்டிப்பா கண்டிப்பாங்க. டிவியில எப்போ போட்டாலும் வந்து நம்ம இல்ல இல்ல இதை நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லாம பரவாயில்ல இன்னொரு டைம் பாக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு எல்லா படங்களும். கண்டிப்பா கண்டிப்பா. படங்கள் மட்டும் இல்ல, நல்ல நல்ல பாடல்களும் கேட்டுட்டு இருக்கோம். இந்த பாடல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் கேட்டுட்டு இருக்கோம். இன்னுமே வந்து பாக்க கொஞ்சம் கூட திகட்டாத பாடல்கள்.
3: அந்த 80s வந்த பாடல் எப்பவுமே திகட்டிட்டே இருக்குதுங்க பாடல்கள்.
2: கண்டிப்பா கண்டிப்பாங்க. நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நேர்களே, கேட்டுட்டு இருக்கோம் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி. சீக்கிரமா போன் எடுங்க, 9344-9001018 அப்படின்ற நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச 70s 80s வந்த பாடலை எங்க கூட கேட்டு ரசிக்கலாம்.

கங்கை நதி உலகினில் கொள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

இளையராஜா அவர்களோட இசையமைப்பில் ஜெயச்சந்திரன் குரலில் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் அந்த பாடலை கேட்டோம் நேர்களே. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்துலேருந்து யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி மேட்டுப்பாளையம்லேருந்து கேட்டிருக்காங்க.

நேர்களே, எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள் அந்த பாடலை கேட்டோம். இந்த பாடலோட இன்னைக்கு நினைத்தாலே நிற்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நம்ம நிகழ்ச்சியில் நல்ல நல்ல பாடல்கள் எல்லாமே கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் சோன்யா பிரதாப்.

நேயர்களே, ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: வந்து இந்த மாதிரி இருந்தாங்க, கூன் போட்டுட்டு இருந்தாங்க, அதனால் என்னோட பையன் வந்து அந்த மாதிரி இருக்கான், இதனால் வந்து தலைமுறை தலைமுறையாக இந்த நோய் வந்து பாஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மெடிக்கல் ரிசர்ச்சில் நம்ம இது வரைக்கும் ரூல் அவுட் பண்ணலை. ஆனால் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்ன்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, வளர் இளம் குழந்தைகளுக்கு 80% குழந்தைகளுக்கு வந்து இந்த ஸ்கோலியோசிஸ் வருது அப்படின்ட்டு, இதை வந்து பர்டிகுலராக இது வந்து பரம்பரையாக வரக்கூடிய நோய் தானா அப்படின்றது இன்னும் ஊர்ஜிதப்படுத்த முடியல. பல்வேறு காரணங்கள்னால இது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எஸ்பெஷலி பரம்பரை பரம்பரையாக தான் இந்த நோய் கேரி அவுட் ஆகுது அப்படின்றது நம்ம கண்டிப்பாக சொல்றதுக்கான எந்த விதமான மருத்துவ ரீதியான பதில்களும் இல்லை.
1: ஓகே டாக்டர், அதிக எடையுடைய பள்ளி பைகளை சுமக்கும் பொழுது இந்த முதுகு தண்டுவடம் பாதிக்கப்படுகிறது, இதனால இந்த நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கா?
0: இது நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா பள்ளிக்கூடங்கள்ல வந்து இப்ப வந்து நம்ம குழந்தைகள் வந்து பாடசாலைக்கு செல்லும் போதே வந்து நிறைய புத்தக பைகளை எடுத்துட்டு போகும்போது அவங்க நான் சொன்ன மாதிரி ரொம்ப கூன் போட்டு முன்னாடி வளைந்து அந்த புத்தக பை வந்து வெயிட்னால வந்து இந்த முதுகு எலும்பு வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனால வந்து இந்த ஸ்கோலியோசிஸ் நெளிமுதுகு நோய் வருமா அப்படின்னாக்கா இதை வந்து கம்ப்ளீட்டா ரூல் அவுட் பண்ண முடியாது. ஆனா இந்த இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் ஏற்கனவே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த ஸ்கோலியோசிஸ்க்கான ஒரு அறிகுறி தென்பட்டு அதன் மூலமா இந்த குழந்தை வந்து இவ்வளவு பெரிய புத்தக பையை சுமக்கிறதுனால அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஏற்கனவே அந்த குழந்தைக்கு இருக்கு, ஆனா இந்த புத்தக பை சுமக்கிறதுனாலயும் வந்து இது ரெண்டும் ஆடட் இதுவாகிட்டு இதனால வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா இப்ப நார்மலா இருக்கிற ஒரு குழந்தை அதிகப்படியான ஒரு புத்தக பை சுமக்கிறதுனால வந்து இந்த நெளிமுதுகு வரும் அப்படின்ட்டு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் முதுகு தண்டுவடத்தை சுற்றி இருக்கிற தசைகளும் முதுகு தண்டுவடமும் ஒரு அயற்சிக்கு உண்டாகி ஒரு வலி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா கம்ப்ளீட்டா நெளிமுதுகுல போய் முடியும் அப்படின்றது சொல்றதுக்கான எந்த விதமான அறிகுறிகளும் இல்லை.
1: தொடர்ந்து கணினி பயன்படுத்துவதாலேயோ அல்லது லேப்டாப் போன்றவற்றை மொபைல் போன்றவற்றை பயன்படுத்துவதாலோ இந்த நெளிமுதுகு நோய் ஏற்படுமா?
0: நீங்க புத்தக பை அப்படின்றது சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு டார்கெட் பண்ணி ஒரு கேள்வி. இப்ப பெரியவங்க வந்து இந்த மடிக்கணினி யூஸ் பண்றதுனாலயோ இல்ல சிஸ்டம் யூஸ் பண்றதுனாலயோ வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வெரி குட் க்வெஸ்டின். இது எல்லாமே வந்து எர்கனாமிக்ஸ் எனப்படுகின்ற நம்ம தொழில்முறை சார்ந்து நம்மளுடைய உடல் அவயங்களை எப்படி நம்ம வந்துட்டு கரெக்டா வச்சுட்டு பண்ணணும் அப்படின்றத சொல்லுவோம். நம்மளுடைய சேர்ல உட்காந்துருக்கோம், நம்மளுடைய டேபிள்ல வந்து நம்மளுடைய சிஸ்டம் இருக்கு அப்படின்னாக்கா நம்மளுடைய தோள்பட்டையும் நம்மளுடைய டேபிளும் கரெக்டா இருக்கணும். நம்மளுடைய லேப்டாப்போட கீபோர்ட்ஸை வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது நம்மளோட தோள்பட்டை வந்து நேராக இருக்கணும், ரொம்ப ஸ்லவுச் அப்படின்ட்டு சொல்லுவோம். முன்னோக்கி போயிட்டு துருத்திட்டு பார்க்கக்கூடாது. அந்த இந்த லேப்டாப்போட ஸ்க்ரீன் வந்து நம்மளுடைய கண்களுக்கு வந்து இணையாக இருக்கணும். இதுதான் வந்து நார்மல் எர்கனாமிக்ஸ். இதை தவிர வந்து நீங்கள் உயரம் குறைந்த டேபிள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை உயரம் குறைந்த சேர்ஸ் யூஸ் பண்ணும்போதோ இந்த ஒரு சமதளம் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு. அதனால நம்ம வந்து முன்னாடி போயிட்டு துருத்திட்டு சிஸ்டம் நம்ம ஹேண்டில் பண்றோம். அதனால வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டைலைட்டிஸ் அப்படின்ற கழுத்துல ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி இதை பீரியாடிக்கா இது நாள்பட்டு போகும்போது நம்மளுடைய தோள்பட்டையிலோ நம்மளுடைய மணிக்கட்டிலையோ அல்லது நம்மளுடைய முதுகு வலியோ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா இது வந்து நெளிமுதுகு நோய் எனப்படுகின்ற இந்த ஸ்கோலியோசிஸ்ல வருவதற்கான வாய்ப்பு இல்லை.
1: ஓகே டாக்டர், ஆரம்ப நிலையிலேயே இந்த ஸ்கோலியோசிஸ் நோயை கண்டறிவதன் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க டாக்டர். இதுல வந்து முக்கியமா இயன்முறை மருத்துவம் எத்தகைய பங்கு வகிக்குது அப்படிங்கறத சொல்லுங்க டாக்டர்.
0: நம்ம வந்து இந்த நோய் வருவதற்கு முன்னாடியே வந்து நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது மாதிரியான ஒரு விஷயம், நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகள் வந்து விளையாடும் போது அவங்களோட உடல் அமைப்பை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அவங்களோட தோள்பட்டையும் அவங்களோட இடுப்பும் சமதளத்தில் இருக்கா அப்படின்றது. அதே மாதிரி ஆசிரியர்கள் வந்து பள்ளியில் அந்த குழந்தைகள் அமரும் விதம், அவங்க வந்து எப்படி விளையாடுறாங்க, அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சு நம்ம வந்து இதில் ஏதேனும் ஒரு அசௌகரியமான ஒரு விஷயம் காணப்படுது அப்படின்னா அதை மெடிக்கல் டாக்டர்ஸ் கிட்ட பார்க்கலாம், இல்லை பிசியோதெரபி மருத்துவர் அணுகி நம்ம வந்து இதை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வராங்க அப்படின்னாக்கா இயன்முறை மருத்துவத்தில் இந்த குழந்தைகளுக்கு வந்து அது சம அளவில் எல்லா உடல் உறுப்பு மூமெண்ட்ஸ் அப்படின்ற வேலைகளை வந்து நம்ம கேரி அவுட் பண்ணுவோம். அதாவது மூட்டுக்களில் ஏற்படுகின்ற எல்லா விதமான அசைவுகளையும் நம்ம கொடுத்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த தசைகளை வந்து வலுப்படுத்த செய்யணும். இந்த வலுப்படுத்த செய்யும் போது இந்த முதுகு தண்டுவடத்தையும் நம்ம வந்து அதாவது வலுவை அதிகப்படுத்தக்கூடிய செயல்களை செய்யலாம். அதே மாதிரி கோர் மசில்ஸ் எனப்படுகின்ற அடிவயிற்று தசைகளையும் நம்ம வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். இது மாதிரி ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுனால அடிவயிற்று தசைக்கும் இந்த நெளி முதுகுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகு மட்டும் தோட மட்டும் முடியாமல் நம்மளுடைய அடிவயிற்று தசைகள் தான் வந்து நம்ம நிக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் உட்காரதுக்குமா ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியா இருக்கு. அதாவது கோர் மசில்ஸ் வந்து வீக் ஆகிறதுனால வந்து கம்ப்ளீட் நம்மளுடைய முதுகே வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால வந்து நம்ம பேஸ்மெண்ட் எனப்படுகின்ற இந்த கோர் மசில்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய முதுகு தண்டு வடம் அது வெர்டிப்ரே அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். நம்ம இந்த கோர் மசில்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகும்போது தான் வந்து நம்மளுடைய அந்த முதுகு தண்டு வடம் வந்து ஒரு பக்கமாக ஏசிமெட்ரிக்கல் எனப்படுகின்ற ஒரு சமதளத்தில் இல்லாமல் ஒரு நெளி முதுகு அளவுக்கு நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் வந்து நம்ம கோர் மசில்ஸ் ஸ்ட்ரென்தனிங்

0: நம்மளுடைய ஷோல்டர் மசில் ஸ்ட்ரென்தனிங், நம்மளுடைய மார்பு தசைகள் ஸ்ட்ரென்தனிங் இதெல்லாமே பண்ணும்போது நம்ம இந்த நெளிமுதுகுல இருந்து நம்ம நிச்சயமா நம்ம கொண்டு வரலாம். அதுவும் இல்லாம இப்போ நம்மளுடைய பாஸ்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே, நம்ம நடக்கிறது நிக்கிறது உட்கார்றது எல்லாமே நல்ல ஒரு பாஸ்டரை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னாவும், இந்த மாதிரியான நாள்பட்ட ஒரு பாஸ்டர்னால வரக்கூடிய அந்த கழுத்து வலி, முதுகு வலி, இல்ல தோள்பட்டை வலி, இதெல்லாமே நம்ம குறைக்கலாம். நெளிமுதுகு வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்க, நம்ம பிசியோதெரபி கொடுத்து எந்த விதமான அறுவை சிகிச்சையும் செய்யறதற்கு முன்னாடியே நம்ம ஏன் முறை சிகிச்சை எனப்படுகின்ற பிசியோதெரபி நம்ம செய்து இந்த குழந்தைங்களை வந்து நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். முதுகு எலும்பு வந்து 20-40 degrees அதிகமாக போகும்போது தான் நம்ம நிச்சயமா வந்து அறுவை சிகிச்சை செய்து அதற்கப்புறமா நம்ம வந்து இந்த பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கேரி பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், ஸ்கோலியோசிஸ் நோயோட ஆரம்ப நிலையை நம்ம கண்டறிந்த பிறகு இயன்முறை மருத்துவம் மற்றும் உடற்பயிற்சியின் மூலம் கூட கட்டுப்படுத்த முடியும், முற்றிலும் அந்த நோயிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கறத சொன்னீங்க. நாள்பட்ட இந்த நோய் பாதிப்பிலிருந்து விடுபடாம இருக்காங்க ஒரு சிலர் அப்படின்னா, இவங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் என்னென்ன உதவி செய்யறாங்க?
0: ஒரு சிலர் வந்து நமக்கு வந்து சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சிடுவோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இதை வந்து நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு மருத்துவரை அணுகி இதுக்கு வந்து தீர்வு காணுவாங்க. மற்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர் இளம் பருவத்தில் வரும்போது யாரோ நம்ம நண்பர்களோ இல்லை நம்மளோட உறவினர்களோ உங்கள் குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம மருத்துவரையோ இல்லை இயன்முறை மருத்துவரையோ சந்தித்து இதற்கான தீர்வுகளையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதையும் தாண்டி ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் அது அப்பா அம்மா கவனிக்காமல் விடும்போது இது நாள்பட்ட பிரச்சனையாக போகும்போது இது வந்து ஒரு டிசேபிலிட்டி அப்படின்ற லெவலுக்கு போவோம். என்னோட வேலை வந்து என்ன நானே சார்ந்து செஞ்சிக்காம என்னோட ஒவ்வொரு வேலையும் செய்வதற்கு நான் மற்றவரை வந்து சார்ந்து இருக்கும் போது அந்த லெவலுக்கு இந்த ஸ்கோலியோசிஸ் போயிடுச்சு அப்படின்னாக்கா இவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு கொண்டு வரோம். இந்த மாற்றுத்திறனாளிகள்ல வந்து ஸ்கோலியோசிஸ் இந்த நபர்களை வந்து நம்ம லோக்கோமோட்டோர் டிசபிலிட்டி அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடக்க முடியாம அவங்களை தாங்களே பராமரித்து கொள்ளாம இருக்கும்போது தமிழ்நாடு அரசு வந்து இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய இந்த மருத்துவ சேவைகள்லாம் வழங்குறாங்க. எங்களோட விழுதுகள் என்கின்ற மையமே வந்து தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை கீழே தான் இயங்குது. ஸோ இந்த மையத்தில் வந்து நாங்கள் வந்து பிசியோதெரபி மட்டும் இல்லாமல் ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி எனப்படுகின்ற குழந்தைகள் பேசுவதற்கான விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் குழந்தைகள் வந்து லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைகள்லேருந்து அவங்களுக்கும் வந்து இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி மனநல ஆற்றுநர்கள், அதாவது ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி ஸ்கோலியோசிஸ் இருக்குனாக்கா அது குழந்தைய மட்டும் பாதிக்காமல் அப்பா அம்மாவையும் வந்து ஒரு மனதளவில் ஒரு பாதிப்பு கொண்டு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம எவ்வளோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த குழந்தையை சரிப்படுத்தலாம் வந்து இந்த ஒரு ட்ராமா அப்படின்ட்டு அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து என்னோட குழந்தை ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காங்க, என்னோட நண்பர்களோ உறவினர்களோ வந்து ஏன் உன்னோட குழந்தைய வந்து இந்த மாதிரி பாத்துக்கல அப்படின்ட்டு ஒரு ட்ராமாவுக்கு போகும்போது அந்த பேரண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங் நம்ம கொடுக்கணும். அதாவது இந்த விழுதுகள் அப்படின்றது ஒரே ஒரு மையத்துல எல்லா விதமான சிறப்பு சிகிச்சையிலும் செய்வதற்குரிய தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் இது இயங்குகிறது. இது உலக வங்கியோட ஒரு கொலாபரேஷனோடும் இது இயங்குகிறது. தமிழ்நாடு முழுவதும் இது மாற்றுத்திறனாளிகளுக்காகவே இது இயங்குகிறது. மத்திய அரசோட சமூக நீதித்துறை மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் கீழே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் நம்ம செய்கிறாங்க. ADIP, அதாவது மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய மருத்துவ உபகரணங்கள், வீல் சேர்ஸ், இல்லை பார்வைத்திறன் குறைந்தவர்களுக்கு வந்து அந்த கேன்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த முக்காலிப்பை யூஸ் பண்ணுறது, அவங்களுக்கான கைத்தாங்கில் கொண்டு போகிற அந்த ஸ்டிக்ஸு, இந்த மாதிரி அதாவது மருத்துவ உபகரணங்கள் மொத்தமாகவே மத்திய அரசும் வந்து வழங்குகிறது. பிரதம மந்திரி திவ்யாஷா கேந்திரா PMDK அப்படின்ற ஒரு சென்டர் வந்து இந்தியா முழுவதுமே ஆரம்பிக்கப்பட்டு ஆலிம்கோ எனப்படுகின்ற ஆர்டிஃபிஷியல் லிம் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன், அதாவது செயற்கை உறுப்புகளை செய்யக்கூடிய மத்திய அரசு நிறுவனம் வந்து இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இந்த மருத்துவ உபகரணங்களையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து அவங்களுக்கு வழங்குறாங்க. அப்படி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இல்லைனாலும் மருத்துவ உபகரணம் 75% காஸ்ட் வந்து மத்திய அரசு தாங்கிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து அந்த பயனாளியே கொடுத்து வாங்கிக்கிற அளவுக்கும் மத்திய அரசோட செயல் திட்டங்களும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் மிகப்பெரிய விஷயங்களை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மெயின்டெனன்ஸ் ஃபண்டு கொடுக்கறதுலேருந்து அவங்க படிக்கிறதுக்கான விஷயங்கள்லேருந்து, படித்து முடித்த பிறகும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரிசர்வேஷன் கொடுத்து அவங்கள வந்து இன்க்ளூசிவ் சொசைட்டிக்கு கொண்டு வரதுக்கான மெயின் ஸ்ட்ரீம் விஷயங்களும் செய்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மருத்துவ உபகரணங்கள் கொடுக்கறது அப்படின்றது, அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னாக்கா அது வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தது மட்டும் இல்லாமல் அது ஒரு சமூகத்தை சார்ந்ததும் ஒரு தேசத்தை சார்ந்ததுமாகவே பாவிக்கப்பட்டு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறார்கள்.
1: ஸ்கோலியாசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் என்னென்ன உதவியெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கறத விளக்கமா சொன்னீங்க சார். இப்ப இந்த நோய் குறித்து பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு நீங்கள் கூற விரும்பும் முக்கியமான ஆலோசனை என்ன?

0: ஆக்சுவலி நம்ம முதல்லே சொன்ன மாதிரி குழந்தைங்கள வந்து நீங்கள் கண்காணிக்கணும். அவங்கள வந்து ஃபிசிக்கலாக அவங்க நடக்கிறது, நிற்கிறது, ஓடுறது எல்லாம் எப்படி இருக்காங்க குழந்தைங்க, மற்ற குழந்தைங்களோட நம்மளுடைய குழந்தை நார்மலாக இருக்காங்களா, இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு டீவியேஷன் காணப்பட்டுதுன்னா நீங்கள் இம்மிடியட்டாக ஒரு மருத்துவரை அணுகி அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். இது வந்து வீட்டில் பெற்றோர்கள் செய்யக்கூடிய விஷயம். இதையும் தாண்டி போகும்போது ஆசிரியர்கள் வந்து இந்த குழந்தைகளை கண்காணித்து ஏதேனும் உடல் பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா அதை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி மருத்துவரை அணுகி இந்த விஷயங்களை நம்ம பண்ணிட்டோம்னாக்கா இதையே முடிச்சிடலாம். இதையும் தாண்டி போகும்போது தான் வந்து இவங்களோட அந்த கண்டிஷன் வந்து சிவியாரிட்டி அதிகமாக ஆகுது. எந்த ஒரு வேலையும் அவங்களே செஞ்சுக்க முடியாமல் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற லெவலுக்கு நம்ம கொண்டு போயிடுறோம். நம்ம குழந்தைகள் வந்து இந்த மாதிரியான ஒரு டீவியேஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சதுனாக்கா இது உடனடியாக வந்து நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகலாம். இல்லைனாக்கா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எங்களுடைய விழுதுகள் சென்டரில் நீங்கள் இயன்முறை மருத்துவரை அணுகி வந்து நீங்கள் செய்யலாம். இல்லை உங்களுக்கு இதை பற்றின விஷயங்கள் எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் ஒரு குழந்தைகள் நல மருத்துவரையோ இல்லை பொது நல மருத்துவரையோ நீங்கள் அணுகினாக்கா அதுக்கான செயல் திட்டங்களை வந்து அந்த மருத்துவர்களே கொடுப்பாங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய நேயர்களாக இருந்தாலும் கூட தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நம்மளுடைய விழுதுகள் சென்டரில் போயிட்டு இதுக்கான ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற இந்த பிசியோதெரபி மருத்துவரை பார்த்தும் ஆலோசனைகளை பெற்று நலமாலாம்.
1: ஓகே டாக்டர், இதற்கான ஆலோசனைகளும் உதவிகளும் இலவசமாக வழங்கப்படுதா?
0: ஆமாம், நம்மளுடைய விழுதுகள் மையத்தில் இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகள், நெளிமுதுகு நோயாளிகள் மற்றும் அனைத்து விதமான மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 21 மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். இவங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இது 1-to-1 அப்படின்ற மாதிரியே கொடுக்குறோம். இதே நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னாக்கா அதோட மருத்துவ செலவுன்றது ரொம்ப அதிகமான செலவு. இதை வந்து தமிழ்நாடு அரசோட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழாக முற்றிலுமாக இலவசமாகவே வழங்கப்படுகிறது.
1: ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினத்தின் அவசியம் குறித்து நிறைவா உங்களது கருத்துக்களை சொல்லுங்க டாக்டர்.
0: ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம பார்த்துட்டோம்னாக்கா அதோட தீர்வு வந்து மிக எளிதாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்கோலியோசிஸ் எனப்படுகின்ற நெளிமுதுகு நோய்க்கும் நான் சொல்கிறது. இதை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அந்த சிவியாரிட்டி பொறுத்து தான் வந்து நம்மளுடைய மருத்துவ தீர்வுகளும் ஃபிசியோதெரப்பி தீர்வுகளும் அமையும். பெற்றோர்கள் வந்து யாரும் பயப்பட தேவையில்லை. மருத்துவ வளர்ச்சியின் காரணமாக எந்த ஒரு நோய்க்கும் வந்து தீர்வுகள் மருத்துவத்துறையில் உள்ளது. அதனால் இது ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, என் குழந்தை இந்த மாதிரி இருக்குது, மற்ற குழந்தைங்களை விட என் குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு தங்களை தாங்களே வந்து வருந்திக்காமல் அதுக்கான தீர்வை நோக்கி செல்லும்போது முக்கியமாக ஃபிசியோதெரப்பி மருத்துவர்களை நெளிமுதுகு நோயாளிகள் அணுகி ஆரம்ப கட்டத்திலேயே மிக நல்ல தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். அப்படியும் இல்லை அப்படின்னும் போது பொது அறுவை சிகிச்சை மருத்துவரை அணுகி அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அதற்கு பின்பாக இயன்முறை மருத்துவத்தை செய்து கொண்டும் அவர்கள் நலம் அடையலாம்.
1: ஸ்கோலியோசிஸ் எனப்படும் நெளிமுதுகு நோய் குறித்தும் அதன் மூலம் யாரெல்லாம் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பது குறித்தும் இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன, அரசு வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் குறித்தும் பல்வேறு தகவல்களை நிகழ்ச்சியில் பங்கேற்று விளக்கமா சொன்னீங்க. நன்றி டாக்டர்.
0: நன்றி மேம்.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி நந்தனார் சரித்திரம் இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் இ சிந்துஜா அவர்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.

வெள்ளிமலைக்கு அடிவாரத்துல உபமன்யு மகாமுனிவர் தன்னுடைய சிஷ்யாளுக்கு சொல்றார் போல, நந்தனாருங்கிற உன்னதமான நாயன்மார் எப்பேற்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்தார் அப்படிங்கிற சரித்திரத்தை ரசிச்சு சொல்றார். இந்த நந்தனார் சரித்திரத்தை செருக்குழார் எழுதிய பெரிய புராணத்தை ஒட்டி நமக்கு ரொம்ப அற்புதமான பாடல்களால ரசிக்கும் வண்ணம் மெய்சிலிற்கு வைக்கும் வண்ணம் கொடுத்தது ஆனதாண்டவபுரம் கோபாலகிருஷ்ண பாரதியார். அற்புதமான சாகித்யங்களால தமிழ் சுவையும் இசை சுவையும் குன்றாம நமக்கு அருளி கொடுத்திருக்கார். ஆனை தாண்டவரும் கோபாலகிருஷ்ண பாரதியார் சிறந்த ஹரிகதா விற்பனர். எல்லா இடத்துக்கும் போய் தன்னுடைய ஹரிகதையால மக்களை கவரக்கூடிய வித்வான். ஆனா இவர் மனசுக்குள்ள ஒரு நிர்ணயம் பண்ணிட்டு இருந்தார், எந்த இடத்துல சைவ வைஷ்ணவ வேதம் இல்லையோ அந்த இடத்துக்கு தான் நான் போறது அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருந்தார். அப்படி ஒரு சமயம் நாகப்பட்டினத்திலிருந்து ரெண்டு சகோதரர்கள் வர, கந்தப்ப செட்டியார் செல்லப்ப செட்டியார், ரெண்டு பேரும் வந்து, சுவாமி நீ எங்க ஊர்ல உங்க கதையை சொல்லணும் அப்படின்னு கேட்ட உடனே அவளை நன்னா உத்து பார்த்தார். நன்னா நெத்தி நிறைய விபூதிட்டு இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களை பார்த்து சொன்னார், ஆஹா நான் வரேன், ஆனா நான் வந்தேன்னா மகாவிஷ்ணுவை பத்தி தான் கதை சொல்வேன், உங்களுக்கு தேவலாமான்னு கேட்டா. வா ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம உங்க திருவாக்கினால எந்த சரித்திரம் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் சொல்ல, இந்த இடத்துல சைவ வைஷ்ணவ பேதம் இல்ல, இந்த இடத்துல சரித்திரத்தை சொல்லலாம்னு மனசுக்குள்ள உறுதிப்படுத்திட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி போறார். போகும்போதும் எந்த சரித்திரம் சொல்ல போறாருன்னு தெரியாத அந்த இடத்துக்கு போன போதும் தீர்மானம் பண்ணி முடிக்கல. இடத்துல போய் உட்கார்றார், அந்த சமயமும் தீர்மானம் பண்ணப்படல. சுவாமிக்கு ரெண்டு மாம்பழம் நைவேத்தியம் பண்றார், அந்த மாம்பழத்திலேந்து ஒரு ஒளி கிளம்பி அது நந்தனார் அப்படின்னு எழுதி காண்பிச்சதாகவும், அப்ப பகவானுடைய சித்தம் நந்தனாருடைய திருச்சரித்திரத்தை சொல்லணுங்கிறது தீர்மானம், பக்தாளுக்கு நந்தனார் போல ஒரு பக்தி வாய்க்கணும் அப்படின்னு இந்த கலிகாலத்துக்கு அந்த பக்தி தேவைங்கிறதுனால பகவானே அனுகிரகம் பண்ணி நந்தனார் சரித்திரத்தை சொல்ல சொல்லியிருக்காருன்னு தீர்மானம் பண்ணி அந்த திருச்சபையில நந்தனாருடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். சரித்திரத்தை சொல்லி முடிச்சார். நந்தனாருடைய சரித்திரத்தை கொண்டு போய் இந்த தமிழ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக அந்த காலத்துல ரொம்ப பிரசித்தமான வித்வான் தமிழ்தாத்தா நாம போற்றக்கூடிய உவே சுவாமிநாதையருடைய குரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட போய் காமிக்க போற. அவர் தமிழ் எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக போறார். வாசல்ல திண்ணையில இவர் உட்கார்ந்து இருக்கார். சிஷ்யன் உள்ள போய் காண்பிச்சோடனே மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்றார், என்னது இது, யாப்பிலக்கணமே சரியில்லை இதுக்கு, இதுக்கெல்லாம் நான் ஒன்னும் சிறப்பு பாயிரம் ப்ரிஃபேஸ்னு எழுதுவோம் இல்லையா, அந்த சிறப்பு பாயிரம் முத்திரை கொடுக்க முடியாதுன்னு விட்டேன். இவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டார். இருந்தாலும் இந்த திண்ணையில உட்காந்துட்டு அப்படியே பாடிட்டு இருக்கார். கனக சபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் கலி தீரும். மத்தியான நேரத்துல அப்படியே ரம்யமா தன்யாசிய பாடும்போது உள்ள இருக்கிற மீனாட்சி சுந்தரம் பிள்ளையால உட்கார முடியல. சிஷ்யனை சொல்லி அனுப்புற, யாருடா உள்ள போய் பாடுறது, போய் பாத்துன்னு போய் பாத்துன்னு வந்து சொல்ல உடனே அவரை உள்ள கூப்பிடுறார். பாயிரம் எழுதி தர மாட்டேன், இப்ப எழுதி தரேங்கிறார். என்னன்னு, தமிழ் இலக்கணம் சரியா இல்லாம போனாலும் இந்த இசை என்னமோ என் மனசை உருகதான் பண்றது, அதனால இலக்கணம் ஒரு தடையா இருக்க வேண்டாம் ஒரு உன்னதமான படைப்புக்குன்னு எழுதி தர. இவர் வாங்கி பாரோ, இவர் இவர்கிட்ட காமிக்க போனது தமிழுக்காக. இவர் தமிழ் நல்லா இல்ல பாட்டு நல்லா இருக்குன்னா பாட்டுல சிறந்த வித்வான்ட்ட தானே போய் பாட்டை பத்தி காமிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்றார். நேர திருவையாருக்கு போறார். தியாகராஜ சுவாமி ஏகாந்தமா ராம பூஜையில ஈடுபட்டு இருக்கார். ராம பூஜை முடிச்சு எல்லாருக்கும் பிரசாதம் தர, பிரசாதத்தை வாங்கும் போது இவரும் அந்த கியூல நிக்கிறார், வரிசையில நின்னுட்டு வாங்கிக்கிறார். வாங்கும் போது எந்த ஊர் அப்படின்னு கேக்குறாரு. இப்ப மாதிரி உங்க பேர் என்னன்னு கேட்கல, எந்த ஊர்னு கேட்கும் போது நான் மாயூரம் அப்படிங்கிறார். ஓ நீங்க மாயூரமா, ஆமா சுவாமின்னு. இங்க மாயூரம்னா மாயூரத்துல கோபாலகிருஷ்ண பாரதியார்னு ஒருத்தர் நந்தனார் சரித்திரம் போட்டிருக்காரு, உங்களுக்கு அவர் தெரியுமோ அப்படின்னு தியாகராஜ சுவாமியே கேட்கும் போது கோபாலகிருஷ்ண பாரதியார் அப்படியே சிலிர்த்து போயிட்டார். இப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சிலிருக்கிறார். அப்பதான் நீங்க ஆபோகி ராகத்துல பாட்டு போட்டிருக்கேளான்னு கேக்குறார். அது ஆபோகி தவிர எல்லாத்துலயும் பாட்டு போட்டுட்டார். நாளைக்கு பாடி காமிக்கிறேனான்னு கேட்கும் போது ஆஹா நிச்சயமா பாடுறேன் அப்படின்னார். அடுத்த நாள் பிரணதார்த்திகரன் தர்ம சம்வர்தினி சந்நிதியை பிரதட்சிணம் பண்ணிட்டே மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணிட்டு தியாகராஜ சுவாமிக்கு முன்னாடி உட்கார்றார். தியாகராஜ சுவாமி பாடும்னு சொன்ன உடனே தியாகராஜ சுவாமியே சமானம் எவரு ரமணின்னு பாடியிருக்கார். என் ராமனுக்கு சமானமா லோகத்துல ஒரு தெய்வம் உண்டா அப்படின்னு பாடினவர் கிட்டேயே போய்

சமானமாகுமா கிருபாநிதி இவரை போலேன்னு பாடினுடனே தியாகராஜ சுவாமிக்கு பேதம் இல்ல, ரசிச்சு புகழ்ந்தார், பிரம்மானந்தமா இருக்கு அப்படின்னு சொன்ன. ஆனத்தாண்டபுரம் கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய நந்தனார் சரித்திரத்தை உபமன்ய மகாமணி ஒருத்தனுடைய சிஷ்யாளுக்கு சொல்றார் போல வடிக்கிறார். வானத்துக்கு ஒரு ஜோதி கைலாசத்துக்கு கிளம்பும் போது யாரையுமே விளங்காத உபமன்யு மகாமணிவர் இந்த ஜோதிக்கு நமஸ்காரம் பண்ணும் போது உபமன்யு மகாமணிவருடைய சிஷ்யாள்லாம் கேக்குறா, இங்க யாருக்கு நமஸ்காரம் பண்ணு? பூலோகத்திலேருந்து ஆதனூருங்கிற இடத்திலேருந்து நந்தனாருங்கிற பெரிய மகான் வந்திருக்கார், சிவபெருமான காட்டிலும் இவருக்கு தான் நம்ம நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே சிஷ்யாலும் நமஸ்காரம் பண்ண அந்த திருச்சரித்திரத்தை எனக்கு சொல்லணும்னு கேட்க உபமன்யு மகாமணிவர் தன்னுடைய சிஷ்யாளுக்கு சொல்றார்,

உபமன்யு மகாமுனிவத்தனுடைய சிஷ்யாளுக்கு சொல்லனானார், இந்த நந்தனாருங்கிற திருநாளை போவாருடைய கிராமம் சீர்காழிக்கு பக்கத்துல கொள்ளிடத்துக்கு சமீபத்துல ஆதனூர் அப்படிங்கிற குக்கிராமம், அமராவதி பட்டணமே தோற்க கூடிய அளவுக்கு மாட மாளிகைகளும் கூட கோபுரமும் இருக்கான். நஞ்சை புஞ்சைகளால் அற்புதமாக சூழப்பெற்ற திருநகரத்துல இந்த கிராமத்தை ரொம்ப ஒசத்தியா பேசுறார். எதுக்காக இந்த கிராமத்தை போய் ஒசத்தியா பேசுறாருன்னா, அது பக்கத்துல இருக்கிற பாழும் கொல்லைய கூட ஒசத்தியா பேசுறாரேன்னு பார்த்தா, ஸ்காந்த புராணத்துல சிவபக்தனான நந்தனார் குடியிருந்ததால அதுவே கைலாசம் அப்படின்னு சொல்றதுனால, சிவபெருமான் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அதுவே கைலாசம்ங்கிறதுனால இந்த பக்தன் நந்தனார் வாழக்கூடிய இடத்துல நிச்சயமா சிவபெருமான் இருப்பார். சிவபெருமான் ஆரோகணம் பண்ணக்கூடியதான இந்த ஆதனூரே கைலாசம்னு போற்றக்கூடிய வகையில இந்த சுபிக்ஷமான ஆதனூர்ல புலைப்பாடி ஒன்றுல வசிக்கிறார் பஞ்சம குலத்தவர் புலையர். அங்க இருக்கக்கூடிய கூரை வீடுகள்ல சுரையெல்லாம் படர்ந்துட்டு இருக்கான், அத சுத்தி நாய்கள் எல்லாம் கத்தின்னு இருக்கு. அந்த பாழும் கொல்லையில வெள்ளெலும்பு நரம்பெல்லாம் அங்கங்க அப்படியே போடப்பட்டிருக்கு. குட்டைகள்ல நண்டெல்லாம் குடியிருக்கு. இப்ப எல்லாரும் இழுப்பு மணிய அறையில அணிஞ்சுட்டு இருக்கா, சங்கு தோடு காதணி போட்டு இருக்கா. யாருக்கும் பகவான்னால என்னன்னு தெரியாது. இந்த தெற்கு வாசல் புறத்துல எல்லாரும் குடிச்சுட்டு மது உண்டு கெக்கலிச்சுண்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பேசுறாளே ஒழிய சிவபக்தி கொஞ்சம் கூட இல்லையாம். சிவனால என்னன்னு தெரியாத ஒரு இடத்துல

இப்படி அற்புதமான இடத்துல ஒரு பக்தர் வாழ்ந்தாருங்கறத விட பக்தினாலே என்னன்னு தெரியாத ஒரு சேரியில இந்த பக்த நந்தனார் வாழ்ந்தார. எப்படி அவருக்கு சிவபக்தி வந்திருக்கும்னா, சேக்கிழார் தன்னுடைய பெரிய புராணத்தை சொல்றார், எந்த வயசுக்கு பக்தி வந்தது, ஒருத்தருக்கு ஒரு ஒரு வயசுல பக்தி வந்தது. என்ன பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பிறை கண்ணே பெருந்தகைப்பால் மறந்தும் மயன் நினைவன்றி மறுபிறப்பின் வழி நின்ற அறங்கள் புரிக்கயராய

பயத்தோடு எங்கேயா பின் ஒரு குழந்தைக்கு பிறந்து உணர்வு வைப்பு வந்ததோ அப்போலேந்தே இவருக்கு சிவபக்தி பீரிட்டுதுங்கிற இந்த நந்தனார் வேரிகை தமுக்கு செண்டை யாழ் போன்ற நரம்பு வாத்தியங்களுக்கு வார்த்தோல் பொருத்துற பணியில இருந்தார். அப்படி எந்த காரியம் பண்ணும் போதும் ஒரு அந்தனரோட வயல்ல வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தார். இப்படி வீட்டு பண்ணையில இருந்தாலும் சரி, வெளியில வேலை பார்த்தாலும் சரி, எப்பவுமே வாய் வலிக்க வாய் வலிக்க சிவநாமாவையே சொல்லிட்டு இருப்பார். சிவநாமத்துக்கு ஈடு உண்டோன்னு தாளம் போட்டு குதிச்சு குதிச்சு பாடுவார். தெருவோட வாறு தோல் இருக்கு, எல்லாரும் வாங்கிக்கோங்கோ, சிவநாமத்தை எல்லாரும் சொல்லுங்கோ, எல்லாரும் பயன்பெறலாம்னு

பாதையே தெரியாது. அப்படியே ஆண்டவருடைய அடிமனா அடிமனான்னு அழுவார். அப்படியே சிவபெருமான் கோவிலுக்குள்ள போக முடியலன்னு சிவநாமத்தையே சொல்லி திருப்திப்பட்டு கூடிய ஒரு ஜீவனிடத்துல போய் ஒரு பக்தர் சொல்றாரு, ஏண்டா நந்தா இப்ப பார்த்தாலும் சிவன் கோவிலுக்குள்ள போக முடியலன்னு வருத்தப்படுறியே, இங்க பக்கத்துல திருப்புங்கூர்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, வைத்தீஸ்வரன் கோவில் பக்கத்துல இருக்கு, அந்த ஊருக்கு போனேன்னா அந்த பகவான் ரொம்ப பெரிய மூர்த்தி ஆதலால அந்த சிவலோகநாதன் அந்த பகவான், அந்த பகவான் நீ வெளியில நின்றனாலே தேரடியில நின்னாலே பாக்கலாம், பெரிய பாக்கியம், நீ போடா அப்படின்னு சொன்ன உடனே இத்தனை நாள் சிவா சிவா சிவ சிவன்னு சொன்னவோ, இப்போ நாமஜபம் என்னன்னா திருப்பூங்கூர் போனோம் திருப்பூங்கூர் போனோம் திருப்பூங்கூர் போனோன்னு, எப்ப பார்த்தாலும் திருப்பூங்கூர் போகணும்னு ஆசைப்பட்டவர் தான் மட்டும் போனா நல்லா இருக்காது, ஒரு சத்சங்கமா நிறைய பேர் சேர்த்துன்னு போனோம்னு ஊர்ல எல்லாரையும் கூப்பிடுறார்.

திருப்பங்கூர் பகவானை பார்க்கணும்னு எல்லாரையும் அழைச்சின்னு வரார். அந்த ஊர்ல போனா சிவலோகநாதன் பெரிய மூர்த்தியா, அதனால தேரடல நின்று பார்க்க போறோங்கிற கனவோட வந்திருக்கார். ராத்திரி தூக்கம் பகல் தூக்கம் இல்ல. சிவலோகநாதா எனக்கு தரிசனம் பண்ண போறியா, எனக்கு தரிசனத்தை கொடுக்க போறியா, எப்பேற்பட்ட அற்பன்னா எனக்கும் கூட இந்த பாகியம் கிடைச்சிருக்கேன்னு வெளியில நிக்கிறாராம். எல்லாரும் வாங்கணும், எல்லாரும் பார்ப்போம் ஆசையோட. சிவலோ

கண்டு சேவித்திடுவோம். மானுட ஜென்மம் கொடுத்தா அத்தனை வணங்க கரங்கள் அளித்தார் இந்த பகவான. தேனாலையும் பாலாலையும் இருந்தாலாவது அந்த பகவான் மேல படக்கூடிய பாகியம் கிடைச்சிருக்குமே. இந்த ஜென்மத்துல பகவான பாக்கணும்னு ஆசையோடு வந்திருக்காராம். திருப்புங்கூர் சிவலோகன் சேவடி கண்மிகளிலிருந்து விருப்பினோடும் தம் பணிகள் வேண்டுவன செய்வதற்கே அறுத்தினால் உருப்பட்டு மோதல் ஊர்தனில் நின்றும்

அப்படியே குதிச்சுண்டு பாட்டு பாடிண்டே வராராம். சிவலோகநாதன் திருச்சன்னிதானம் பகவான பாகலான்னு எட்டு பாக்குறாராம். ஆனா என்ன தெரியலையே பகவான் என்ன மறைச்சுட்டு இருக்கு, நந்தி மறைச்சுட்டு இருக்கு. நந்தி பெரிய மூர்த்தியா பகவான மறைச்சுட்டு இருக்கேன். சுவாமி நான் என்ன பண்ணுவேன், என்ன போல ஒரு அற்பன் வரதா முடியும், ஆனா தரிசனத்தை கொடுக்க வேண்டியது உன் கடமையாச்சே. என் கடமையிலேருந்து நான் வழுவல, ஆனா பகவானே சிவபெருமானே உன்னுடைய கடமையிலேருந்து நீ வழுவெட்டியோ. சிவ

என்ன சொல்ற நந்திகேஸ்வரர் அப்படி சொல்லலாமான்னா, பக்தா என்ன வேணா சொல்லலாம், உண்மையான பக்தி இருந்தா நான் பல காலம் பண்ணின இந்த பாழ்வினை, நான் பண்ண பிராரப்த கர்மம் பாவம் எல்லாம் சேர்ந்துதான் இந்த மலை மாறி இந்த நந்தி மறைச்சின்னு இருக்கான்னு கேக்குற. வழி மறைத்திருக்கு.

வழியில இந்த மாடு படுத்தின்னு இருக்கேங்கிறார். நான் சுவாமி நான் உள்ள வரேன்னு சொல்லடியே. தேரடியில் நின்று தரிசித்தாலும் போதும், கோவில் வரமாட்டேனே. சுவாமி நான் ஒண்ணும் பெருசா கேட்கல சுவாமி. நந்திகேஸ்வரர் மலை மாறி மறைச்சுட்டு இருக்காரே, இவர் சித்த ஓரடி விலகினால் ஓரடி விலகினால் போதும், அங்க ஒரு அடி விலகினா போறோம். உற்றுப்பார்க்க சற்றே சற்றே விலகாதோ. இப்பயானும் மரியாதையா சொல்லலாமா? இப்பயும் சொல்ற சற்றே விலகாதோ இந்த மாடு வழிமறைக்கிறதே, ஒரு அடி விலகினா போருமே சொல்ல. நந்தனாருடைய புலம்பலுக்கு சுவாமிக்கே தாங்க முடியல. நந்தனார் உடைய புலம்பல் தாங்காம பகவான் சொல்றார், அப்பா எனக்கு தப்பு பண்ணினா கூட மன்னிச்சிருவேன், என்னுடைய பக்தனுக்கு தப்பு பண்ணினா நான் பொறுத்துக்கவே மாட்டேங்கிறார். நீ இப்ப நகர்ந்துக்கலன்னா நந்திகேஸ்வரா, உன்னுடைய நான்கு வித புருஷார்த்தங்களும் புண்ணியம் பண்ணி சேர்த்த நான்கு வித புருஷார்த்தங்களும் போயிடுங்கிற நந்திகேஸ்வரருக்கு. அதனால சற்றே விலகி இருக்கும் பிள்ளை சன்னி.

அவர் சொல்ற சாதி முறைமை பேசுறான், நான் கீழ் ஜாதிங்கிறதுனால தான் என்ன உள்ள விடலையான்னு கேக்குறான்டா, நான் எல்லாருக்கும் ஒண்ணுதானேங்கிற சிவபெருமான் தன்னை இகழ்ந்து ஏசுறான், தன்னை ரொம்ப தாழ்த்திண்டு பேசுறான். கோதில குணமுடையோன் கோபம் கொண்டால் தாழ

கோதியில கூட முடியும், கோபமே வராத ஒத்தனுக்கு கோபம் வந்தா நீ தாங்க மாட்ட. சூதுவாது தெரியாதவனுக்கு கோபம் வந்தா நீ தாங்க மாட்ட. வேத குலத்தை போற்றுதான், வேத குலத்தை போற்றுறான்டா. என்ன பண்றான், விரும்பி விரும்பி ஏற்றுறான், விரும்பி விரும்பி அர்ஜுனர்களை துதிச்சு போட்டுறான். நான் இப்படி தாழ்ந்தவன் இருந்தால்தான் காட்சி கொடுக்கலையான்னு கேக்குறான். இல்லையே, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாருக்கும் பகவான் ஒண்ணுதாங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். நந்திகேஸ்வரா, பக்தியில் கரை கண்டவன் பார்த்து பார்த்து உண்டவன். கடைசியில சொல்றார், சித்தம் குறையில் நமது செல்வம் முற்றும் குறையும். நீ தரிசனம் கொடுக்காம நீ விலகலன்னா உன்னுடைய செல்வம் முற்றும் குறையும். அதனால் நீ தயவு செய்து சற்றே விலகி இரும் பிள்ளாய். நீ விலகி இரும் பிள்ளாய். பிள்ளாய் அப்படின்னா நீ நகருன்னு சொல்றதுக்கு நந்திகேஸ்வர இடத்திலேயே இந்த புள்ளாய் அப்படிங்கிற வார்த்தைய பிரயோகம் பண்ற சிவபெருமான். நீ நகரு, விலகு அப்படின்னு உடனே சுவாமி சொன்னே நந்திகேஸ்வரரும் அப்படியே மனசு கலங்கி தூர விலகிறார். இவருக்கு எப்படியும் நம்ம புலம்பதான் போறோம், நமக்கு தரிசனம் கிடைக்காது அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். மனசை தேத்திக்க கூடிய சூழ்நிலையில திடீர்னு ஒரு அடி விலகி நந்திகேஸ்வரர் விலகி சிவபெருமானுடைய காட்சி கிடைச்ச உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. குதித்தார், எக்களித்தார், உள்ளம் கழித்தார், பள்ளு படித்தார், கண்ணீர் படித்தார், ஒரு தரம் துடித்தார், இருதரம் நடித்தார், இப்படி தரிசனம் செய்தாரே நந்தனார், தரிசனம் செய்தார். குதிச்சு குதிச்சு கையில கும்பிடு போட்டு துதிச்சு துதிச்சு தன்னுடைய துன்பங்கள் தீர போற்றி போற்றின்னு பொன்னடி விளங்கி பார்த்து பார்த்து பரமானந்தம் அடையறாராம். வந்தவாள்லாம் பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் அவரோட ஆதனூர்லேருந்து வந்தவா எல்லாருக்கும் சிவபெருமான் தரிசனம் கொடுத்தாருன்னு. ஆனா எங்க ஊர்ல போய் சொன்னா இவருடைய மகத்துவம் ஏறிடுமோ, முக்கியத்துவம் இருக்க ஜாஸ்தி ஆயிடுமோங்கிறதால ஒத்தரும் சொல்லல. சரி வாடா போலாம் அப்படிங்கிறா. இனிமே இங்க என்ன வேலை, சுவாமி தான் பார்த்தாச்சே, வா கிளம்பலாம் அப்படின்னு உடனே இவர் சொல்றாரு. இல்லையே, நான் இன்னும் கொஞ்சம் நிறைய தரம் வந்து சிவபெருமானை பார்க்கணும்னு உடனேவா பார்த்தா. சரி சரி, எங்க வேலையெல்லாம் கட்டுப்படுது, நாங்க போறோம் அப்படின்னு எல்லாரும் கிளம்ப இவர் மாத்திரம் பகவானை ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு திரும்பி வரார். வரக்கூடிய இடத்துல ஒரு குட்டைய பாக்குறாரு. இந்த குட்டை சுவாமிக்கு அழகா சரி பண்ணினா குளமா ஆயிடுமே, பகவானுக்கு தீர்த்த அற்புதமான இடமா ஆயிடுமேன்னு பாக்குறார். ஆனா ஏற்கனவே சிவபெருமான்கிட்ட இவர் கட்டளை இட்டுட்டார், பகவானே என்னால ஆசைதான் விட முடியும், அந்த ஆசையை தீர்த்து வைக்க வேண்டிய உன்னோட வேலை, அதனால வரதான் முடியும், நீ தான் அருள் பாலிக்கணும், நான் ஆசைதான் படுவேன், நீ தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால மனசுக்குள்ளதான் நினைச்சிருந்தார் நந்தனார். இந்த குட்டை அப்படியே சாக்கடையா இருக்கே, இதை சரி பண்ணினா பகவானுக்கு தீர்த்தமாயிடுமே அப்படின்னு பாக்குறார். இத குளமா மாத்தணுமே நினைச்ச அவ்வளவுதான். சிவபெருமான் என்ன பண்ணாராம், ஒரு ஆள் அனுப்பணும், யார அனுப்பலாம் அப்படின்னு பாக்குற. அவருடைய மூத்த பிள்ளைய அனுப்புற. இது வரைக்கும் விநாயக பெருமான் எந்த வேலையுமே பண்ணதில்லை, முதல் முதல்ல பிள்ளைய அனுப்புறார். போ, என் பக்தன் இருக்கும், அவனுக்கு குளத்தை வெட்டிட்டு வா அப்படின்னு அனுப்புறார். பிள்ளையார் அழகா கையில கட்டக்குட்டியா ஒரு கையில மம்முட்டியை தூக்கிட்டு ஒரு பையில பைய எடுத்துட்டு வரார்.

கிடையாது. தடாகம் உருவாக்குறேன்னு கிளம்பி வந்துட்டார். வந்த உடனே பாரதியாருடைய அழகான கவிதை வரிகள் நமக்கு சொல்வார். கூலி மிக கேட்பார், கொடுத்ததெல்லாம் தான் மறப்பார், வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலேயே தங்கிடுவார். இப்படி எல்லாம் இருக்கும் போது ஒரு வேலைக்காரன் வந்தா என்ன சொல்லுவோம், அந்த எல்லா வேலையும் பண்றேன்னா உனக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சா நிறைய கூலி கொடுக்கணுமேப்பான்னு கேட்டேன். ஐயே, மனதில் உள்ள காதல் பெரிது, எனக்கு காசு பெரிதில்லை என்பான் அப்படிம்பார் கண்ணன் என் சேவகன் அப்படிங்கிற இடத்துல பாரதியார். அது போல இந்த புள்ள வருது நந்தனார்ட்ட குளம் வெட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவர்கிட்ட வந்த உடனே எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கோனே அப்படின்னு விநாயக பெருமான் வந்து நிக்கிறாராம். ஏதோ ஒரு ஆள்னு நினைச்சிட்டு இப்போ அவனுக்கு என்ன வேலை தெரியும் அப்படின்னு உடனே என்னென்ன வேலை தெரியாதுன்னு இந்த புள்ள லிஸ்ட் போடுறது எல்லாம் பட்டியலிட்ட உடனே எனக்கு ஒரு வேலை தான் முழுக்க தெரியும், குளம் தான் வெட்டுவேன். நந்தனாருக்கு ஒரே சந்தோஷம், குளம் வெட்டுவியா, எனக்கு அதுதான் வேணும். இப்போ மூணு விஷயத்த சொன்னார், குளம் நான் வெட்டுவேன், நடுப்புற நானும் வரேன், மம்முட்டியை தூக்கின்னு நீங்க வரக்கூடாது. ரெண்டாவது, நீங்க படுத்துன்னு தூங்கணும், நான் எல்லாம் முடிச்சுட்டு வருவேன், பணம் இல்லை உனக்கு கொடுக்கன்னு மூக்கால அழப்படாது, நீங்க என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்கலனாலும் பரவாயில்ல. இப்படி ஒரு ஆளான ஆச்சரியப்பட்டு படுத்து தூங்குறார். பகல்லையே கனவு காண்றார்.

கண்ணை திறந்து பாக்கிறார், கணநாயக தடாகம் உருவாக்கினார். இந்த கனவு இல்ல நனவு. கந்த முலாவிய தாமரை பூத்து கதிக்க வகுத்திடும் சேர் கெண்டை வரான் குழுவை கணமங்கு குதிக்க தாவி குதிக்க சுந்தர மிகு பறவைகள் முழுதிலும் சூழ சூட சோம சூரியர்கள் சுகமுடன் வந்து தாழ தாழ விந்தையுடனே பல வேள்வி அந்த செய்யும் விளங்கும் சங்கினமுய்ய.

அற்புதமா எல்லாம் தயாராயிடுது. சிவபெருமானுடைய அருள்ல குதிச்சு ரெண்டு பதக்கு நெல் கொடுக்கிறார், ரெண்டு படியில கொடுக்கிறார். ரொம்ப சந்தோஷப்பட்டு நந்தனார் குடிச்ச அந்த பதக்கு நெல் எடுத்துட்டு சிவபெருமான்ட போய் கொடுக்கிறாராம். விநாயக பெருமான் முதல் மாச சம்பளத்தை கொடுக்கிறார் போல, விநாயக பெருமான் அப்பா கிட்ட முதல் வேலை பண்ணிருக்கேன்னு சன்மானத்தை கொடுத்த உடனே சிவபெருமான் அதை கையில வாங்கிக்க வேண்டிய விஷயம் இல்லடா, இது தலையில தூக்கி கொண்டாட வேண்டிய விஷயம், இது பக்தியே இதுக்கு மூலதனம் அப்படின்னு கொண்டாடி தலையில வச்சுக்கிறாராம். சிவபெருமானுடைய தலையில கங்கை பிரவகிக்கிறா. இப்ப கங்கை இருக்கிற இடத்துல இந்த நெல்லும் போயிருக்கு. இந்த கங்கையும் நெல்லும் சேர்ந்து என்னென்ன பண்ணுங்கிறத பின்னாடி பார்க்கும் போது இவர் ஆதனூருக்கு வந்துட்டாரு. எல்லாரும் சொன்னா என்னடா ஆசையெல்லாம் பட்டதெல்லாம் எல்லாம் தீந்து படுத்து ஆதனூர் திருப்பூங்கூருக்கு போனோம்னா போயாச்சு, சிவபெருமான பார்த்தாச்சு, எல்லாம் முடிஞ்சதோ இல்லையோ, இனிமே உன் வேலையை பாப்பியோ இல்லையோ அப்படின்னு கேட்ட உடனே இல்லையே இன்னும் கூட ஒரு ஆசை இருக்குங்க, என்னடா இப்போ உனக்கு ஆசை அப்படின்னு கேட்ட உடனே என்னுடைய ஆசை எல்லாம் ஒண்ணுதான்.

சிதம்பரம் ஒரு தரம் சொன்னாலே உலகமே உய்யுமே, சிதம்பரத்துக்கு போகணும் போகணும்னு அழறார். என் கட்ட கரையறணும் தான், ஒரு தரமானும் சிதம்பரத்துக்கு போகணும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அழறாராம். இந்த போலன்னா என்னடா, எத்தனையோ பேர் போற, எத்தனையோ பேர் போல, அதனால

பரமானந்தமா இருக்கு வாருங்கள், வடம்பிடித்திட வாருங்கள், எல்லாரையும் கூப்பிடுறார். சிவபெருமான் தான் நமக்கு தெய்வம், சிதம்பரமே நமக்கு கைலாசம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு எல்லாருக்கும் சொல்ல நந்தனார் ஒரு வழி சொல்றார், சிதம்பரத்துக்கு தான்ப்பா நம்ம எல்லாம் போகணும்னு. பாக்கி இந்த சேரியில உள்ள வாழலாம், சிதம்பரத்துக்கு எதுக்குப்பா தண்டமா போயிட்டு, இங்கே நிம்மதியா இருக்கலாம், குடிச்சோமா நிம்மதியா இருந்தோமான்னு, இதுக்கு சிதம்பரத்துக்கு எல்லாம் போயிட்டுன்னு சொல்ல நந்தனார் சொல்றார், சிவனே தெய்வம் சிதம்பரம்.

இதுதான் எங்களோட வாழ்க்கைன்னு இவாள்லாம் சொல்ல, சிவபெருமானதான் வணங்கணும்னு நந்தனார் புத்தி சொல்ல, இவாளாம் பாதா இமே நம்ம சொல்லி ஒன்னும் வேலைக்கா போறது இல்ல, நந்தனை திருத்தினாதான் ஊரே உருப்பிடும் அப்படின்னு அவளே தீர்மானம் பண்ணிட்டா. அதனால இருக்கிறதுலயே வயசான ஒரு தாத்தா வாழ்ச்சின்னு வந்தா. அவர் எப்படி இருக்காராம், உடல் தளர்ந்து பல் உதிர்ந்து தோள்கள் சுருங்கி நரம்பு தெரிந்து முதுகு சரிந்து முழுதும் வளைந்து அங்கம் சொடிபடர்ந்து உடல் நடுங்கி கோல் ஊன்றி கோணலா நடந்து வராராம். ஏன் இவரை பத்தி இத்தனை வியாகியானம்னா, இவ்வளவு வயசாகியும் பக்தி பண்ணுன்னு சொல்ல வரல, அவர் பக்தி பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்காக வராராம். கழனியே தெய்வம் சுத்தி சுத்தி வாடா எதுக்காக சிவபெருமான்னு, நியாயம் தானோ நீர் சொல்லும்

அந்த கிழவர் சொல்றார், இமை எதுவுமே வேண்டாம், சிவநாமாலாம் வேண்டாம், வேலையை பாருன்னு சொல்ல. நந்தனார் சொல்றார், வயசாயிடுது ஆனா சிவபக்தி பண்ணுன்னு சொல்ல வரலையே உனக்கு. மீசை நரைத்து போச்சே கிழவா, ஆசை மறக்கலாச்சோ பாவம், பாசம் வருகலாச்சே. யமன் வந்து இருக்கான் பாசம், பாசம் வருகலாச்சே கிழவா, பாவம் விலகி போச்சோ, கூனி குறுகி போச்சே கிழவா, கோபம் விலகி போச்சோ, மானுட ஜென்மமடா கிழவா, மாண்டால் வரும் மோடா திருவடி பணியாயோ கிழவா, தேடி தெளியாயோ. பக்தி பண்ணாதான்னு சொல்ல வந்தவரிடத்துல இந்த பாட்டெல்லாம் சொல்லி வேதாந்தத்தை வலியுறுத்தி அப்படியே அவருக்கு மந்திரத்தை உபதேசம் பண்ணி விபூதி இட்டு விட்டு விடுறாரு. அவர் அப்படியே மரத்தடியில உட்காந்து சிவ சிவ சிவன்னு ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டார். இவெல்லாம் பாதா நந்தனாருக்கு புத்தி சொல்லுன்னு ஒருத்தர் அமிச்சா அவரும் சிவபக்தி பண்ண ஆரம்பிச்சுட்டார். அதனால நம்ம சாமியை வேண்டிக்க வேண்டியதான் அவருடைய குலதெய்வமான வீரன் இருளன் காட்டேரி வெறியன் நொண்டி சாமுண்டி தூரத்துண்டி பெத்தண்ணன் நல்லண்ணன் மாடன் கருப்பன் தொட்டியை சின்னான் சத்தகன்னிகை மின்னடையான் சிறுகாட்டுடையான் பனைமறைத்தான் மாரியாண்டி வழிமறைத்தான் மலையன் சாத்தன் பக்கிரி சிலம்பான் இடையன் நல்லான் வீரன்கள்ளன் பெத்தாச்சி. இந்த தெய்வத்துக்கெல்லாம் பூசை போட்டு புலையர்கள்லாம் பந்தலிட்டு பள்ளையம் போட்டு கொம்பு தம்பட்டம் முழங்கி முப்பூசெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி என்ன சொல்லணுமா, நந்தனாருக்கு பைத்தியம் தெளியணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். ஆனா அவங்களாம் சொல்றான், முன்னாடியே சித்த தேவலாம் போல இருந்தது, இதெல்லாம் பண்ண உடனே பக்தி இன்னும் ஜாஸ்தியா போயிடுது நந்தனாருக்கு. இப்ப என்ன பண்றாராம், தத்தி புலி போலே தாண்டி குதிப்பார், முத்தமிடுவது போலே முகத்தை கடிப்பார், வாழ்ந்து கொட்டி வார்கொண்டு கட்டி வளைத்து படிப்பார், மணிக்கல் எடுத்து துடைக்குள் எறிவார், கல்லார் கரண்டியும் பரம்படை திழுப்பார், கல்லால் எரிந்தும் அவர் காயப்படுத்துவார், குப்புற தெளிய ஒப்பினில் உதைப்பார், சிவபாரம் என்ற சேவிப்பெல்லாம் அடிப்பார் திட்டுவார் கொள்ளுவார் எல்லாம் பண்ணுவார். எப்போ சிவநாமத்தை சொல்லுன்னு சொல்லி பண்ணலையோ மாட்டினா எல்லாரும். அதனால நந்தனார் வரையறான்னு பாக்குறதுக்கே ஒரு ஆள் போட்டிருந்தா நந்தனார் வரானா எல்லாரும் சிவ சிவ சிவ சிவன் இருந்த இடத்துல உட்காந்து சொல்ல ஆரம்பிச்சிருவானாம். அடிக்கு பயந்துட்டு சிவநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சாலாம். நந்தனார் சொல்றார், எல்லாம் ஜாகிரதையா இருங்கோ, பார்த்து விழ நீங்கள் பார்த்து பிழையுங்கள், நீங்கள் பார்த்து பிழையுங்கள், பார்த்து பிழையுங்கள், சோற்று துருத்தியை ஏத்தி தொழ வேண்டாம் காற்று போகும் முன்னே, பார்த்து பிழையுங்கள். சிதம்பரத்துக்கு போகாதா போகாதன்னு சொல்லியும் கேட்காததுனால வந்தனருடைய வயல்ல வேலை பார்க்கிற அந்த அண்ணன்கிட்ட போய் சொன்னார், சுவாமி உங்க வயல்ல வேலையா பாக்குறது இல்லையுமோ, இப்ப பார்த்தாலும் யாரையும் வேலை பார்க்காதன்னு வேற சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு சொல்ல அந்த அந்த சொல்றாராம், காலமே வந்தான் இங்கு கள்ள கும்பிடுகள் போட்டு பாலனை போல பேசி பசப்பினான் போடா என்றேன், வேலை சூழ் உலகிலந்த வேலை சூழ் உலகிலந்த வீணனை போல காணேனே, சீலமான் சிதம்பரத்தை சேரவே விடை கார்த்தாலேயே வந்தான் கள்ள கும்பிடலாம் போட்டு போடான்னு விட்டே நான் சிதம்பரத்துக்கு அனுப்ப மாட்டேன், நீங்க யாரும் கவலைப்படாதீங்க நம்பிச்சு விட்டேன். சாயங்காலம் வந்தான் நந்தனார் வந்து எஜமான்ட்ட கேக்குறான், ஆண்டே ஆண்டே ஒரு ஸ்தலம் இருக்கான், அதை கொண்ட பேருக்கு ஜனன மரண பிணிகள் கருகுதாம், உயரம் சிகரம் கும்ப பெருகுதாம், அதை கொண்ட பேருக்கு

ஆண்டே, எனக்கு மாத்திரம் பரவதி வேண்டாமா? ஒரு தினம் அனுப்புங்கோனே தில்லையம்பலம்ங்கிற க்ஷேத்திரத்துக்கு. கும்பம் அந்த கலசம் அந்த கோபுரத்தை பார்த்தாலே புண்ணியங்கிறாள் எல்லாரும். ஒரு தினம் அனுப்புங்கோளேன்னு ஒரு தினம் உத்தரவு தாங்கோ அண்டேன்னு தாரம் தாரம்.

சுவாமின, எத்தனை பாவம் பண்ணினாலும் மன்னிச்சுக்கோங்க, குற்றங்கள் எத்தனை கொடியன் செய்தேன் அத்தனையும் பொருது ஆதரவாக தாரும் தாரும் ஐயே. ஏண்டா நந்தா, எப்ப பார்த்தாலும் சிதம்பரம் சிதம்பரம்ங்கிறாங்க, என்னடா இருக்கு பவசாகரம்?

ஆழ்வார் பவசாகர் எப்ப பார்த்தாலும் ஒவ்வொரு நாளும் வந்து கிடையாது கிடையாதுன்னாலும் அடுத்த நாள் வந்து ஆண்டே சிதம்பரம் போயிட்டு வரேன் ஆண்டே என்னடா உனக்கு சிதம்பரம் சிதம்பர தரிசனம்மா.

அவர் சொல்றார், சிதம்பர தரிசனம் சதுர்மறையோர்கள் செய்வது நியாயம், நீ சொல்வது மாயம், சொல்லாதே இங்கே நில்லாதே, சேரிக்கு போடா நாளைக்கு வாடா, சிதம்பர தரிசனமா. ஒரு ஒரு நாளும் கிடையாது, நாளும் மனசை தளர விடாம கார்த்தால அனுப்பினா சாயங்காலம், சாயங்காலம் அனுப்பினா அடுத்த நாள்னு ஆண்டேன் ஒரு தரம் போயிட்டு வரேனே. இவர் பார்த்தா, நீ மாட்டேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டான், அதனால நடக்காத ஒரு காரியத்தை கொடுப்போம்னு. நாற்பது வேலி நடவு நட்டாகவில்லை, பண்ணி பார்ப்பதும் இல்லை, சைவ பழமது தின்றாய் காப்பதும் இல்லை, உன்னை கை விட மனது வல்லை, சேர்ப்பதால் அவது சில்லை, செரியில் தொலைந்து போடா போடா போடா. இந்த இடத்துல எல்லாரும் சொல்லுவாங்க, நந்தனார் சரித்திரத்துல சேரியில் இருந்ததுனால சிவபெருமான் கூட ஒதுக்கிட்டார், அவ்வளவு கஷ்டப்படுத்தினா நந்தனர் அப்படின்லாம் நந்தனார் சரித்திரத்துல சில விஷயங்கள் இருக்கும்போது காஞ்சி மகாபிரிவா தன்னுடைய தெய்வத்தின் குரல்ல ரொம்ப விரிவா சொல்றா. இந்த நந்தனாருடைய சரித்திரத்துல அந்த எஜமானர் இவரை துன்புறுத்தலங்கிறதுக்கு பிரமாணமே சொல்றார். பார்ப்பதும் இல்லை, சைவ பழம் அது தின்றாய், பண்ணை காப்பதும் இல்லை, உன்னை கைவிட மனது வல்லை. இந்த இடத்ததான் சொல்றா, நீ ஒழுங்கா பாத்துக்கிறது இல்லைன்னு எல்லாரும் வந்து சொன்னாலும் உன்னை கைவிடுறதுக்கு மனசு இல்லடா, உனக்கு ஒரு கால் நீ ஏமாந்து போயிட்டா அந்த வருத்தம் இதை விட பெருசா இருக்குமே அப்படிங்கறதுனால எனக்கு உன்னை கைவிடுறதுக்கு மனசு இல்லடா அப்படின்னு அந்த அந்தனருக்கு நந்தன் மேல் உள்ள பாசத்தை இந்த பாடல் ரொம்ப அழகா காமிக்கிறது. ஆனா இவருக்கோ அதே எண்ணம், பகவானை பார்க்கணும் பார்க்கணும்னு தூங்கினார், அப்படியே தூங்குறார். தாண்டவ தரிசனம் தாரும் தாமதம் பண்ண வேண்டாம், ஐய தாண்டவ தரிசனம் தாரும். ஐயே மார்கழி மாசம் வந்துருத்து திருவாதிரை.

தரம் ஒய்வாவென்று சொல்லை ஒரு தினம் போயிட்டு வான சொல்லுங்க. நான் தான் சொல்லிட்டேன்டா 40 வேலை நடவு நட்டுட்டு போனேன், அதெல்லாம் நஞ்ச நிலம் இல்ல புஞ்ச நிலம், வாய்ப்பே இல்லை. இப்படி இருக்கும்போது நடக்காத ஒரு விஷயத்தை எப்படி நடக்க வைக்க முடியும்னா சிவபெருமான் நினைச்சா என்ன முடியாது. ஏற்கனவே விநாயக பெருமான் நந்தனார் கொடுத்த பதக்கு நெல்லை வாங்கிட்டு போய் சிவபெருமானுடைய சிரசில வச்சாரு. முன்பொரு தரம் சிவபெருமானுடைய சிரசில கங்கை ஆரோகணிச்சுட்டு இருக்கா, அதுக்கு மேல நெல் இருக்குன்னு பார்த்தோமே. அதனால சொல்றார் திருமுருக கிருபானந்த வாரியார் இந்த இடத்துல ரொம்ப அழகான வியாக்யானம் தருவார். எப்படி 40 வேலி நடவு நட்டு ஒரே நாள் அறுவடை ஆயிடுத்து ராத்திரியோட ராத்திரியானா ஒண்ணும் இல்லையா. ஏற்கனவே சிரசுல இருந்தது சிவபெருமானுடைய சிரசுல கங்கையும் நெல்லும் சேர்ந்து அறுவடையெல்லாம் ரெடியா இருந்தது. அந்த இடத்துலே இந்த இடத்துக்கு மாத்திருக்கா அவ்வளவுதான் கனவு வருது. கனவான் நனவான் யோசிக்கல, நம்மளா இருந்தா ஒரு தூரம் பார்த்துட்டு சரியான பார்த்துட்டு போய் சொல்லுவோம் தானே நினைப்போம். கனவு வந்த உடனே ஓடுற ஓடுற சதரிக்க ஓடி எஜமான்கிட்ட போய் சொல்றாரு, ஆண்டே எல்லாம் தயாராயிடுது, 40 வேலி நடவு நட்டாச்சு, வாங்கோ அப்படின்னு கூப்பிடுற. அவரும் என்னடா இவன் வளர்றானேன்னு பாக்கலையாம், ஓடி வராராம். நந்தினார் சொல்ல சொல்ல எப்படி இருக்காம அந்த அறுவடை இடம்

அற்புதமான நடந்த பார்த்தார். ஆச்சரியப்பட்டு போயிட்டார் அந்த எஜமானர். அப்படியே நந்தனாருடைய கால நமஸ்காரம் பண்ணார். அப்பா நீதாண்டா வசந்தவன், சிவபெருமானுடைய திருவருள் யாருக்கு இருக்கோ அவன் தான் உயர்ந்தவன். யாருக்கு பொன்னம் பலன் கிருபை இருக்குதோ அவனே பெரியவனம். உலகத்துல பணம் வச்சுட்டு இருக்கவன் பெரியவன். அப்பாருக்குள் வீடுகள் மாடுகள் பணம் இருந்தால் அவன் பெரியவனா வேணோ. யாருக்கு பொன்னும் பலன் கிருபை இருக்குதோ அவனே பெரியவன். நீ ரசிக்கிறார், நமஸ்காரம் பண்ணி எனக்கு விபூதிட்டு விடுறா. சிவமந்திர உபதேசத்தை எனக்கு பண்ணுன்னு சொல்ல, அண்டே நீங்க ரொம்ப பெரியவர், நான் யாரும் உங்களுக்கு பண்றதுக்கு. அதுவும் சிவமந்திர உபதேசம்ங்கிறது ரொம்ப வசதியான விஷயம் ஐயே, அது ரொம்ப கடினமாச்சே ஐயே.

சிதம்பரத்தை பத்தி எத்தனையோ பாடல்கள் பாடுறார். ஆடும் சிதம்பரமோ ஐடும் சிதம்பரமோ ஆடும் சிதம்பரமோ. பகவானே எனக்கு எப்ப தரிசனம் கொடுக்க போறேன்? எப்போ வருவாரோ, எப்போ வருவாரோ இந்த கலி தீர, எப்போ வருவாரோ. எப்பேற்பட்ட இடத்துல என்ன கரையை தீர்க்க பகவானே, எப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு சிதம்பரத்துக்கு வந்துட்ட. ஆனா சிதம்பரத்துக்கு உள்ள வரலாமான்னு தயங்கன. இதுதானோ தில்லை ஸ்தலம், இத்தனை நாளும் மாறி ஏனே, இதுதானோ தில்லை ஸ்தலம், அதுவோ இதுவோ என்று அலைந்திடும் பேயனை கதி தருவேன் என்று, கதி தருவேன் என்று கை காட்டிய தீடும், இதுதானோ தில்லை ஸ்தலம். உள்ள வரலாமான்னு தயங்கி தயங்கி

0: பகவானே நான் வந்தேன், உன்னுடைய தரிசனம் கிடைக்கலாமா? கிடைக்குமா?
1: வருவாரோ, வரம் தருவாரோ என்ற மனது சஞ்சலிக்கிறாயே. எப்போதே வருவாரோ, வரம் தருவாரோ.
0: தயங்கிண்டே இருக்கும்போது நந்தனாருடைய கனவுல வந்த சிவபெருமான் தில்லை மூவாயிரவர்களுடைய கனவுலையும் வந்து என்னுடைய என்னைய ஆண்டு நந்தனார் வந்திருக்கான் வழியில பூர்ணகும்ப மரியாதையோட அவர் ஆட்சியின் வாங்குவோன்னு சொல்ல, திருநாளை போவார் தரிசனம் காண தில்லை மூவாயிரம் முனிவர்கள் வருகிறார். ஹர ஹர சங்கர சிவன் என்று சொல்லும் அனித்ய ஜடதுக்கமாயத்தை வெல்லும் திருநாளை போவார் தரிசனம் காண தில்லை மூவாயிரம் முனிவர் வருகிறார். நந்தனார் எங்கிட்ட வராதீங்க, என்ன தொழாதீங்கிறார். அப்பா சிவபெருமானே உன்ன பிடிச்சுட்டார், நாங்க யாருன்னு சொல்லி அவரை அக்னியில அக்னி பிரவேசம் பண்ணதுக்க சொல்லி ஆஷின் போராணம் அக்னி பிரவேசம் பண்ணினா நந்தனார அக்னி பிரவேசம் பண்ணினவர் அப்படியே மகர குண்டலங்களோட பிரம்மா போல ஜொலிச்சுண்டே வெள்ள வராறாம். என்ன பார்த்தேன்னு கேட்கும் போதுதான் சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை நான் கண்டேன். தாத்தை என்றாடுவார் அவர், தத்தித்தை என்றாடுவார். அற்புதமான நடராஜருடைய கனக சபை தரிசனம் கண்டு கழித்து ஆனந்தம் அடைந்தேன். கனக சபை திரு நடனம் இப்பேற்பட்ட நந்தனாராகிய திருநாளை போவார் கோபுரத்தை பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டவர், பகவான் நீ யாருடா கோபுரத்தை பார்க்கணும்னு நான் உன்னை உள்ளே அழைச்சுக்கிறேன்னு தில்லை மூவாயிரவர்கள் புடை சூழ உள்ள போனார். அப்படியே சிவபெருமானுடைய ஐக்கியமாட்டார் சக்கர

நந்தனார் சரித்திரம். இசை பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் இ சிந்துஜா அவர்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி நேரம் 10:30. இப்போது கேட்போம் காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் விருதலை ராகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் குரல்களில். நிழல்கள் திரைப்படத்திலிருந்து.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, திருச்சி எஃப்எம் 102.1 மெகாஹெட்ஸ், கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மெகாஹெட்ஸ், நாகர்கோயில் எஃப்எம், மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெட்ஸ் இணைய ஒளிபரப்பில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்,

உறங்காத இதயங்களுக்கு இரவு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு உள்ளங்களுக்கும் உணர்வுகளுக்கும் இடையே ஒரு இனிய பயணமாக மனசு மயங்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு பாடியிருக்கிறார் கேஜே யேசுதாஸ், ஆஷா லதா. இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ்ப்பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமை.

0: வெப்ப அலை, சென்னையின் வருங்காலம் ஒரு பார்வை. வர்ஷினி ரகு அவர்கள் எழுதிய செய்தி, கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகானம். காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் டி பசுபதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூரார் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். எஸ் பூஜா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. சமையல் கலைஞர் மற்றும் உணவு எழுத்தாளர் மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடன் நேர்முகம் 2 பகுதி. உடன் உரையாடுபவர் லதா. 2:15 திரைகானம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. நாட்டிய சாஸ்திரே சதுர்வித அபிநயா. உரை வழங்குகிறார் சமஸ்கிருத மொழி உதவி பேராசிரியர் வைஷ்ணவி பூர்ணா அவர்கள். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. மாலை 6:40 இரவு 10:45 வரை தரை வழி ஒலிபரப்பில் லண்டன் ஓவல் மைதானத்தில் ஆஸ்திரேலியா மேற்கிந்திய அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் முதல் அரையிறுதிப் போட்டியின் வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில். மாலை 6:40 மனதில் நின்றவை. 6:55 திரை இசை. 7 திரைகானம். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேகா அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் செல்லமே செல்வமே, செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சியின் 5 பகுதி. செல்லப்பிராணி உணவு மற்றும் உணவுசார் தொழில் முனைதல். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ கோபாலகிருஷ்ணன் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05-9:15 திரைகானம். 9:30 அறிவியல் நேரம். பறவைகளின் வாழ்க்கை குறித்து பறவைகள் ஆராய்ச்சியாளர் என் ரம்யாஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம். இரவு 10:00 காற்றோடு கலந்திடவா. 11:10 தரைவழி ஒலிபரப்பில் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 தொடர்ச்சி ஒலிபரப்பாகும். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Kiran Jha. President Draupadi Murmu conferred gallantry awards to the personnel of the Defence Forces and the Indian Coast Guard during the Phase 2 of Defence Investiture Ceremony at Rashtrapati Bhavan this evening. Vice President C.P. Radhakrishnan, Defence Minister Rajnath Singh, along with other union ministers and senior officials of our armed forces, were also present on the occasion. A report.
2: The President conferred 7 Sarvottam Yudh Seva Medals, 30 Param